0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அப்படிங்க.

0: டேய் ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: Rolex.
1: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா 89.4.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
2: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
3: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்ச ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.
4: Confirmed suspect was last seen driving west.
5: I see him. We got him. Requesting all available units.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought you by Chennai famous SS Biryani. July 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தம் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நன்மை தருகின்ற நாளாக நம் அனைவருக்கும் அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உரித்தாகட்டும். போர்க்களத்திற்கு போரிடச் செல்லுகின்ற வீரர்கள் கையிலே ஆயுதங்களை ஏந்தி செல்லுகிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? போரிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஆயுதம் கொண்டவராக இருக்க வேண்டும். இருதரப்பிலும் அப்படி போரிட வருகின்ற வீரர்கள் கையிலே ஆயுதங்களை தரித்திருக்கிறார்கள். அந்த ஆயுதங்களை கொண்டுதான் போரிடுகிறார்கள். அவற்றை கொண்டுதான் எதிரியை தாக்கி வெற்றி பெறுகிறார்கள். அப்படி என்றால் போரிலே வெற்றி பெறுவதற்கு ஆயுதங்கள் தான் மிக மிக அவசியமானவை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். வெற்றி பெற்றவனுடைய கையிலும் ஆயுதம் இருந்தது, தோல்வி அடைந்தவனுடைய கையிலும் ஆயுதம் இருந்தது. வெற்றி பெற்றவனுக்கு வெற்றியை தந்த ஆயுதம் ஏன் தோல்வி அடைந்தவனுக்கு வெற்றியை தரவில்லை? ஆக இங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது நாம் கையிலே வைத்திருக்கின்ற ஆயுதம் மட்டும் அல்ல, அந்த ஆயுதத்தை எப்படி பிரயோகப்படுத்த வேண்டும் என்கிற அந்த வீரனுடைய அறிவும் சாமர்த்தியமும் நீண்டகால பயிற்சியும் அதிலே அவன் அடைந்திருந்த தேர்ச்சியும் போரிடுகின்ற நேரத்திலே அவன் மனதில் இருந்த உறுதியும் விட்டுக் கொடுக்காத தன்மையும் இப்படி நிறைய காரணங்கள் அந்த வீரனுக்கு உள்ளே இருந்து வெளிப்பட்டு அவனை வெற்றி பெற வைக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களிலே இது இருந்தால் நம் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விடலாம் என்று பல விஷயங்களை சார்ந்து நாம் வெற்றியை நோக்கி முயற்சிக்கிறோம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பார்களே, அதுபோல எது இருந்தாலும் இல்லை என்றாலும் வெற்றி பெறுவதற்கு நம்மிடத்திலே மிக அவசியமான தேவை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற தீர்மானமான ஒரு விருப்பம், அதை நோக்கி நாம் செய்யக்கூடிய இடைவிடாத முயற்சி, இந்த இரண்டையும் சிறப்பானதாக்குகின்ற அளவிற்கு, அதாவது நம்முடைய எண்ணம் நம்முடைய முயற்சி இரண்டிற்கும் வலு சேர்க்கின்ற வகையிலே நம்முடைய அறிவும் ஆற்றலும் அனுபவமும் சாமர்த்தியமும் சமயோஜிதமும் நம்மிடம் இருந்து மிகச்சிறப்பாக வெளிப்பட வேண்டும். இவற்றை எல்லாம் நாம் வளர்த்து கொண்டார், அதாவது உள்ளார்ந்த அறிவு ஆற்றல் திறமை மனோதிடம் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்மிடத்திலே நாம் நிரப்பிக்கொண்டால் கையிலே ஆயுதம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நிச்சயமாக நம்மாலே வெற்றி பெற முடியும். பிறந்திருக்கிற இந்த தினம் நம்முடைய நல்ல முயற்சிகளாலே நாம் வெற்றியை ஈட்டுகின்ற திருநாளாக நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல், இது புத்தம் புது காலை.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. வாழ்க்கையில் இக்கட்டான ஏதேனும் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த இன்னலை தீர்த்து கொள்ள சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் போது யாரோ ஒருவர் திடீரென்று வந்து நின்று நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து நம்மை இந்த இக்கட்டிலிருந்து மீட்டெடுக்கும் போது, வந்தவர் மனிதராக இருந்தாலும் கூட நாம் என்ன சொல்வோம், அந்த மனிதரின் வடிவில் தெய்வமே வந்து நமக்கு உதவினார் என்று சொல்வோமா இல்லையா? இறைவனிடத்திலே நான் வைத்த பிரார்த்தனையை இறைவன் அந்த மனிதனின் உதவியை கொண்டு எனக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்றுதானே நாம் பக்தியோடும் நன்றியோடும் இறைவனை சிந்திப்போம், இறைவனாக அந்த மனிதரையே போற்றுவோம். நமக்கு உதவி கிடைக்கும் போது இந்த மாதிரியாக சிந்திக்கின்ற நாம், நம்மால் உதவி செய்ய முடியும் போதும் இதே மாதிரியாக சிந்திக்க வேண்டும். அதாவது உங்களால் உதவ முடியும் என்கிற நிலையிலே, அந்த உதவியை பெறுவதற்கான சூழலிலே ஒரு மனிதன் இருக்கும் போது நீங்கள் கட்டாயம் அவருக்கு உதவ வேண்டும். ஏனென்றால் அந்த மனிதனினுடைய பிரார்த்தனையை இறைவன் உங்கள் மூலமாக அங்கே நிறைவேற்றி தரக்கூடும் இல்லையா? நீங்கள் உதவி தேவைப்படுகிற அந்த மனிதனுடைய மனதிற்கு முன்னால் கடவுளைப் போல நிச்சயம் காட்சி தருவீர்கள். உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யும் பொழுதெல்லாம், ஆகையினாலே நண்பர்களே, என்னால் இந்த சூழ்நிலையிலே உதவ முடியும் என்று உங்கள் மனதிற்கு தோன்றினால் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அந்த உதவியை செய்யுங்கள். செய்ய முடியும் என்று மனம் நினைக்கும் போதே அதை செய்துவிட வேண்டும். இல்லை என்றால் மனதின் எண்ணங்கள் மாறி நினைப்பதற்கு நீண்ட அவகாசம் எடுக்காது. சட்டென்று செய்யலாம் என்று நினைத்ததை வேண்டாம் என்று நம்முடைய மனம் யோசித்துவிடும். அதற்கு முன்பாகவே இறைநிலையை அடைவதற்கு நமக்கு கிடைக்கின்ற அந்த அற்புதமான வாய்ப்பை நாம் தவறவிடாமல் உடனடியாக உதவியை செய்ய வேண்டும். மற்றவருக்கு நாம் அப்படி செய்கின்ற ஒரு சின்ன உதவி நமக்கு மகத்தான நிலைதனை வாழ்க்கையிலே வழங்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல், இது புத்தம் புது காலை.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஜூலை மாதம் 9ஆம் தேதியான இதே நாள்ல வரலாற்றினுடைய கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1816 இதே நாள்ல தான் ஸ்பெயினினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அர்ஜென்டினா முதன் முதலாக விடுதலை பெற்றது. அதே போல 1872 டோனட் கட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி உபகரணத்தை ஜான் பிளண்டல் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடித்து அதற்கான காப்புரிமையை பெறுகிறார். டோனட் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வடை போல, மேற்கத்திய உலகத்திலே பயன்படுத்தப்படுகின்ற மிக ருசியான இனிப்பான ஒரு பண்டம். வட்ட வடிவமான அந்த பண்டத்திலே நடுவிலே ஒரு துளை இருக்கும். மிக சீரான முறையிலே வட்டமாகவும் நடுவிலே துளையோடும் அதை தயாரிக்கக்கூடிய வகையிலே இந்த உபகரணத்தை திரு ஜான் பிளண்டல் அவர்கள் கண்டறிந்தார். டோனட் என்பது பலராலும் விரும்பி உண்ணப்படுகிற உணவு, பெருமளவிலே தயாரிக்கப்படுகின்ற உணவு. அந்த வகையிலே இந்த கருவியினுடைய கண்டுபிடிப்பு என்பது அந்த உணவை தயாரிக்கக்கூடியவர்கள், உண்பவர்கள் அனைவருக்குமே ஒரு மிகச்சிறந்த உறுதுணையாக அமைந்தது. அதே போல 1877 டென்னிஸ் உலகத்தினுடைய மிக புகழ்மிக்க தொடர்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய விம்பிள்டன் தொடர், புல்தரையிலே நடைபெறக்கூடிய போட்டித் தொடர்களிலே முதல் தொடராக, டென்னிஸ் உலக வரலாற்றினுடைய முதல் கிராண்ட்ஸ்லாம் தொடராக லண்டனில் இருக்கக்கூடிய விம்பிள்டன் பகுதியிலே முதன் முதலாக துவங்கியது. அப்போதெல்லாம் ஜென்டில்மேன்ஸ் சிங்கிள்ஸ் என்கிற வகையிலே ஆண்களுக்கு இடையிலான போட்டிகள் மட்டுமே இங்கே நடைபெற்றன. முதல் போட்டியிலே லண்டனைச் சேர்ந்த ஸ்பென்சர் கோர் அப்படிங்கிற ஒருத்தர் வில்லியம் மார்ஷல் அப்படிங்கிற வீரரை வீழ்த்தி முதல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றார். இதே போல 2018 உலகத்தினுடைய மிக பழமையான வண்ணம் அப்படிங்கிற பெருமையை வெளிர் ஊதா நிறம் பெறுகிறது. மேற்கு ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய டவுடெனி பேசின் அப்படிங்கிற ஒரு இடத்துல 1.1 பில்லியன் வயதான ஒரு பழமையான பாறை ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. அதிலே வெளிர் ஊதா நிறத்தில் வண்ண பரவல்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. அதைவிட பழமையான வண்ணப்பிரதிகள் உலகத்தினுடைய எந்த ஆராய்ச்சியிலும் கிடைக்கவில்லை என்பதனாலே உலகத்தினுடைய மிக பழமையான நிறம் என்கிற பெருமையை ஆராய்ச்சியாளர்கள் வெளிர் ஊதா நிறத்திற்கு அந்த தினம் வழங்கினார்கள். இப்படி ஒரு நிறம் பெருமை பெறுவது இதுவே முதல் முறை. இப்படி பல சிறப்பான துவக்கங்கள் இந்த தினத்தில் நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையை கூட அழகாக்கக்கூடிய, வெளிர் ஊதா நிறத்தை போல வண்ணமயமாக்கக்கூடிய பல மிகச்சிறந்த துவக்கங்கள் இந்த தினத்திலே நிகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல். இது புத்தம் புது காலை.

வெறும் 1.99% முதல் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0% டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். PNC அப்ளை.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் எஃப்எம்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. நாளைய வெற்றி என்பது யாருக்கு சொந்தமாகும் என்றால், இன்றே அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்பவர்களுக்குத்தான் என்கிறார் மால்கம் எக்ஸ் என்கின்ற தன்னம்பிக்கை பேச்சாளர். யோசித்து பாருங்கள், எப்போதுமே வெற்றி என்பது அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டு தகுதிப்படுத்திக் கொண்டு நிற்கின்ற மனிதர்களை நோக்கித்தான் செல்லுகிறது. மதிய வேளையிலே பசி வரும் பொழுது அந்த பசியார உணவருந்த எவரால் முடியும் என்றால், இப்போதிருந்தே அந்த உணவை தயார் செய்பவர்களால் தான், இல்லையா? ஒன்று தானே அந்த உணவை தயார் செய்ய வேண்டும், அல்லது தயாராக இருக்கின்ற உணவை குறிப்பிட்ட அந்த நேரத்திலே வாங்கி பசியாரிக் கொள்ளுகின்ற அளவிற்கு தன்னை ஏதேனும் ஒரு விதத்திலே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். திடீரென்று அந்த நேரம் பசி வந்தவுடனே உணவை தேடுபவர்களுக்கு நிச்சயம் உணவு கிடைக்காது, இல்லையா? தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்காக முன்கூட்டியே படித்து புரிந்து கொண்டு அவற்றை மனப்பாடம் செய்து அந்த தேர்வுக்காக எந்த மாணவன் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிறானோ அவன்தான் அந்த தேர்விலே வெற்றி பெற முடியும். ஆகவே எதிர்காலம் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நிகழ்காலத்திலே அதற்காக கடினமாக உழைத்து நீங்கள் விரும்புகின்ற அந்த ஒளிமயமான எதிர்காலத்தை பெறுகின்ற அளவிற்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மிக மிக அவசியமாகவே பிறந்திருக்கிற இந்த நாளிலே ஒவ்வொரு செயலையும் மிகச்சிறப்பாக, நேர்த்தியாக, கவனமாக, பலன் தருகின்ற வகையிலே செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த தினம் என்பது இன்னும் எண்ணற்ற நல்ல தினங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விதையாக நம் வாழ்க்கையிலே விடும். வாருங்கள், நல்ல எண்ணங்களால், நல்ல நல்ல செயல்களால் நம் வாழ்க்கையின் இந்த தினத்தை மிக நல்ல தினமாக நாம் மாற்றுவோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

வெறும் 1.99% முதல் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0

குட் மார்னிங், குட் மார்னிங், a very good morning. காலை வணக்கம். 7:06 ஆயிருக்கு. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. அப்பா, என்ன பியூட்டிஃபுல்லான பாட்டு இல்ல? ஆஹா, நல்ல பாட்டு. குளநெறி கூட்டம் படத்துல இருந்து விழிகளிலே கார்த்திக் அண்ட் சின்மய் அவங்க வாய்ஸ்ல கேட்டு அப்படியே ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? வாரம் வேற முடிய போகுது. தேர்ஸ்டே ஆயாச்சு, ஃப்ரைடே ஒரு நாள் தான் இருக்கு இந்த வாரம் முடியறதுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து ஜூலை மிட் ஆயிடும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். அண்ட் இன்னைக்கு காலையில என்னது இது, இப்படி ஒரு ஹியூமிடிட்டி இல்லையா? நானும் வந்து டெய்லி வீட்டில் ஏசி ஆன் பண்ணி வச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைப்பேன். நமக்கு பழக்கம் பாருங்க, கரெக்டாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வருது. அந்த ஒரு பழக்கத்தில் வந்து ஆஃப் பண்ணிடுறேன்னா, அதனால நேற்றுக்கு வந்து பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளெல்லாம் அவ்வளோ தண்ணி. நான் கூட நினச்சிட்டேன் இங்கே ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் ஆகிடுச்சா வீட்டுக்குள்ளான்ட்டு, ஏன்னா தரையிலெல்லாம் அவ்வளோ தண்ணியாக இருந்தது. பிகாஸ் இந்த சம்மரில் ஹியூமிடிட்டியின் காரணமாக வீட்டுக்குள்ளே நம்ம நைட்லாம் ஏசி போட்டு வைக்கிறதுனால காலையில் எழுந்தோடனே பார்த்தோம்னா அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஹோல் டே வந்து வீட்டில் ஏசி ஆன் ஆகாமல் இருந்ததுனால ஒரு மாதிரி இருந்தது. அண்ட் தென் ஏதிக்கு பல மணி நேரம் ஆச்சு வீட்டுக்குள்ளே வந்து அந்த நார்மல் டெம்பரேச்சர் வரத்துக்கு, அந்த ஒரு சில் டெம்பரேச்சர் வரத்துக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து சம்மரில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ். அதனால் முடிஞ்சதுன்னா லைட்டாக மினிமமில் வந்து உங்கள் ஏசியை வச்சுட்டு, ஒரு லைக் அந்த ஏசியோட ஃபேனாவது ஆன் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா ஃபர்னிச்சர்லாம் வந்து அடி வாங்காமல் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து அகேன் ஒரு பெரிய ப்ராப்ளம். வீட்டில் வந்து ஏதாவது ஃபேப்ரிக் ஃபர்னிச்சர்லாம் வச்சிருக்கோம், இல்லை வுடன் ஃபர்னிச்சர்லாம் வச்சிருக்கோம்னா அந்த வாட்டர் வந்து உள்ளே போயிட்டு சீப்புன்னு ஆகிட்டு அந்த ஃபர்னிச்சர்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும். சரியா? ஸோ ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். வேறு என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகத்தான் வேணும். எனிவே ஹாவ் அன் அமேசிங் டே. பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் பரியரும் பெருமாள் இருந்தும் விடுதலை படத்தில் இருந்தோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த வைபை, அந்த ஒரு மெலோடியஸான அந்த ஒரு வைபை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஏன்னா இப்போல்லாம் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், டேரெக்டாக குட் ஆஃப்டர்நூன் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. குட் மார்னிங் மாதிரி எல்லாம் இல்லை வெளியில் வெயில். அதனால் வெளியிலையும் வெயில் அடிக்குது. எதுக்கு நம்ம வந்து அப்படி நம்ம தலைமையிலே அடிக்கிற மாதிரி பாட்டெல்லாம் கேட்கணும்? அதனால் நல்ல ஜிலு ஜிலுன்னு பாட்டோட ஆரம்பித்து அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம பேச பண்ணிக்கலாம். சரியா? எங்கே இருக்கீங்க, எங்கே டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாட் இஸ் ஹேப்பனிங் சொல்லுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராம் வழியாக எனக்கு மெசேஜ் அனுப்புவீங்களாம். ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என் பேஜுக்கு, KIRTHA NA, இதுதான் என்னோட ஸ்பெல்லிங். ஸோ எனக்கு நீங்கள் அனுப்புங்க. சரியா? எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிகாஸ் நம்ம ஊரில் மும்பை, அதுக்கப்புறம் ஹிமாச்சல் இங்கெல்லாம் வந்து நல்ல மழை. கேரளாவில் கூட வந்து அதிபயங்கரமான மழையெல்லாம் பெஞ்சது. முந்தா நேற்றுக்கு வந்து வயநாட்டில் ஒரு லேண்ட்ஸ்லைடெல்லாம் நடந்தது. பட் தேங்க்ஃபுல்லி இட் வாஸ் நாட் அஸ் பேட் அஸ் லாஸ்ட் இயர்ஸ். ஸோ அதுலேயும் வந்து மீட்பு பணிகள்லாம் நடந்துட்டு இருந்ததெல்லாம் நேற்றுக்கு டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். ஐ ஹோப் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேஃபாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தாண்டி இன்றைக்கி காலையில் திருப்பியும் நம்ம செய்திகள்லாம் பார்க்கும்பொழுது எந்த மாதிரியான செய்தி வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அந்த மாதிரி தான் வந்து திருப்பியும் அந்த திசையை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மறுபடியும் வந்து குவைட், பாரின் எல்லாம் போர் பதற்றம் அதிகரிச்சிருக்கிறதன் காரணமாக அந்த சைரன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு மக்கள்லாம் சேஃபா இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது இப்போ பாரின் குவைத்ல இருந்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஐ ஹோப் யூஆர் ஆல் சேஃப். எனக்கு சொல்லுங்க, முடிஞ்சா மெசேஜ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க. சரியா? உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லாக்டவுன்ஸ் இருக்காங்கன்னா ப்ளீஸ் செக் ஆன் தேம். ஓகே, ஸோ இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் ஆஸ் யூஷுவல் போக தான் போகுது. பாட்டு கேட்கலாம், ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
5: இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த சேகூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
3: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mersal morning is brought to you by
1: Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0

0: 7:25 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல எனக்கு நிறைய பேர் இதேதான் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, ஃபாகியா இருக்கு ஃபாகியா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா என்ன, தேங்க்ஃபுல்லி விசிபிலிட்டி பாதிக்கிற அளவுக்கு ஃபாக் கண்டிஷன்ஸ் இல்லை, அதனால கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. எனிவே வேற எங்கேயாவது ஃபாக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, விசிபிலிட்டி பாதிக்கிற மாதிரி இருக்குன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. பட் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஃபாகியான ஒரு மார்னிங்கா இல்லை, ஏன்னா நம்ம வெதர் பியூரோ சொல்லியிருப்பாங்க அப்படி இருந்ததுன்னா. எனிவே அப்சல் வந்து கோயிங் டு அலேன் ஃப்ரம் முவேலா அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அண்ட் தென் வேற யாரு ரகு, சுதா ரகு ஃப்ரம் சிங்கப்பூர் குட் மார்னிங் அனுப்பியிருக்காங்க. அண்ட் தென் ஹாய் கீர்த்தனா குட் மார்னிங், திஸ் இஸ் வினோதன் காயத்ரி ஃப்ரம் அபுதாபி. செம்ம சாங்கோட ஸ்டார்ட் ஆகியிருக்கு டே, ஹோப் த டே வில் பி ஸ்பெக்டாக்குலர், ஹாவ் அ கிரேட் டே அப்படின்னு இருக்காங்க. அப்சல்யூட்லி வினோதன் காயத்ரி, எஸ் ஐ ஆல்சோ ஹோப் இனித்த நாள் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்ட்டு. எனிவே முகமது அர்ஷத் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங், ஃபாகி அண்ட் ஹாட், 37 degrees இருக்கு வெதர் தியரால அப்படின்ட்டு. அடேங்கப்பா என்ன பண்றது, டெம்பரேச்சர் கூட பரவாயில்ல, டெம்பரேச்சர்லாம் நம்ம யாரும் பார்க்குறோம், எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தானே. எக்ஸ்ட்ரீம் ஃபாகினா எக்ஸ்ட்ரீம் ஃபாகி, ஒரு ஐ மீன் ஹியூமிட் ஃபாகி இல்லை, எக்ஸ்ட்ரீம்லி ஹியூமிடான ஒரு மார்னிங்காக தான் இருந்தது. ஒரு குட்டி வாக் ஃப்ரம் இந்த பார்க்கிங் லாட்லேருந்து காரு ஆர் கார்லேருந்து லிஃப்ட்டு, இந்த மாதிரி இருக்கிற அந்த குட்டி வாக்கில் தான் வந்து நமக்கு தெரியுது எவ்வளவு ஹியூமிடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே கொஞ்சம் பொறுத்துக்கு தான் வேணும். அடுத்தா வந்து நீதானே என் பொன் வசந்தம்லேருந்து காற்றை கொஞ்சம் நிற்க சொன்னேங்கிற பாட்டு, அப்புறம் 90s நாட் அவுட்ல காதல் கோட்டையிலிருந்து வெள்ளேரிக்கா, அப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல எந்திரிலிருந்து கிளிமாஞ்சாரோன்னு சொல்லி மூணு பாட்டு உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போறேன். அண்ட் நீங்க எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க ஊர்ல வெதர் எப்படி இருக்கு அப்படிங்கறத எனக்கு ஆர்ஜே கீர்த்தனாங்கிற பேஜ்க்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்புவீங்களா, சரியா? ஸோ இந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி இப்போதான் வந்து நம்ம எத்தியாத் ரயிலோட லான்ச்சை இன்னும் கொண்டாடி கூட முடிக்கல, ஏன்னா நம்மளும் நிறைய பேர் இன்னும் எத்தியாத் ரயில் வந்து யூஸ் கூட பண்ணியிருந்திருக்க மாட்டோம், போயிருக்க மாட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்குள்ளே பாருங்களேன், நம்ம ஆர்டிஏ வந்து அடுத்த அப்டேட் கொடுத்துருக்காங்க அபவுட் துபாய் மெட்ரோஸ் ப்ளூ லைன். ஸோ துபாய் மெட்ரோ எக்ஸ்பான்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ப்ளூ லைனோடைய வேலைகளை ஆரம்பிக்கும் பொழுதும் சொன்னாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. அண்ட் ஜஸ்ட் யூனோ இன் ஜஸ்ட் டூ மந்த்ஸ் ஆர்டிஏ துபாய் மெட்ரோ ப்ளூ லைனோடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டனலிங்கை பண்ணி முடிச்சா பாத்தீங்களா, எவ்வளவு ஃபாஸ்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு. இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்టిక్యులர் இந்த டனல் போரிங் மெஷின் வந்து பார்த்தோம்னா அப் டு 30 மீட்டர்ஸ் per day வந்து எக்ஸ்கவேட் பண்ணுமாமா. ஸ்மார்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி இந்த மெஷின்ஸ் வந்து வேலை செய்யற காரணத்தினால இவங்க சொன்ன மாதிரி இவ்வளவு வேகமா இந்த பணிகள்லாம் வந்து செய்ய முடிக்க முடிஞ்சது அப்படிங்கறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சோ துபாய் மெட்ரோ ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2 decades அப்புறமா இப்ப வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் பணிகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் முக்கியமா ஸ்மார்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பயன்படுத்தி இந்த ப்ளூ லைன் ப்ராஜெக்ட் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அட்வான்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜியின் காரணமாகத்தான் இந்த டனல் கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளவு சீக்கிரமா எங்களால் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ சில ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டட் டிஜிட்டல் சிஸ்டம்ஸும் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ தட் அண்டர் கிரவுண்ட் ஒர்க் உடைய அந்த எஃபிஷியன்சி அண்ட் ப்ரிசிஷன் வந்து இன்னும் பெட்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினாலங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஹாப்பி நியூஸை வந்து ஆர்டிஏ அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்துலேயும் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அல் உகேஷா அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் இடம் வந்து இட் இஸ் லைக் ஃபுல்லி இன்டகிரேட்டட் அண்டர் கிரவுண்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஆக இருக்கு. அண்ட் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியலை வந்து அழகாக அது அகற்றி ஆட்டோமேட்டிக்கலி வந்து அது அந்த பக்கம் கொண்டு போயிடும். ஸோ தட் யூனோ யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் விதிக்காமல் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான அட் த சேம் டைம் ஒரு ஸ்மார்ட்டான டெக்னாலஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கோ அண்ட் ரீட்.
1: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம் ஸ்பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new Jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: 10, 20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூனு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூனு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூனு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
3: லூலு, where the world comes to shop.
4: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin. Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: 7:47 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கூகுளோட புது பிக்சல் 11 சீரீஸ் அண்ட் ஃபோல்ட் டைப் போன்ஸ் வந்து August 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதாம். கேள்விப்பட்டீங்களா? அண்ட் இதோடைய ஆரம்ப மாடல்ல வந்து மெமரி எவ்வளோன்னு பார்த்தா 256 GB இருந்து ஆரம்பிக்கும்ங்கிற மாதிரி இப்போதான் ஒரு செய்தி நான் பார்த்தேன். பட் பிக்சல் போன்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து பிக்சல் போன் பயன்படுத்தி நான் பார்த்துருக்கேன். ஐயோ, மோஸ்ட்லி வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ ஆப்பிள் போன்ஸ் பார்க்குறோம், அண்ட் தென் சாம்சங் அண்ட் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலும் கூட பிக்சல், கூகுள் பிக்சல் பயன்படுத்தி நான் நிறையா பார்த்ததே கிடையாது. ஏன் அப்படி? ஆனால் யூஸ் பண்ணவங்கெல்லாம் வந்து இது வந்து அவ்வளோ நல்ல ஃபோன், சூப்பராக இருக்கும், ஐஃபோனை விட கூகுள் பிக்சலில் வந்து கேமரா குவாலிட்டியெல்லாம் பெட்டராக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் நான் பார்த்ததில்லை. எனிவே, கேட்டுட்ருக்கிற யாராவது பிக்சல் ஃபோன் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். சரி, ஐ வுட் லவ் டு நோ. அண்ட் அந்த ஃபோன் பற்றி அதாவது ஒன்று ரெண்டு நல்ல விஷயங்கள் இருந்ததுனாலும் எனக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு KIRTHANA. அண்ட் யாரெல்லாம் வந்து ஐஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, புது மாடல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, ஸோ நீங்கள் புது மாடல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் பழைய ஃபோன்ஸ் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விலைக்கு போயிட்டு இருக்கு, தெரியுமா? ஸோ ஐஃபோன் 17 மாடல்ஸ் எஸ்பெஷலி வந்து அதோடைய விலை பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் 200 to 300 திரம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ட்ரேடர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதனால் எஸ்பெஷலி துபாயினுடைய டேரா மார்க்கெட்டில் அவங்க சொல்லியிருக்கிறது புது ஃபோன் கிடையாது. நான் சொல்கிறது வந்து பழைய ஐஃபோன் மாடல்ஸ், லைக் யூஸ்ட் ஃபோன்ஸ்க்கே வந்து யூஸ்வலாக விற்கிற விலையை விட 200 to 300 திரம்ஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து விற்பனைக்கு ஆகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஐஃபோன் 18 வந்து மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு ஆல்ரெடி எல்லாரும் கணிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மெமரி சிப்போடைய விலை ஏறி இருக்கு, அதோட விலை ஏறி இருக்கு, இதோட விலை ஏறி இருக்குன்ற அந்த பல காரணங்களால் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய ஐஃபோன் 18 சீரீஸ் வந்து யூஸ்வலி அந்த பேஸ் ப்ரைஸ்னு ஒன்று வச்சு ஃபிக்ஸ் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு வருஷமும் அந்த பேஸ் ப்ரைஸ் விட ஜாஸ்தியாக இருக்கு. அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் அண்ட் மேக்ஸோடைய விலையை வந்து நம்ம பார்த்தோம்னா ஈஸிலி 500 to 1000 திரம்ஸ் பக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. சரியா? அதனால நல்லா இருக்குது கையில் ஃபோனு அப்படின்னா அதை பத்திரமா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா சேஃப்டியெல்லாம் ஃபோனுக்கு எதாவது போட முடிஞ்சதுன்னா போட்டு சேஃபாக வச்சுக்கோங்க, ஏன்னா விலை அவ்வளோ ஜாஸ்தியாக வரப்போகுது. எனிவே, அடுத்ததாக வந்து சிலாக் சாங் ஆஃப் தி இயர் அண்ட் தென் பிரேக். அப்புறமா மனசு திட்டமேட்டெல்லாம் ப்ளே பண்ண போகிறேன். யாருக்கு வேணும் மனசு திட்டமேட்டு? 800-8940 கால் பண்ணி கேட்கலாம். ஹாய், ஆடா. ஓகே, அடுத்தது ஹாய், குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் கேத்னா.
0: குட் மார்னிங், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: முகமது பேசுறேன் கேத்னா.
0: முகமது, அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு வேர்க் எல்லாம்? என்ன பண்றது இல்ல. நீங்க என்ன பிளான்
1: வச்சிருக்கீங்க?
0: வெரி நைஸ். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குக் பண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரி எல்லாம் என்ஜாய்
1: பண்ணுவீங்களா?
0: ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அதுதான். சூப்பர், வெரி நைஸ். என்ன பாட்டு வேணும் முகமது? பார்வை ஒன்றே போதுமே. ஓகே, கண்டிப்பா நான் ப்ளே பண்றேன் உங்களுக்கு. சரியா? ஓகே, டேக் கேர், பாய். நைஸ், நல்ல எனர்ஜி முகமதோடது இல்லையா? வீக்கெண்ட் வந்தாச்சு அப்படின்னு என்ன மாதிரியும் வந்து ஹாப்பியாக அவரை ஞாபகப்படுத்துறாரு பாருங்களேன். இதுதான் இதுதான் எனக்கு வேணும். எனிவே, சிலாக் சாங் ஆஃப் தி இயர்ல ஒரு குட்டி பாட்டு ஒன்று ப்ளே பண்ணிட்டு பிரேக் அப்புறமா முகமது கேட்ட பாட்டு பார்வையொன்றி போதுமையிலேருந்து என்ன பாட்டு ப்ளே பண்ணலாம்? ஓகே, நல்ல பாட்டை அதாவது ஒன்று எடுத்து நான் ப்ளே பண்ணுவேன். சரியா? அதுக்கப்புறமா வந்து நம்ம கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகளுக்காக. அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
2: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். போங்க
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
3: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளையை தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
4: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin. Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை. மெர்சல் மார்னிங் பிராட் யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை
5: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: செய்திகள்
1: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
2: தொற்றுநோய் காலங்களில் பாதிக்கப்படும் அமீரக ஊழியர்களுக்கு முழு ஊதியத்துடன் விடுப்பு உரிமை பாதுகாப்பு அளிக்கும் புதிய சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான திருத்தங்களுக்கு தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டாட்சி சட்டத்தில் மத்திய தேசிய கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தொற்றுநோய் பரவல் அல்லது பெருந்தொற்று காலங்களில் தொற்றக்கூடிய நோயால் பாதிக்கப்படும் ஐக்கிய அரபு அமீரக ஊழியர்கள் பணியிடத்திற்கு வராமல் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அவர்களின் ஊதியத்தையோ அல்லது விடுப்பு உரிமைகளையோ இழக்க மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின் கீழ் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் மருத்துவ மற்றும் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி பணியில் இருந்து விலகி இருக்க வேண்டும். இதேவேளை அவர்கள் பணியில் சமூகம் அளிக்காத காரணத்தால் சம்பளம் அல்லது விடுப்புச் சலுகைகள் குறைக்கப்படக்கூடாது என்று சட்டம் தெளிவுபடுத்துகின்றது.
3: உலகச் செய்திகள்.
2: ஈரான் மீது அமெரிக்கா புதிய தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிராக தனது படைகள் மேலும் ஒரு கட்ட தாக்குதலை வெற்றிகரமாக நிறைவேற்றியதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் இன்று அதிகாலை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஈரானில் சுமார் 90 ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதில் வான் பாதுகாப்பு அமைப்புகள், கடலோர கண்காணிப்பு வசதிகள், ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு தளங்கள், கடற்படை திறன்கள், மேலும் ஈரான் கடலோர பகுதிகளில் அமைந்துள்ள ராணுவ தளவாட கட்டமைப்புகள் உள்ளிட்டவை இலக்கு வைத்து தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள அரிஃப் ஜான் மற்றும் அலி அல் சாலம் ராணுவ தளங்கள், பஹ்ரைனில் உள்ள ஜுஃபைர் மற்றும் ஷேக் ஈசா அமெரிக்க ராணுவ தளங்களில் அமைந்துள்ள முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் வசதிகளை இலக்கு வைத்து தாக்கியுள்ளதாக ஈரான் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது.
3: தமிழக செய்திகள்.
2: துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் குழு அமைக்க கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 15 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பணியிடங்கள் வெற்றிடமாக உள்ளன. திமுக ஆட்சிக் காலத்தில் அரசியல் சாசன அதிகார அமைப்புக்கும் அரசுக்கும் இடையிலான மோதல் போக்கு காரணமாக துணைவேந்தர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தன. துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்காளத்தில் இதேபோன்ற சூழல் நிலவிய போது உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி யூ லலித் தலைமையில் குழு அமைத்து துணைவேந்தர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதேபோன்று தமிழ்நாட்டில் வெற்றிடமாக உள்ள துணைவேந்தர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் பல்கலைக்கழக மானிய குழு பிரதிநிதியையும் சேர்த்து உயர்மட்ட குழுவை அமைக்க உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் ஐ தர்மாதிகாரி, நீதிபதி ஜி அருள் முருகன் ஆகியோர் இந்த மனுவுக்கு மத்திய மாநில அரசுகள், பல்கலைக்கழக மானிய குழு பதில் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணை

0: பண்டிகையை வரும் 29 தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
0: மகாராஷ்டிரா, கேரளா ஆகிய மாநிலங்களின் மழை வெள்ளம் நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து அம்மாநில முதல்வர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மும்பையில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை பெய்து வருகிறது. மத்திய அமைச்சர் அமித் ஷா கேரள முதல்வர் வி டி சதீசனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். வயநாடு சுரங்க விபத்து குறித்து மத்திய அமைச்சர் அமித் ஷா முதல்வரிடம் விசாரித்தார். இதனிடையே வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 உயர்ந்தது. நிலச்சரிவில் சிக்கி காணாமற் போன 5 பேரில் ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தொடரும் மீட்பு நடவடிக்கையில் இன்று அதிகாலை ஒருவரின் உடலை மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் பழைய போகம்பரை சிறைச்சாலை வளாகத்துக்குள் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வெளியிட்டுள்ளார். சிறைச்சாலைகள் கட்டளைச் சட்டத்தின் 2 பிரிவின் கீழ் 54 உறுப்பினர்களின் சிறப்பு சிறைச்சாலை கட்டளைச் சட்டத்தின் நோக்கங்களுக்காக அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காலி மகமோதர பகுதியில் புதிய சிறைச்சாலையொன்றை நிறுவது தொடர்பாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் கையொப்பத்துடன் நேற்று முன்தினம் மற்றொரு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருந்தது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் காலிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. பிரான்ஸ், மொரோக்கோ, ஸ்பெயின், பெல்ஜியம், நோர்வே, இங்கிலாந்து, அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய 8 அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. முதல் காலிறுதி ஆட்டத்தில் இன்று பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகள் மோதுகின்றன. ஸ்பெயின், பெல்ஜியம் அணிகள் நாளைய தினத்திலும், நோர்வே, இங்கிலாந்து அணிகள் நாளை மறுதினத்திலும், மற்றைய காலிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகளும் பல பரீட்சை நடத்த உள்ளன. அரையிறுதி ஆட்டங்கள் 14 தேதி தொடங்குகின்றன. வரும் 19 தேதி ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது.
1: விரிவான செய்திகள்.
2: Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: Weather update
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 km வேகம் வரை காற்று வீசக்கூடும். உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவாகும். அபுதாபியில் 41 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 40 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவாகும். இதேவேளை அபுதாபி மற்றும் துபாயில் முறையே 30 மற்றும் 28 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை வீழ்ச்சி அடையும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 முதல் எதிர்பாருங்கள். வணக்கம். பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்
4: brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4th branch July 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த். ஸ்டார் ஆஃப் தி மந்த் பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: பாப்பா பாப்பா என்ன பாட்டு என்ன பாட்டு. சில பாட்டெல்லாம் வந்து ஏண்டா முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு, ஐஸ்கிரீமோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ இல்லை பிரியாணியோ முடியக்கூடாது முடியக்கூடாதுன்னு அந்த கடைசி இருக்கிற வாயை வந்து நம்ம டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம்ல, ஐயோ தீருதே அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து ஒரு சில பாட்டெல்லாம் வந்து கேட்கும்பொழுது. அப்படி தான் வந்து எனக்கும் இந்த பாட்டு கார்த்திக் ராஜா அவரோட மியூசிக்கில் வந்து டும் டும் டும் படத்தில் இருந்து பா வாட் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் அண்ட் ஆல்பமும் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஆல்பமாக இருக்கும். இதில் இருக்கிற பாட்டு எல்லாமே வந்து ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இந்த இப்போ நம்ம கேட்டு முடிச்ச இந்த பாட்டாகட்டும், இல்லை வந்து ரகசியமாய் ரகசியமாய்ங்கிற இந்த பாட்டு, அதுக்கப்புறம் வேற என்ன பாட்டு இருக்கு இதுல, அத்திரி பத்திரி பாட்டு, ஐயோ அதெல்லாம் என்ன செம பாட்டு. இல்லை ஒரு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கம்போசர் கார்த்திக் ராஜா. இன்னும் நிறைய படங்கள் வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் வாட் எவர் ஹி ஹஸ் கம்போஸ்ட் அது அப்படியே வந்து நம்ம மனசுல நிக்கிற மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்காரு. உல்லாசம் ஓய்யோ என்ன ஆல்பம் அதெல்லாம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டோட ஆரம்பிச்சாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:16 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். வெளியில் சுட்டரித்து கொண்டிருக்கிறது, ஹியூமிடிட்டி தாங்கவில்லை, என்ன பண்றது. எனக்கு யாரெல்லாம் பார்த்தா வந்து கொஞ்சம் பாவமா இருக்கும் அப்படின்னா, இந்த வெயிலையும் வந்து இல்லை அவங்களுடைய வேலை காரணமாக அஃப்கோர்ஸ் பிரசன்டபிளா ஒரு ஒரு சர்டன் வேல ட்ரெஸ் பண்ணுங்கிறதுனால ஃபுல்லி சூட் அப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். வெயிலில் வந்து மெட்ரோ ஸ்டேஷனை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறவங்க இப்போ சில பேரை நான் பார்த்தேன். ஆர் லைக் கார் பார்க் பண்ணிட்டு நடந்து போறவங்க, கார்ல போறவங்க கூட பரவாயில்லைங்க, பட் மெட்ரோல எல்லாம் போறவங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தி போறவங்க, இந்த மாதிரி ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. எனிவே ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. பட் எல்லாத்தையும் தாண்டி யூனோ இவ்வளோ சேலஞ்சஸையும் எதிர்கொண்டு போகிறாங்க அப்படின்னா எதுக்கு, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வேலை. நம்மளுடைய லைஃப் வந்து நல்லா வச்சுக்கணும், நம்மளை நல்லா பார்த்துக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கணும், நம்ம ஃபேமிலி எல்லாரையும் பார்த்துக்கணுங்கிற அந்த ஒரு காரணத்தினால தான். அதுக்கு நடுவில் உங்களையும் நீங்கள் பார்த்துக்க மறந்துடாதீங்க, அது ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு தோணுச்சு. சாப்பிடுங்க, தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க. நானும் வந்து மறக்காமல் இப்போலாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு 2 லிட்டராவது நான் தண்ணி குடிச்சிடுறேன் ஒரு நாளைக்கு. ஸோ நீங்களும் வந்து தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க, சரியா. முகமூடி படத்துலேருந்து வாயமூடி சும்மா இருடா அப்படிங்கிற இந்த பாட்டும், தலைவா படத்துலேருந்து யார் இந்த சாலையோருங்கிற இந்த ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு அப்டேட். தங்கத்தினுடைய விலை என்னவாயிற்று, நேத்திக்கு இருந்து அதே ரேஞ்ச் தான் இருக்கு. 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 490 திரம்ஸ், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 453 திரம்ஸ், 75 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam back to back
2: அடுத்து ரெண்டு பாட்டு
3: என்னடா பண்ணுவ அவள மாதிரி நான் பார்த்ததே இல்லடா, எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கடா.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction.

0: அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number one in GCC.
1: இந்த பீக் டிராவல் சீசன்ல, சம்மர் டிராவல் சீசன்ல இப்படி ஒரு இடையூறு நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு வரும்னு யாருமே எதிர்பார்க்கவில்லை இல்லையா? ஸோ இங்கே யூஏயில் இருக்கக்கூடிய நம்ம பாஸ்போர்ட் ரிலேட்டடான சர்வீசஸ், அட்டஸ்டேஷன், வீசா ரிலேட்டடான வேலைகள்லாம் வந்து செய்யறதுக்கு இப்போ நேரடியாக கான்சுலேட் எம்பசியை அணுக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அண்ட் புது இந்தியன் பாஸ்போர்ட் சென்டர்ஸ் நம்ம யூஏயில் எல்லாம் ரெடியாக இருக்கு, ஆஃபீஸஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு, ஆனால் எம்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆர்டிக்கல் நான் பார்த்துருந்தேன். இங்கே இருக்கிற ஒரு லீடிங் நியூஸ் பேப்பரில் வந்திருந்த ஒரு ஆர்டிக்கல் அது. ஸோ புதுசாக இப்போ இந்த ஆல் ஹெல்த் குளோபல் சர்வீசஸ் அவங்க தான் வந்து எடுத்துக்க போகிறாங்க இந்த கவுன்சிலர் சர்வீசஸ் எல்லாம். கிட்டத்தட்ட 16 சென்டர்ஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. பட் தென் ஒரு சில லீகல் காம்ப்ளிகேஷன்ஸின் காரணமாக இன்னும் அவங்களுடைய சேவைகளை ஆரம்பிக்கவில்லை. அதன் காரணமாக இப்போ நம்ம வந்து டைரெக்டாகவே அணுகிட்டு இருக்கோம் கவுன்சிலேட்டையும் எம்பசியும். ஸோ சீக்கிரமாக இந்த சிச்சுவேஷன் வந்து சரியாகுங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அண்ட் மோர் தென் 45 கவுண்டர்ஸ் வச்சு மக்களுக்கு வந்து சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கன்வீனியன்ட்டாக அவங்களுடைய புது ஆஃபீஸ் ஸ்பேஸ் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் சென்டரில் வந்து பார்த்தா கவுன்சிலர் அண்ட் அட்டஸ்டேஷன் சர்வீசஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதோடைய பிக்சர்ஸ் எல்லாம் கூட இந்த ஆர்டிக்கலில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் துபாயில் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த கம்பெனிக்கு இன்னும் ஒரு CPV அப்ளிகேஷன் சென்டர் இருக்க போது துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கல. அதை தவிர்த்து அல்தானா, அல்ரி, முசாஃபா, அலியன், மதினத் ஜாயத், அதுக்கப்புறமா வந்து முதல் முறையாக இல்லை கயத்தி அல்தஃப்ரா அபுதாபி இருக்கு இல்லையா, அங்கே கயத்தி ரீஜனில் கூட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு சென்டர் கூட இவங்க ஓப்பன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா அவ்வளோ இருக்குது. அண்ட் ஹியூஜ் சங்க் ஆஃப் பீப்புள் நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், வாழ்ந்துகிட்ருக்கோம் யூஏயில். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு கவுன்சிலர் சர்வீசஸ், பாஸ்போர்ட் அண்ட் வீசா ரிலேட்டடான சர்வீசஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. அண்ட் இப்போது இந்த ஒரு பழைய கான்ட்ராக்டிங் கம்பெனி கிட்டிருந்து இப்போ புது கம்பெனிக்கு இப்போ போகக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சில லீகல் காம்ப்ளிகேஷன்ஸின் காரணமாக இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டுருக்கு. பட் தென் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த ப்ராசஸை வந்து ஸ்மூத் அண்ட் கன்வீனியன்ட் ஆக்கி கொடுக்க முடியுமோ அத்தனைக்கு அத்தனை எங்கள் இந்தியன் மிஷின்ஸ் இந்த யூஏஏ நமக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஒரு ஒரு நாளும் நம்ம பார்த்தோன்னா கான்சுலேட்லேயும் சரி, எம்பசிலையும் சரி, இங்கே நம்ம இந்தியாவினுடைய கான்சுலேட் அண்ட் எம்பசிலையும் சரி, அப்பாயின்மெண்ட் பேசிஸில் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி லைக் இதுக்கு மேலே மக்களை வந்து காக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா டேரெக்டாக வாக்இன் நீங்கள் பண்ணிக்கலாம் கான்சுலேட்டுக்கும் சரி எம்பசிக்கும் சரின்னு சொல்லி அதுக்கான டைம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வார ஆரம்பத்தில் பார்த்தோம்னா மக்களுடைய வரத்தை அதிகரிக்கிற காரணத்தினால வெயில் வேற ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வெளியில், மக்கள்லாம் வந்து சிரமப்பட வேண்டாம் அப்படிங்கிற அந்த ரீசன்னால ஒரு பிளாட்ஃபார்ம் வேற அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, அதையும் உங்ககிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ book.passportindiauae.com அப்படிங்கிற அந்த வெப்சைட் வழியாக போயிட்டு கட்டாயமாக நீங்கள் இந்த அட்வான்ஸ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியே ஆகணும். அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் டைமுக்கு ஜஸ்ட் 15 minutes முன்னாடி நீங்கள் கான்சுலேட்கோ இல்லை எம்பசிக்கோ போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு ஒரு நாளைக்கும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எம்பசி அண்ட் கான்சுலேட்டில் கிட்டத்தட்ட 1000 பேர் வந்துட்டு இருக்காங்களாமா இந்த கவுன்சிலர் சர்வீசஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்காக. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை வழங்கிட்டு இருந்த அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனியோடைய அந்த சென்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா எப்போ போனாலும் வந்து ரஷ் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த குவிக் சர்வீஸ் இந்த தட்கல் முறையில் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதோ இல்லை இந்த சர்வீசஸ் எல்லாம் அவைல் பண்ணிக்கிறதுக்கான அந்த சில சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அங்கே கூட வந்து நம்ம அவ்வளோ கூட்ட நெரிசலுக்கு நடுவில் தான் அவ்வளோ பே பண்ணி மக்கள் வந்து எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ மக்களுக்கு தேவையாக இருக்குது. அதுவும் இப்போது இந்த ஒரு டைம் வந்து ஒரு ராங் டைம்னு தான் சொல்லணும். பிகாஸ் நிறைய மக்கள் இப்போ ஹாலிடேஸ் வேறு ஊருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ எல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்ஸில் இருக்கும்பொழுது இந்த சேவையை நமக்கு பழையபடி இல்லைங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் யா, விரைவில் இந்த சிச்சுவேஷன் சரியாகுங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த பாஸ்போர்ட் அண்ட் கவுன்சிலர் சர்வீசஸ், வீசா ரிலேட்டட் அட்டஸ்டேஷன் சர்வீசஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னா book.passportindiauae.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல போய் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கான்சுலேட்டுக்கோ எம்பசிக்கோ போங்க.
0: UAE update brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா?
1: இதயா நீ காதவிதயா.
0: அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
3: ஒரு திரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
4: டேய் என்ன சொல்ற?
3: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
0: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
0: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். Toss round decor paathupanga. Complete interior fit out, office units, villas, retail shops, F&B, shop renovations la irundhu partition, ceiling and floor works varaikkum ellame quality and precision oda seivaanga.
6: Call 052-474-5525 or visit Toss Round Decor and Technical Services, Al Garhood, Dubai. Toss Round, desire, deliver.
7: Joy Alukas la ungalukkaga the joy of summer. இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
8: டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். திஸ் ஆர் ஆஃப் மெர்சல் morning is brought to you by Joy Alukas in Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers gold making charges verum 1.99% mudal old gold exchange ku zero deduction madri pala offers TNC apply.
9: You are with Kirtana on Mercil morning, golden song of the hour,
10: golden song of the hour,
3: brought to you by Joy Alukas in Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers gold making charges verum 1.99%.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: போங்க உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ யூஏஇல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
5: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் வர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
4: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
5: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
6: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. டவுன்லோட் தி அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ.
7: சென்னையில பட்டயக்கிழப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
5: கால் 0566-81234.
7: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
6: 10, 20 இந்த நம்பர் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
8: லூலு, where the world comes to shop.
9: This hour of Mercel Morning is brought to you by Joy Alukasin. Joy of Summer-ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.

0: 9th ஆயிடுச்சு இன்னைக்கு. நம்மள நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு ஹேபிட் இருக்கும், சம்பளம் வர அன்னைக்கு ஆர் சம்பளம் வந்த அந்த ஒரு ஃபியூ டேஸ்க்குள்ள ஊருக்கு பணம் அனுப்புறதுங்கிறதையும் தாண்டி இல்லை. ஒரு சில பேருக்கு இந்த ஒரு ஹேபிட் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் மீட் பண்ண சில பேருக்கு இருக்கு, எனக்குமே அந்த ஹேபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பெட்டராக இருக்கக்கூடிய நேரத்தில், இந்த ரெமிட்டன்ஸ் ரேட் பெட்டராக இருக்கக்கூடிய நேரத்தில் ஊருக்கு வந்து பணம் எல்லாம் டிரான்ஸாக்ட் பண்ணுற பழக்கம் எனக்கு உண்டு. அதுவும் நேற்றுக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா 26 ருபீஸ் பக்கம் வந்து இந்தியன் ருபீஸோடைய வேல்யூ வந்தது இல்லையா. அதாவது அஃப்கோர்ஸ் நம்ம ஆஸ் இந்தியன்ஸாக நம்ம பார்க்கும்பொழுது இது ஒரு டவுன் சைடு தான், பட் இங்கேருந்து அந்த பக்கம் நம்ம அனுப்பும்பொழுது சரி பரவாயில்ல, இந்திய ரூபாய் வந்து வீழ்ச்சி அடைஞ்சாலும் ஊருக்கு பணம் கொஞ்சம் ஜாஸ்தி அனுப்பலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி நேற்றுக்கு வந்து ஒரு யூஏ திரும்பிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 26 ரூபாய்க்கு இடெல்லாம் வந்து டச் ஆச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் 96 பைசாவாக இருக்குது ஒரு யூஏ திரும்பிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு. இந்த மாதிரி உங்களுக்கு ரேட்ஸ் எல்லாம் வந்து பெட்டர் ஆகக்கூடிய நேரத்தில் டக்கு டக்குன்னு கையில் இருக்கக்கூடிய ஃபோனில் அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் இருந்ததுன்னா அதன் வழியாக நீங்கள் அனுப்பலாம். அதோடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்வீனியன்ஸ் அண்ட் பெஸ்ட் ரேட் அண்ட் கரெக்டான டைமுக்கு போய் சேஃபாக சேர்ந்துரும் பணம். அதையும் தாண்டி இவங்களை மாதிரி ப்ரொமோஷன்ஸ் பல வருஷமாக அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எப்படி தான் ரூம் போட்டு யோசிக்கிறாங்களோ தெரியல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அண்ட் ரைட் நவ் நீங்கள் அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியாக டிரான்ஸாக்ட் பண்ணும்போது உங்களுடைய பணம் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சமர் சீசன் முழுக்க நீங்கள் அலன் சாரி எக்ஸ்சேஞ்சில் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டிரான்சாக்ஷனும் உங்களுடைய பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குது. அதோட சேர்த்து ஒரு பிராண்ட் நியூ ஜெட்டோ T1 காரும் நீங்கள் வின் பண்ணலாம் சரியா. August 13 வரைக்கும் இந்த ப்ரொமோஷன்ஸ் இருக்கு, அதனால உடனடியாக அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, டிரான்சாக்ட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன பரிசுகள் எல்லாத்தையும் வின் பண்ணுங்க, கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச், உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: சில சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இதுதான் வந்து காலையிலிருந்து இதில் நம்ம தமிழ் நியூஸ் சேனல்ஸில் வந்து பார்க்க முடியுது. தினமும் 2-3 மணி நேரம் மின்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுடைய எண்ணம் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி மக்கள்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் குழந்தைகளோடு நடுரோட்டில் அமர்ந்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சம்மரில் மின்வெட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒன்று. எனிவே, பேக் டு பேக் 2 பாட்டில் காக்கி சட்டையிலிருந்து கட்டிக்கிட முன்னே அப்படிங்கிற அந்த பாட்டும், 10 தலை படத்திலிருந்து ஒசரட்டும் 10 தலைங்கிற பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி குவிக்கா கோல்ட் ரேட் என்னவாயிற்று?
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம். anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: மாற்றம் எதுவும் இல்லை. 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 490 ரூபாயும், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 490 திரம்ஸும் 453 திரம்ஸ் 75 ஃபில்ஸா இருக்கு 22 கேரட் தங்கம்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம். anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: அப்படின்னா அவங்க லீவ் எடுத்துக்கலாம், பட் அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது லா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. யூஏனுடைய ஒரு ஃபெடரல் லா ஒன்று ஆன் கம்பேட்டிங் கம்யூனிகபிள் டிசீசஸ், இதை வந்து ஃபெடரல் நேஷனல் கவுன்சிலும் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுன்சிலுடைய 13வது செஷன் ஆஃப் த 3rd ordinary சிட்டிங் ஆஃப் தி 18th legislative term இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பேண்டமிக்கோ இல்லை எபிடமிக்கோ வருது, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் வந்துட்டு போச்சு அண்ட் இப்போ அடுத்து இபோலாவுடைய தொற்று அங்கங்கே வந்து கொஞ்சம் லேசான ஒரு பயத்தை வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி எபிடமிக் ஆர் பேண்டமிக் சிச்சுவேஷனில் அடுத்தவர்களுக்கு பரவக்கூடிய தொற்றக்கூடிய நோய்கள் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து லீவ் கொடுக்கணும், அவங்க வந்து வீட்லேயே இருந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அவங்களுடைய சேலரிஸ் ஆர் லீவ் என்டைட்டில்மெண்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் அது அவங்களுக்கு தவறாமல் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது லா கொண்டு வந்திருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: back to back
3: ரெண்டு பாட்டு
4: எடியே.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும், போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அந்த அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
5: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
6: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
5: அதையெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
6: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
7: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள், 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
8: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.
2: Dum shak dum dum dum shak. Dum shak dum dum dum.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: டிராஃபிக் ஆஹா ஆஹா ஓஹோ அப்படின்னு அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. 311 சாரி E11 வந்து மல்டிபிள் கிராஷஸ் என்னால் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் கிராஷ் வந்து எங்கே இருக்குது தெரியுமா? ஃபர்ஸ்ட் கிராஷ் வந்து அல் ஹலீதியா டிஸ்ட்ரிக்ட் ஷார்ஜா அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே மேப்பில் காட்டுது. அன்சார் மால் இருக்கு இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி. அண்ட் தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி ஃபர்தராக டுவர்ட்ஸ் துபாய் நம்ம வரும்பொழுது மம்சார்கிட்ட அகேன் இன்னும் ஒரு கிராஷாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த மம்சார் அப்புறம் வந்து இப்போது சொல்கிற இந்த ஏரியா இங்கெல்லாம் வந்து டெய்லி கிராஷஸ் வந்து தவறாமல் நடக்குது. ஓரிரு கிராஷஸ் ஆகுது, டெய்லி நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் தென் வேற இங்கே ஷார்ஜா ரிங் ரோட்லேயும் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. S102 இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே காட்டுது. வாசல் வில்லேஜ் எல்லாம் இருக்கே அந்த பக்கம், அங்கே ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த பக்கம் 611 எப்படி இருக்கு, 611 வந்து கன்ஜெஷன் இருக்கு. அல்பாதே ஏரியாவில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில். அவ்வளோதான், வேற அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லிக்கும்படியாக எதுவும் இல்லை. ஆஸ் யூஷுவல் இன்டர்னல் ரோட் like busy roads of Dubai inside you know number Dubai city kulla irukkudi roads ellathilum traffic irukku. And innum oru traffic 311 of எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த துபாய் ஆட்டோட்ரோம் எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. ஸோ யா அந்த ஸ்ட்ரெச்லையும் வந்து நம்ம பார்த்தோன்னா டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறது பார்க்க முடியுது. மோட்டர் சிட்டி சைடு, எஸ் உங்ககிட்ட பேசிகிட்டே நானும் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரமாக நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு இருக்கீங்கன்னா காரணம் அங்கே ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அதனால தான் நீங்கள் நகராமல் அங்கேயே இருக்கீங்க. ஸோ பொறுமை இழக்காமல் டிரைவ் பண்ணுங்கள்.
0: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: Nikana 91 pore enadhu.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
0: போங்க
2: ரொம்ப சந்தோஷம்.
3: அடுத்த 30 மில்லியன் AV கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
0: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
4: இப்பவே உங்க டிக்கெட்ட UAELottery.ae ல வாங்குங்க.
0: Brought to you by The Game LLC, licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
5: இதுவா நம்ம ஆபீஸ், இது இன்னும் பெட்டரா பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் கான்டாக்ட் பண்ணுங்க.
4: கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், விலாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோரிங் ஒர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் ப்ரிசிஷனோட செய்வாங்க.
5: கால் 052-474-5525 or visit Toss Round Decor and Technical Services, Al Gharhood, Dubai. Toss Round, Desire, Deliver.
6: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
7: ஞாபகம் இருக்கு.
6: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566 81234.

0: சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்ல அடுத்ததா ஜூன் போனால் ஜூலை காற்று பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். ஒரு ஃபியூ டேஸ் பேக், அதாவது ஜூன் எண்டு, பல பேர் வந்து இது ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுட்டு, யூனோ இந்த ஜூன் ஜூலை டம்ப், இந்த ஜூன் டம்ப்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ் எல்லாம் போடுவோம்ல, நான் கூட போட்டிருந்தேன் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல. அந்த மாசத்துல நடந்த சில ஹைலைட்டான விஷயங்கள், குட்டி குட்டி விஷயங்களா இருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து அந்த கரோசல்ல போடுவோம்ல. அப் டு 20 பிக்சர்ஸ் வரைக்கும் தானே இப்போ நம்ம இப்போ ஆட் பண்ணலாமே இன்ஸ்டாகிராம்ல. அதுக்கு பல பேர் யூஸ் பண்ண ஒரு பாட்டு, ஆர் வெல்கம் ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ஒரு பாட்டு, அதுதான் உங்களுக்காக அடுத்து தான் நான் ப்ளே பண்ண போறேன். ஒன்னாலேருந்து 9:48 ஆகுது, நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. ஸோ ஊர்களா நீங்க போறீங்க அப்படின்னா 2026 அந்த கோல்டு கேரி பண்ணக்கூடிய ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பரே இருந்தாலும். ஐ தாட் லெட் மீ ஜஸ்ட் ரிமைண்ட் யூ, பிகாஸ் வீக்கெண்ட் வேற வந்தாச்சு, இன்னைக்கு நாளைக்கு நிறைய பேர்லாம் டிராவல் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் யூ இந்த வீக்கெண்ட் தான் இல்லை, ஆமாம் இந்த வீக்கெண்ட் தான் இட் இஸ் கோயிங் டு பி த பிஸியஸ்ட் வீக்கெண்ட் இந்த மாசத்தில். அதுவும் நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து மோர் தென் 200,000 பேசஞ்சர்ஸ் வரப்போக இருப்பாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த வீக்கெண்ட் தான். அதனால சீக்கிரமாக நீங்கள் கிளம்பி கரெக்டாக எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு போங்க. அதுக்கு நடுவில் இந்த கஸ்டம்ஸ் பிரச்சனை அது இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னா, நம்ம துபாயிலிருந்து ஊருக்கு போகும்பொழுது கோல்டு ஜுவல்லரி நம்ம எவ்வளோ கேரி பண்ணலாம், அந்த அலவன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நகை வாங்கிறது ஒரு வைஸான ஒரு ஐடியாவாக இருக்கும், சரியா? ஸோ சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த வருஷம் ஆரம்பத்தில் 2026. அதில் முக்கியமாக டியூட்டி ஃப்ரீ அலவன்சஸ் ஃபார் கோல்டு ஜுவல்லரி, ஆண்கள் பெண்கள் இந்தியாவுக்கு போகும்பொழுது அமீரகத்திலிருந்து எத்தனை ஜுவல்லரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுல வந்து சில மாற்றங்கள்லாம் வந்தது. ஸோ பேசிக் க்வெஸ்டன், ஹவு மச் கோல்டு ஜுவல்லரி கேன் ஐ கேரி டு இந்தியா டியூட்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அண்டர் த நியூ பேகேஜ் ரூல்ஸ் 2026 எலிஜிபிள் பேசஞ்சர்ஸ், நம்ம அப்ராடில் ஒரு வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தவங்களுக்கு இந்த ரூல்ஸ் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அப் டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஆகுது நம்ம இந்தியாவிலிருந்து இங்கே வெளிநாட்டில் இருந்திருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் அப் டு 40 grams ஆஃப் ஜுவல்லரி எடுத்துகிட்டு போகலாம், ஆண்கள் வந்து அப் டு 20 grams ஆஃப் ஜுவல்லரி எடுத்துகிட்டு போகலாம். இதில் மிகப்பெரிய சேஞ்ச் என்ன முன்னாடி இருந்த ரூலுக்கும் இப்போ சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இவ்வளவு ரூபாய் மதிப்பில் ஆர் இவ்வளவு 1000 dirhams மதிப்பான மதிப்பில் இருக்கக்கூடிய தங்கம்னு சொல்லி அதை வந்து நம்ம அப்படி வேல்யூவேட் பண்ணுறதுக்கு பதிலாக வெயிட் மட்டும்தான் வந்து இப்போ பார்க்குறாங்க. ஸோ அப் டு 40 grams ஆஃப் ஜுவல்லரி வந்து விமன் எடுத்துகிட்டு போகலாம், அண்ட் அப் டு 20 grams ஆஃப் ஜுவல்லரி வந்து மென் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் ஹூ இஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம இந்தியாவை விட்டு வெளியில் ஒரு வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கக்கூடிய இந்தியன் ரெசிடென்ட்ஸ் அண்ட் NRIs நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் அண்ட் டூரிஸ்ட் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இந்த ஒரு பேகேஜ் ரூல் க்ரைட்டீரியாக்குள்ளே வரக்கூடிய டூரிஸ்ட் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அவங்களும் வந்து கேரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் ஷார்ட்டர் ஸ்டேஸ் அப்ராட் விசிட் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு திஸ் இஸ் நாட் வேலிட் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சரி, 40 grams அப்புறம் வந்து 20 gramsன்னு சொல்லும்பொழுது நகையாக மட்டும்தான் எடுத்துகிட்டு போகலாமா, கோல்டு பார்ஸ் காயின்ஸ் ஆர் பிஸ்கெட்ஸ் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா, நோ, இந்த எக்ஸெம்ஷன் வந்து ஜுவல்லரிக்காக மட்டும்தான், லைக் பர்சனலி நம்ம வேர் பண்ணிட்டோ இல்லை வந்து பர்சனல் யூஸ்க்காக நம்ம கேரி பண்ணிட்டு வரக்கூடிய இந்த ஜுவல்லரிக்கு மட்டும்தான் இது வேலிடே, தவிர கோல்டு பாரோ இல்லை காயினோ பிஸ்கெட்டோ பில்லியனோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து வேறு சில கஸ்டம் லாஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு டியூட்டி ஃப்ரீ அலவன்ஸ் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது இதுதான். இதுக்கு முன்னாடி வந்து பெண்களாக இருந்தால் அப் டு 1 lakh rupees worth ஜுவல்லரியும், ஆண்களாக இருந்தால் அப் டு 50,000 rupees worth ஜுவல்லரியும் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ருபி கேல்குலேஷன் எல்லாத்தையும் வந்து ஸ்கிராப் பண்ணிவிட்டு இப்போ புது ரூல்ஸின் கீழே வெயிட்டை தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஆண்களாக இருந்தால் அப் டு 20 grams ஆஃப் கோல்டு ஜுவல்லரி அண்ட் பெண்களாக இருந்தால் அப் டு 40 grams ஆஃப் கோல்டு ஜுவல்லரி டியூட்டி ஃப்ரீயாக கேரி பண்ணிட்டு போகலாம் இந்தியாவுக்கு.
1: வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ayutreatayurveda Dubai Silicon Oasis and DIP1 Dubai.
3: அப்கிரேடுக்கு ரெடியா?
4: வாரணச்சலாம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
3: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். Discover the power of Jetro. Buy now, pay in 2027.
5: that on Jetta or 0% interest. 1 million kilometer க்கு warranty இருக்கு. Selected modelsல up to 10,000 dirhams cashback. Free insurance கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 dirhams per month. அவ்வளவுதான். இத விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
6: Visit Jetta showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetta UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
13: You are with Kirtana on Marisol Morning. Chillax song of the hour. Chillax song of the hour.
14: Brought to you by
15: Plots Nale Prop Shell Dane. For details call 056 415 425.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்குவதற்கு எதிரான மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்துள்ளது. வேலை வழங்கிய பின்னர் அரசாணையை எதிர்த்து பொதுநல மனு தாக்கல் செய்யலாம் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணை வழங்குவதற்காக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நாளை கரூர் செல்கின்றார். தொடர்ந்து அவர் மக்களை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபடுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் ஆஸ்திரேலியா பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவின் ககன்யான் திட்டத்தில் ஆஸ்திரேலியர்கள் பங்கேற்க உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமரை சந்தித்தார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தங்களும் கைச்சாத்தாகின. யுரேனியம் இந்தியாவுக்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்யப்படும் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் பிரதமர் மோடி முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. யுரேனியம் அதிகமாக கிடைத்தால் இந்தியாவில் அணுமின் உற்பத்தி அதிகரிக்கும் சூழல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவின் ககன்யான் திட்டத்தில் பங்கேற்க முடிவு செய்துள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 71 மாணவர்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் பேராசிரியர் இந்திக கருணா திலக தெரிவித்தார். அவர்களில் 5 பேர் மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக அவர் கூறினார். பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களில் பெரும்பாலானோர் கலைப்பீடத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களின் கல்வி செயற்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தி ஒருவார காலத்திற்கு பல பீடங்களின் விரிவுரைகளை மாத்திரம் இணைய வழி மற்றும் கலப்பு முறையில் முன்னெடுக்க பல்கலைக்கழக நிர்வாக அதிகார சபை தீர்மானித்துள்ளதாக துணைவேந்தர் மேலும் தெரிவித்தார். ஷார்ஜாவில் இருந்து புறப்பட்ட போயிங் சரக்கு விமானம் கராச்சி கடற்கரைக்கு அருகிலுள்ள அரபிக்கடலில் மாயமான நிலையில் சுமார் 12 மணி நேர தேடுதல் நடவடிக்கைக்கு பிறகு அதன் சிதிலங்கள் ஆழ்கடலில் கண்டெடுக்கப்பட்டதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விமானத்தில் பயணம் செய்த இரு விமானிகள், இரு பொறியாளர்கள் மற்றும் ஒரு உதவி பணியாளர் என மொத்தம் 5 பேரை தேடும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. இதற்காக பாகிஸ்தான் கடற்படை மற்றும் கடற்சார் பாதுகாப்பு முகமை வான்வழி மற்றும் கடல் வழி தேடுதல் வளங்களை பயன்படுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: கொங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 600 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அரசு வெளியிட்ட சமீபத்தைய புள்ளி விவரங்களின்படி உறுதிப்படுத்தப்பட்ட எபோலா பாதிப்பு எண்ணிக்கை 1759 உயர்ந்துள்ளது. சோபா மாகாணத்தின் தலைநகரமும் அந்நாட்டின் முக்கிய நகரங்களில் ஒன்றுமான சிசங்கானி நகரில் பதிவான 2 எபோலா நோய் தொற்று சம்பவங்கள் பரிசோதனை முடிவுகள் உறுதிப்படுத்தப்படும் நிலையில் இருப்பதால் தற்போதைய அதிகாரப்பூர்வ பாதிப்பு எண்ணிக்கையில் சேர்க்கப்படவில்லை.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ரஷ்யா மீதான தடையை தற்காலிகமாக நீக்கியுள்ளது. தற்காலிக தடை நீக்கப்பட்டதை அடுத்து 2028 லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ரஷ்யா பங்கேற்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2022 யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடங்கியதை அடுத்து ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க 2023 அக்டோபரில் தடை விதிக்கப்பட்டது. இதன்படி தற்போது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ரஷ்யா மீதான தடையை தற்காலிகமாக நீக்கியுள்ளது.
1: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982.
1: Weather update
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பொதுவாக ஓரளவு மேகமூட்டமான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ஷார்ஜா, புஜேரா மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கெய்மா 40 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: இங்க நம்ம யுஏல
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஆல் ரைட், யூஏல வந்து 2025-26 ஸ்கூல் ரிசல்ட்ஸ் உடைய டேட்ஸ் டைமிங்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கிரேட் 1-12 வரைக்கும். ஆமாம், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கரிக்குலம் ஃபாலோ பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு அவங்களுடைய அகாடமிக் இயர் எண்ட் ஆஃப் இயர் ரிசல்ட்ஸ் வந்து 2 நாட்களாக பிரித்து வெளியிட போகிறதா MOE அறிவிச்சிருக்காங்க. ஸோ சண்டே July 12 அன்னைக்கு கிரேட் 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலையில் 10 மணியிலிருந்தும் 9-11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 12 மணிக்கும், அதற்கு அடுத்த நாள் அதாவது July 13 வந்து கிரேட்ஸ் 5-8 வந்து காலையில 10 மணிக்கும், அண்ட் தென் கிரேட்ஸ் 1-4 ரிசல்ட்ஸ் வந்து 12 மணியிலிருந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ஸ்டூடெண்ட் போர்ட்டல் வழியாக அவங்களால ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அந்தந்த டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்தந்த டைம்ஸ்ல வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளியிடும் பொழுது பார்த்துக்க முடியும் அப்படிங்கறதையும் அறிவிச்சிருக்காங்க MOE.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. 2 பாட்டு 2 பாட்டு.

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: என்னங்க எப்ப வரீங்க?
3: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
2: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
3: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
2: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான் அது.
3: உனக்கும் கூட.
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
5: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
5: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05-666-81234.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
7: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: ஃப்ரெஷ் சாங் தி ஆர்ல அடுத்ததா இதயம் முரளி படத்துல இருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போறேன். இதயம் முரளி படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு இல்லையா, சோ இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகுது. நிறைய பேர் வந்து இதயம் முரளி படத்துக்கான கப்பல் பாசஸ் எல்லாமும் வின் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ வின் பண்ணாதவங்க எல்லாம் வந்து இன்னைக்கும் கூட வந்து ஒரு சில ஷோஸ்ல எல்லாம் ஐ திங்க் பாசஸ் எல்லாம் கொடுக்குறோம் நினைக்கிறேன். அதனால எல்லா ஷோஸையும் கேளுங்க. இல்லைன்னா வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கான்டெஸ்ட் ஸ்டில் ஆக்டிவ்னு நினைக்கிறேன், அதனால போய் பாருங்க. பார்த்துட்டு அந்த கான்டெஸ்ட் வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்குன்னா போயிட்டு அதில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு நீங்கள் வந்து இதே முரளி படம் பார்க்கறதுக்கான பாசஸ்லாம் வின் பண்ணலாம். அண்ட் அதர்வா, அதுக்கப்புறம் காயடு, அப்புறம் வேற யார், பிரீத்தி, இவங்க எல்லாரும் நடிக்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து இதே முரளி. அண்ட் பலத்த எதிர்பார்ப்புக்கு நடுவில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. பிகாஸ் அஃப்கோர்ஸ் நம்ம எத்தனை எத்தனை ஐடியல் லவர்ஸ் வேணாலும் பார்க்கலாம், ஆனால் பெஸ்ட் லவர் வந்து யார் தெரியுமா, இதயம் முரளி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு த கிளாசிக் படம் இதயம் படம் வந்து இட்ஸ் சச் அ நைஸ் சாஃப்ட் ரொமான்டிக் படம் இல்லையா, பார்க்கவே வந்து அவ்வளோ மென்மையாக இருக்கும் அந்த படம். ஹீரோவாகட்டும் நம்ம முரளி அவர்கள் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுடைய ஆன்ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி அண்ட் பேர்லாம் வந்து பார்க்கறதுக்கு. அண்ட் நம்ம அதர்வா வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த டைட்டில் ரோலில் நடிக்க போகிறாரு அப்படிங்கும்பொழுது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ப்ரெஷர் வந்து அவர் மேலே பல மடங்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஹீ சீம்ஸ் டு பி வெரி கூல், ஏன்னா அவருடைய இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்பொழுது ஹீ சீம்ஸ் வெரி கூல். அண்ட் அவருக்கு நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படிங்கிறது தான் வந்து அவர் ஹீஸ் அ வெரி நைஸ் ஜெனுவன் பர்சன், அவருக்காக நான் வந்து விஷ் பண்ணுறேன் ஒன்று. அதனால லெட்ஸ் ஹோப் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். அண்ட் இந்த படத்துக்கான பாசஸ் லைக் ஐ ஆல்ரெடி செட் இன்னைக்கும் ஏதாவது ஷோஸில் வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா ஷோஸையும் தவறாமல் கேளுங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து நாளைக்கு ஜூலை 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இங்கே ஃபார்ஸ் ஃபிலிம் அவங்க தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சரியா. ஸோ வவுச்சர்ஸ் வின் பண்ணவங்களுக்கெல்லாம் நம்ம சைட்லேருந்து கம்யூனிகேஷன் வரும், அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வவுச்சர்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் ஜாலியாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும், போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி July 10th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
2: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்க ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
5: Brought to you by Joy Alukasin Joy of Summer. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudhal.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams da.
1: 311ல் இந்த கிசே சிமெட்ரி தாண்டி இந்த லேபர் ஹவுசிங் எல்லாம் இருக்கும் இல்லையா, முகேஷ்னா ஏரியாவில் அங்கே வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. ஸ்லோ மூவிங் டிராஃபிக் தான், பெரிய கன்ஜெஷன்லாம் கிடையாது, பட் அங்கே ஒரு கிராஷ் இருக்குது. பட் தென் அகேன் நம்ம ஷார்ஜாலேருந்து முவேலாக்கெல்லாம் முன்னாடியிலேருந்து நம்ம பார்த்தோன்னா அங்கேருந்தே கன்ஜெஷன் ஆரம்பிக்குது டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரெக்ஷனில். மற்றபடி E11லேயும் கன்ஜெஷன் இருக்குது, 611லேயும் கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்குது, வேறு புதுசாக சொல்கிறபடி ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் எல்லா ரோட்ஸும் பிஸியாக எப்படி இருக்குமோ இந்த நேரத்தில் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டக்காக இருக்கீங்கன்னா டென்ஷன் ஆகாம வாங்க.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: நம்ம ஊரில் அப்படி மழை வெளுத்து வாங்குது, அதாவது இந்தியாவில் சூரத் குஜராத்தில் வந்து வடியாத மழை நீர் மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தண்ணீரில் வந்து அப்படியே தத்தளிச்சிட்ருக்கு, ஆட்டோ தள்ளிட்டு இருக்காங்க, பஸ் எல்லாம் நடு ரோட்டில் நிற்கிது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து பெருமளவு பாதிப்படைஞ்சிருக்கு. அண்ட் உத்தரகாண்ட்லேயும் அதே மாதிரி தான் ஆகியிருக்கு. ஒரு ஊர்லேயா வந்து இப்படி தான் காமிச்சிட்ருக்காங்க. சூரத் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் மும்பை கேட்கவே வேண்டாம், கேரளாவில் வந்து முந்தான இதுக்கு வயநாடில் மழை ரொம்ப ஜாஸ்தியாக வந்து லேண்ட்ஸ்லைட்லாம் ஆனதை நம்ம பார்த்தோம். ஸோ மான்சூன் வந்துட்டாலே ஒரு பக்கம் மழை வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை, எல்லாமே வந்து அளவாக வந்ததுன்னா பிரச்சனை இருக்காது. பட் இயற்கை நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆக்ஷனுக்கும் தெர் இஸ் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் இந்த சிச்சுவேஷன் சரியாகி மக்கள்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் யாராவது இந்த யூனோ ஃப்ளட் பாதிக்கப்பட்ட இடங்களில் உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்கன்னா ஜஸ்ட் கால் அண்ட் செக் ஆன் தெம், சேஃபாக இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே நம்ம யூஏ பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 47 டிகிரி செல்சியஸை தாண்டும் இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷலி அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்த வாரம் முக்கியமாக இப்போவே வந்து நமக்கு சொல்லிட்டாங்க, ஏன்னா ஏர்லி மார்னிங்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த ஃபாக் பயங்கர ஒரு ரிஸ்கி ஃபேக்டராக இருக்கும் ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஆஃபீஸ்க்கெல்லாம் லேட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஏன் நானே சம்டைம்ஸ் லேட்டாலாம் வருவேன், நான் வரக்கூடிய ரூட் இந்த துபாய் லைன் ரூட்லலாம் காலையில் ஃபாக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போவே நமக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க, அடுத்த வாரம் நமக்கு ஃபாக் ஃபார்மேஷன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிப்போம் சரியா. அண்ட் ரைட் நோ யாருக்கு என்ன பாட்டு வேணும் மனசு தொட்டமேட்டில் 800-8940 கால் பண்ணி நல்ல ஒரு பாட்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்காக அந்த பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நானும் கிளம்பிடுவேன். ஓகே, ஸோ 800-8940 இப்போ நீங்க கால் பண்ணலாம். யாருக்கு என்ன பாட்டு? ஹாய், வணக்கம், குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்,
1: யார் பேசுறீங்க?
2: தினேஷ். மேடம், துபாயில இருந்து.
1: தினேஷ், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், சூப்பரா இருக்கேன்.
1: ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு
2: இருக்கீங்க?
1: என்னங்க? ஓ நைஸ், வீட்டுல ஒர்க் பண்றீங்களா இல்ல ரெஸ்டாரண்ட்லயா? ரெஸ்டாரண்ட்ல. அடடே, என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன மாஸ்டர் நீங்க?
2: நான் புரோட்டா தோசை.
1: ஆஹா, பரவாயில்லையே, சூப்பருங்க. ஆனா இந்த சம்மர்ல சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல உங்களுக்கு, சூட்ல ஆல்ரெடி வெளியில ஹீட்டா இருக்கும், அதுவும் பரோட்டா எல்லாம் பயங்கர ஸ்ட்ரென்யூஸ் ஆன வேலை. எவ்வளவு பரோட்டா பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு?
2: நாளைக்கு நாங்க ஒரு 3 பேர் இருக்கோம் மேடம்.
1: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? மூக்குத்தி முத்தழகு. ஓகே, ப்ளே பண்றேன் நான் சரியா? தேங்க்யூங்க, பாய். ஓகே, மூக்குத்தி முத்தழகு பாட்டு ப்ளே பண்ணிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன். யூ ஹாவ் அ குட் டே. ஓகே, அவ்வளோதாங்க, தேர்ஸ்டே வந்தாச்சு, பல்ல கடிச்சிட்டு இன்னும் ஒரு நாள் நம்ம தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறமா வீக்கெண்ட் வந்துடும். அண்ட் எப்பவுமே வந்து சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு மீம் வரும், வாட் எவர் ஒர்க் கம்ஸ் ஆஃப்டர் 2 PM, ஃப்ரைடே 2 PM மேலே வரதெல்லாம் அது அடுத்த வாரத்தோட பிரச்சனை, அடுத்த வாரத்தோட வேலை, அதனால டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, அதே தான் வந்து இப்போது நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் தான், ஹோல்ட் ஆன், அதுக்கப்புறம் வீக்கெண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம் சரியா. அண்ட் நாளை காலையில் 7 PM திருப்பி மெரிசல் மார்னிங்கில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் மது ரெடியாக இருக்காரு மசாலா கஃபேக்கு. மறக்காமல் 89.4 தமிழ் மோட சோஷியல் மீடியா பேஜஸில் எங்களோட கனெக்டடாக இருங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சில சிறப்பான சம்பவங்கள்லாம் வந்து இறக்கிட்டு இருக்கோம் ரீசெண்ட் டைம்ஸில், அதனால் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப்பும் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரைவ் பண்ணக்கூடிய நேரத்தை தவிர்த்து நம்ம யூஏ விட்டு எங்கே போனீங்கனாலும் உலகத்தின் எந்த பகுதியாக இருந்தாலும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்ததுன்னா தமிழ் எஃப்எம் நீங்கள் கேட்கலாம் ஆப் உங்கள் ஃபோனில் இருந்தது. ஓகேயா, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை காலையில் 7 PM பேசுவோம். டேக் கேர், பாய்.
0: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சூறையாடப்படுவதை அனுமதிக்க கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றிலும் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய கட்டுமானங்களை மேற்கொள்ள பசுமை தீர்ப்பாயம் ஆணையிட்டிருப்பதால் 72,000 கோடி ரூபாய் அளவுக்கு பொருளாதார நடவடிக்கைகள் முடங்கி கிடப்பதாகவும் அந்த தடையை அரசு நீக்க வேண்டும் என்று கிரடா எனப்படும் ரியல் எஸ்டேட் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பொருளாதாரம் என்ற இனிப்பு பூசி முன்வைக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழலை சூறையாடக்கூடிய இந்த நச்சு கோரிக்கை மிகவும் ஆபத்தானதும் கண்டிக்கத்தக்கதாகும் என்று அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இருந்து 6வது நபரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. ஏற்கனவே காணாமற் போயிருந்த மேலும் 4 பேரின் உடல்களை தேடி மீட்பு பணிகள் தொடர்கின்றன. கேரள மாநிலம் வயநாட்டில் சுரங்கப்பணி இடம்பெற்று வரும் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. ஏற்கனவே 3 பேர் உயிரிழந்த நிலையில் இன்று 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதற்கமைய காணாமற் போயுள்ள மேலும் 2 உடல்களை தேடி மீட்பு பணிகள் தொடர்வதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தனவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தனவுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2013 முதலீட்டு சபை தொடர்பான விடயம் ஒன்றை சாதகமாக முடித்துக் கொடுப்பதற்காக வர்த்தகர் ஒருவரிடம் 2,00,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள உதவும் வகையில் யுக்ரைனுக்கு பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்கும் உரிமம் வழங்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்வந்துள்ளார். அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டின் போது யுக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் பேசிய டிரம்ப், நாங்கள் உங்களுக்கு பேட்ரியாட் ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான உரிமத்தை வழங்கப் போகின்றோம் என்றார். அதன் தயாரிப்பு முறையை விளக்கியவுடன் யுக்ரைனால் அவற்றை மிக விரைவாக உற்பத்தி செய்ய முடியும் என்று கருதுகின்றேன் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மொரோக்கோ நட்சத்திர வீரர் இஸ்மாயில் சாய்பாரி காயம் காரணமாக உலகக்கோப்பை காலிறுதிப் போட்டியில் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது மொரோக்கோ கால்பந்து அணிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றது. கடந்த வாரம் ஏற்பட்ட தொடை தசை காயம் காரணமாக அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் பிரான்ஸ் அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள காலிறுதிப் போட்டியில் சாய்பாரி விளையாட மாட்டார் என்று அணி நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். அபுதாபியில் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும் துபாயில் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜீராவில் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும் ராசல்கைமாவிலும் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை உயர்வடையும். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: நீங்க துருக்கியே போயிருக்கீங்களா? அங்க இஸ்தான்புல் போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்க ஒரு மார்க்கெட் இருக்கும். உலகத்தில் உள்ள எல்லா ஃபேக் ப்ராடக்ட்ஸுமே அங்கே தான் வந்து கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸ் மார்க்கெட் அது. ஸோ அடிபாஸ், ஒடிபாஸ், அபிபாஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ பாமா பாமாலாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கவுண்டர் ஃபீட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வந்து கைங்களமாக பிடிச்சிருக்கான்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: எங்கே தெரியுமா? ஃபிஜேரால பிடிச்சிருக்காங்க. 900க்கும் மேற்பட்ட கவுண்டர் ஃபீட் ப்ராடக்ட்ஸ் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு 2026 பிகினிங்கில் இருந்து. ஸோ லக்ஸரி பிராண்ட்ஸ், லக்ஸரி ஐட்டம்ஸ், நிறைய கிளாத்திங் ஃபுட்வேர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்காங்க அத்தாரிட்டிஸ். ஸோ அத்தாரிட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நிறைய கிட்டத்தட்ட 900 ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்க்கும் மேலே வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்காங்க. 19 சாண்டில்ஸ், 8 சூட்ஸ், இதெல்லாம் வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 4 என்ன சொல்லுதுன்னா, It is prohibited to import, manufacture, produce, offer, sell, store, transport, trade or promote and possess counterfeit, adulterated, spoiled products. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து லீகல் அக்கௌண்டபிலிட்டி எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராசல் கேமாலேயும் வந்து அதுக்கான டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. எமிரேட் பல இடங்களில் வந்து நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸை பஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் ஃபேக் ப்ராடக்ட்ஸை என்கரேஜ் பண்ணாதீங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, so gold rate-ல மறுபடியும் ஒரு மாற்றம். ஜியோபொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டினால மேலும் கீழும் மேலும் கீழுமா போய் கொண்டிருக்கக்கூடிய தங்கத்தின் விலை இன்று
2: தங்கத்தின் விலை
3: gold rate
4: brought to you by Ain Gold Wallet-ல நீங்க as low as 1 dirham-ல இருந்தே gold savings-அ ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash-ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: Okay, 24 carat 493.25 dirhams, 22 carat 456.75, 21 carat தங்கம் 438 and 18 carat தங்கம் 375.25.

0: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபஹத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் குளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதே முரளி தாண்டா.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
0: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், Karama Center, Dubai. Powered by Altavasul Group of Companies.
3: ALD Properties in Mega Flash One Day Sale. July 11th, தேதி நடக்கவிருக்கு. July 11th, ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH-ல இருக்கிற ALD Big Boss Township-ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
0: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties. Call 050-675-2828.
4: Hi Malini, I'm Krishnan. Neither... சொல்லியாகணும்
2: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
0: கால் 0566681234. செலுத்தையும் தமிழி ஒளி.

0: தமிழே
1: தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். வெல்கம் பேக் டு தி ஷோ. ஓகே, குவார்டர் ஃபைனல் மேட்ச் என்னென்ன இருக்குன்னு நம்ம டக்குனு பார்த்துட்டு வந்துருவோம், அதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஷன் எல்லாத்தையும் தொடருவோம். சரியா? ஸோ ஃபீஃபா வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு குவார்டர் ஃபைனல் குவாலிஃபை இருக்கக்கூடிய டீம்ஸ் வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ரான்ஸ் மொராக்கோ. ஸோ நாளைக்கு நைட்டு, விச் இஸ் இன்னைக்கு நைட்டு, அதாவது நாளைக்கு மார்னிங், யா 12 AM. ஸோ இன்றைக்கி நைட் ஒரு 11:45 நீங்கள் டிவி ஆன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்பெயின் பெல்ஜியம் நாளைக்கு நைட்டு 11 மணிக்கு, விச் இஸ் ஃப்ரைடே நைட் 11 PM. சண்டே காலையில் 1 மணிக்கு அப்படின்னா நீங்கள் சாட்டர்டே நைட் டிவி ஆன் பண்ணி வச்சிங்க, நார்வே இங்கிலாந்து, அண்ட் சண்டே காலையில் 5 மணிக்கு அர்ஜென்டினா சுவிட்சர்லாண்ட். இதில் ஃப்ரான்ஸ் மொராக்கோவில் ஜெயிக்கிறவங்க ஸ்பெயின் பெல்ஜியத்தில் ஜெயிக்கிறவங்கள ஃபேஸ் பண்ணுவாங்க, நார்வே இங்கிலாண்டில் ஜெயிக்கிறவங்க அர்ஜென்டினா சுவிட்சர்லாண்ட் ஜெயிக்கிறவங்கள ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு அசம்ஷனுக்கு வச்சுப்போமே, நார்வே சுவிட்சர்லாண்ட் வரும், ஃப்ரான்ஸ் இல்லை மொராக்கோ பெல்ஜியம் வரும் செமிஃபைனல், ஆர் ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் வரலாம், இங்கிலாந்து அர்ஜென்டினா வரலாம், இதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்க்கலாம் செமிஃபைனல் யார் வராங்கன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய 4 டீம்ஸில் எனக்கு சாஃப்ட் கார்னர் வந்து எந்த டீம் மேலே இருக்குன்னு பார்த்தா, ஆக்சுவலாக எனக்கு இங்கிலாந்து பெரிய ஃபேன்லாம் கிடையாது நான், பட் இங்கிலாண்டில் வந்து நிறைய ஆர்சனல் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. என்னோடய ஃபேவரட் ஃபுட்பால் பிளேயர் டெக்லன் ரைஸ், அவர் இங்கிலாண்டுக்காக ஆடுறார், அதனால் அந்த ஒரு மனுஷனுக்காக நான் இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இதுதான் என்னோடய பயஸ். அதனால் இப்போ நம்ம ஒரு 90s பாட்டு கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: போடு.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா
1: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளாக மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
0: போங்க
4: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த சேகோலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும்
5: தான். ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: Guys, 311ல ஒரு ரெண்டு கிராஷ் போட்டு இருக்கு, அதனால பயங்கர ஸ்லோவா இருக்கு. சரியா, நீங்க வந்து அல்ஜாகியா சிட்டி சென்டர் தாண்டன உடனே 1, 2, 3 கிராஷ் போட்டு இருக்கிட்டு வச்சு துபாய். அதே மாதிரி ஷார்ஜா யூனிவர்சிட்டில இருந்து அப்படியே நீங்க மலியா ஸ்ட்ரீட் சைடு அப்படியே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஸ்லோ இருக்கு. மலியா ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே வந்து நல்ல ஸ்லோ இருக்கு. அப்படியே நீங்க ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல இருந்து மலியா ஸ்ட்ரீட் நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் பூம் பூம் செம ஸ்லோவா இருக்கு. அண்ட் இந்த பக்கம் E11 வந்து டுவர்ட் ஷார்ஜா போயிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. எஸ், இல்லை ஷார்ஜா டு துபாய் தான் ஸ்லோவாக இருக்குது. கரெக்ட், சாரி, ஷார்ஜா போயிட்டுருக்கும்போது நல்ல ஃப்ரீயாக தான் இருக்குது, ஷார்ஜா டு துபாய் தான் ஸ்லோவாக இருக்குது, பார்த்துக்கோங்க. சரி, மற்றபடி துபாய்க்குள்ளே 1, 2, 3, 4, 5, 6 முக்கியமான 6 தெருகளையும் பார்த்துட்டு அங்கே எங்கேயுமே டிராஃபிக் வந்து இல்லை, குட்டுக்கோ தான்.
0: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா. You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: ஒரு திரகம் கேன வாங்களா? கரெக்டா யா? இப்போ கோல்டே வாங்களாம்.
3: டேய், என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்களாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன். Changing lifestyle and food habits ala gastritis, constipation madri serimana prachanegal ungalku iruka? Appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
5: ALD Properties in Mega Flash 1-Day Sale ஜூலை 11ஆம் தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11th ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD Big Boss Townshipல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
6: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. ALD Properties, கால்
7: நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ஸ்டேஷன்ல ஒரு தம்பி பாட்டு போடுவாப்ல, அந்த தம்பி போடுற பாட்டுக்கு நடுவில் நான் அப்பப்போ ரெண்டு பாட்டு எடுத்து என்னைக்காவது போடுவேன். அந்த மாதிரி இன்னைக்கு மழைக்குருவி இதெல்லாம் வந்து நான் தான் நைஸாக போட்டு விட்டேன். நம்ம கூட யார் போட்டு பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம், உங்களுக்கு என்ன பாட்டு வேணுன்றது கேட்கலாம். வணக்கம், வேற எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் அர்ஜி மது அவர்களே, பாலமுருகன் அபுதாபியிலிருந்து.
0: வணக்கம் மிஸ்டர் பாலமுருகன், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சி.
0: ஆ, இந்த பாட்டு கண்டிப்பாக ப்ளே பண்ணிவிடுறேன். அதுக்கப்புறமா அப்படியே கிடைக்கிற பாட்டு ஒன்று போட்டுட்டு 12 மணிக்கு மேலே அவங்க எல்லாரும் என்ன செஞ்சுக்கிறேன். டக்குன்னு இவர் பேசுனது வந்து, ஏர்டெல் கழித்தமைக்கு நன்றி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமா சரி பண்ணிடலாம் சார் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் போன மாதம் பில்லே இன்னும் கட்டாமல் இருக்கீங்க, அதனால தான் சார் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி டக்குன்றதுல கேட்கும்போது சார் சமயம் பேசினாரண்ணா, ஒரு கோர்வையாக நல்லா இருந்துச்சு. நான் தான் ஆல் இண்டியா ரேடியோவில் எங்கே வேலை பார்த்தீங்களா சார் அப்படின்னு. நல்ல ஃப்ளோ ப்ரோ, நீங்கள் வந்து என்ன ட்ரை பண்ணுங்க, மீடியாவில் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். சீரியஸாக சொல்கிறேன் நான், ஓகேவா? எனக்கே கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைக்காதான். ஐயோ ஐயோ, லவ் பர்ட்ஸ்லேருந்து மலர்களை பாட்டு வருது நண்பர் பாலமுருகனுக்காக. 12 மணிக்கு மேலே வந்து உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை முடக்கும் முயற்சியில் விஜய் அரசு இறங்கி இருக்கின்றது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தை தாமதப்படுத்துவது தமிழகத்தின் சர்வதேச வர்த்தக வாய்ப்புகளை பறித்துவிடும் என்று அவர் கூறினார். அமைச்சர் நிர்மல்குமாரின் பொய் பிரச்சாரமும் தமிழகத்தின் எதிர்காலத்துக்கு தாவிக அரசு செய்யும் துரோகமும் என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் விரிவான ஆய்வுகளுக்கு பின் முறைப்படி அனுமதி பெற்ற ஒரு திட்டத்திற்கு ஓடுதளம் அமைக்க முடியாது என்று தாவிக அமைச்சர் நிர்மல்குமார் கூறுவது அப்பட்டமான பொய் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் இது தமிழகத்தின் எதிர்காலத்துக்கு செய்யும் துரோகமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்திய விமான நிலைய ஆணையம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் ஆகியவை விரிவான ஆய்வுகள் மேற்கொண்டு நீர்நிலைகளை கணக்கிற்கொண்டுதான் கொள்கை அளவிலான அனுமதியை வழங்கின என்பது உங்களுக்கு தெரியாதா என்று அமைச்சர் நிர்மல்குமாரை குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய கிழக்கில் வணிக கப்பல்கள் மீது மீண்டும் நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து மோதல்கள் அதிகரித்திருப்பது மிகுந்த கவலை அளிப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதல்கள் அமைதியை குலைக்கும் என்பதால் சம்பந்தப்பட்ட நாடுகள் அமைதி காத்து பதற்றத்தை குறைக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. அயோத்தி ராமர் கோயிலில் பக்தர்களிடம் போலி ரசீதுகள் மூலம் நன்கொடை வசூலித்தது SID விசாரணையில் தெரியவந்துள்ளது. அயோத்தி ராமர் கோயிலில் காணிக்கை திருடப்பட்டதாகவும் நன்கொடை வசூலித்ததில் முறைகேடு நடந்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 11.8 மில்லியன் மதிப்பிலான தங்கத்துடன் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 53 வயதுடைய குறித்த வர்த்தகர் மாத்தளை பகுதியைச் சேர்ந்தவராவார். துபாயில் இருந்து இன்று காலை 6:30 வருகை தந்த அவரை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைது செய்தனர். சந்தேக நபரை 1 மில்லியன் ரூபாய் அபராதம் செலுத்துமாறு சுங்க திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. தொற்றுநோய் காலங்களில் பாதிக்கப்படும் அமீரக ஊழியர்களுக்கு முழு ஊதியத்துடன் விடுப்பு உரிமை பாதுகாப்பு அளிக்கும் புதிய சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான திருத்தங்களுக்கு தொற்றுநோய்களை கட்டுப்படுத்துவதற்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டாட்சி சட்டத்தில் மத்திய தேசிய கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தொற்றுநோய் பரவல் அல்லது பெருந்தொற்று காலங்களில் தொற்றக்கூடிய நோயால் பாதிக்கப்படும் ஐக்கிய அரபு அமீரக ஊழியர்கள் பணியிடத்திற்கு வராமல் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அவர்களின் ஊதியத்தையோ அல்லது விடுப்பு உரிமைகளையோ இழக்க மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின் கீழ் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் மருத்துவ மற்றும் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி பணியில் இருந்து விலகியிருக்க வேண்டும்.
1: உலகச் செய்திகள்.
2: கடந்த 2 நாட்களில் அமெரிக்க படைகள் ஈரானில் நடத்திய தாக்குதல்களில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 78 பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் 5 மாகாணங்களை இலக்கு வைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரானின் சுமார் 90 ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்க படைகள் இன்று தாக்குதல் நடத்தின. நேற்றைய தினத்திலும் சுமார் 70 ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு தெரிவித்தது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. அஜ்மானில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் புஜேராவில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமா மற்றும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: Star of the month. Star of the month.
2: பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
5: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4th branch ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் முத்துக்குமார்
1: brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க நானாவது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: brought to you by Ain Gold Wallet ல நீங்க as low as 1 dirham ல இருந்து gold savings start பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
1: 24 கேரட் தங்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். Afternoon gold price இன்னைக்கு ஓகே 24 கேரட் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 493.25 dirhams, 22 கேரட் தங்கம் 456.75, 21 கேரட் தங்கம் 438, 18 கேரட் தங்கம் 375.25.
2: இன்று தங்கத்தின் விலை
0: gold rate brought to you by Ain Gold Wallet ல நீங்க as low as 1 dirham ல இருந்து gold savings start பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
1: இப்ப நம்ம gold பத்தி பேசுறோம்ல, எவ்வளவு கோல்டு நீங்க ஊருக்கு எடுத்துட்டு போலாம், என்னதான் கதை சொல்லிட்டானே.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஓகே, ஸோ கோல்டு ஜுவல்லரி அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் அப்ராடில் ஒரு வருஷத்துக்கு மேலே தங்கியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பாட்டு 3 மாதத்துக்கு ஒரு அடி ஊருக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரூல் வந்து உங்களுக்கு பிறந்தார். நீங்கள் வந்து பேகேஜ் ரூல் அலவன்ஸ்லாம் பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் படி பெண்கள் 40 கிராம்ஸ் ஆஃப் ஜுவல்லரி டியூட்டி ஃப்ரீ, ஆண்கள் 20 கிராம்ஸ் ஆஃப் ஜுவல்லரி டியூட்டி ஃப்ரீ. இது வந்து பேஸ்ட் ஆன் வெயிட் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த மானிட்டரி வேல்யூ லிமிட்ஸ் இருக்குல்ல, ஸோ முன்னாடி அது இருந்துச்சு அப் டு 50,000 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அதை இப்படி மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற காரணத்தினால நீங்கள் 20 கிராம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ முன்னாடி பெண்களுக்கு 100,000 ருபீஸ், விச் இஸ் 1 lakh rupees, ஆண்களுக்கு 50,000 ரூபா. இதுதான் வந்து ரேட் கேப், அதாவது நீங்கள் 20 கிராம் எடுத்துகிட்டு போகலாம். 20 கிராம் 50,000 ரூபா எப்போ இருந்துச்சுன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 40 வருஷம்லாம் இல்லை, கொஞ்சம் ஒரு 20 வருஷம் வச்சுங்க. பட் இப்போ அந்த கேப்பை ரிமூவ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான் கதை, ஓகேவா? காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேணாம். 20 கிராம்ஸ், 40 கிராம்ஸ்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
3: Back to back.
4: அடுத்தது ரெண்டு பாட்டு.
5: கரு கரு பாயி, நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி?

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: என்ன
2: ரொம்ப அழகான gift தான் இது.
1: உனக்கும் கூட உங்க vacation shopping க்கு Bima Jewelers. Bima, where with pride.
3: ALD Properties இன் mega flash 1-day sale ஜூலை 11ஆம் தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11th ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD Big Boss Township ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ.
2: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 தரம் செலுத்தி உங்க plotter book பண்ணுங்க. ALD Properties, call 050-675-2828. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
9: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
10: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சண்டை போடுற சாக்கு. ஆனால் நேற்று ஒரு மீம் பார்த்தேங்க, நேற்று ஒரு மீம் பார்த்து எனக்கு தெரிஞ்சு சாலிடாக ஒரு 3 to 4 minutes அந்த மீமை நினச்சி நினச்சி நான் வந்து சிரிச்சுட்டு இருந்திருப்பேன். இந்த மனோபாலா இருப்பார்ல கலகல படத்தில், அப்போ வந்து நல்ல வேலை அவனுங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையில் நம்மளை மறந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லுவார்ல, சுற்றி ரெண்டு ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ரேயா செய்கிற ஃபோட்டோவை போட்டு நல்ல வேலை இவனுங்க ஃபீஃபா வேர்ல்டு கப் பார்க்குற பிசியில் நம்ம 76 ஆளவுண்டானது மறந்துட்டாங்கன்னு போட்டு வச்சுருக்கேன். ஏய் நாங்கள் மறக்கல மேன், வாட் இஸ் ஹேப்பனிங்? பார்த்தீங்களா நீங்கள் இல்லையா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 மேட்ச் நடந்துட்டுருக்கு. இந்தியா படுத்தோல்வி இல்லை, படுத்தோல்வி அடைஞ்சிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு சுத்தமாக பார்க்கவே முடியல இந்த 3வது T20 பார்க்குறதுக்கு. இந்த ஒரு காமெடியில் ஒரு இல்லை வடிவேல் காமெடியில் வெளியே தலை காட்ட முடியல, அவமானமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ T20 நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இன்றைக்கி 8:30 நடக்கவே இருக்குது. ஸோ இதில் இங்கிலாந்து நம்மளை போட்டு குஜிலி மஸ்த் பண்ணாமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு T20 ஒரு T20 என்னதான் ரெயினில் வாஷ் அவுட் ஆனாலும், சாரி 4th T20 நடக்கவே இருக்குது. 3ல 2 இங்கிலாந்து வின் பண்ணாங்க, ஒன்று வந்து அதிகமாக ரன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயா சேர் சொல்லியிருந்தாரு. இன்னொன்றில் நம்ம 76 அலோட் ஆகிட்டோம், இன்றைக்கி 4th T20. ஸோ இந்த 4th 5th ஜெயிச்சா தான் நம்ம சீரீஸ் ட்ராவே பண்ண முடியும். பார்ப்போம், கோவம் வந்து வெறி பிடிச்சி இந்தியன் டீம் வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். சரியா, மற்றபடி விம்பிள்டன் டோர்னமெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. விம்பிள்டனை பொறுத்த வரைக்கும் நோவக் ஜோகோவிச் அவர் வந்து அநேகமாக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் மென் சிங்கிளில் அவர் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃப்ரைடே சின்னர் ஜோகோவிச் மேட்ச் செமிஃபைனல் அண்ட் ஃப்ரே வர்சஸ் ஜ்வரேவ். ஜ்வரேவ் வந்து இப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் ஜெயிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அப்படி. ஸோ செமிஃபைனலிஸ்ட் வந்து இவங்க 4 பேர் தான். விமன் சிங்கிள்ஸில் சபலென்கா வெளியே போயிட்டாங்க, அவங்க தான் நம்பர் 1 ஃப்ரெஞ்ச் ஓப்பன்லேயும் அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெயிக்கல. முஷோவா காஃப் அப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்கிற நோஸ்கோவா அண்ட் கோஸ்டியூக் புதுசாக வந்திருக்கிற நோஸ்கோவான்னா என்ன லைக் அவங்களுமே ரொம்ப நாள் இந்த செமிஃபைனல்லாம் வந்து எப்படியாச்சும் வின் பண்ணணும்னு அவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கோஸ்டியூக் இந்த 4 பேர் வந்து விமன்ஸ் சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் செமிஃபைனல் ஆட போகிறாங்க. வழக்கமாக இந்த டபுள்ஸ் இல்லை மிக்சட் டபுள்ஸில் யாராவது இந்தியன்ஸ் இருப்பாங்களோ நான் போய் பார்ப்பேன், பட் இந்த டைம் விம்பிள்டனில் எந்த இந்தியன்ஸுமே கிடையாது. இதையும் நம்ம வந்து குறித்து வச்சுக்கலாம். ஓகேவா, தொடர்ந்து பேசுவோம். இது 89.4 தமிழ் எஃப்எம் ஸ்டேட்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
2: ட்ரை ஸ்கின், ஆக்னே, எக்ஸிமா, ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்ட் and long-lasting treatments இருக்கு, தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
1: JM பிராண்ட் ஏசிடா.
3: JM பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
5: ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
2: ராசா, நீ ஒண்ணும் பண்ணவேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் வொர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே quality and precision oda seivanga.
6: Call 052-474-5525 or visit Toss Round Decor and Technical Services, Al Garhood, Dubai. Toss Round, desire, deliver.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
5: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா. 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: அப்கிரேடுக்கு ரெடியா?
4: வாரணாச்சலாம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
5: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ, பே இன் 2027 VAT ஆன் ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1,000,000 கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இத விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
6: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் and Alain today. Jetta UAE, a part of Elite Group Holdings. T&Cs apply.

0: 12:48 இப்போ எக்ஸாக்டாக டைம். ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல. ஓகேவா, இப்போ டிராஃபிக் இங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: All right, Malia Street, Wasit Square, E311 towards Sharjah, illa towards Ajman. நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படினா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஷார்ஜால இருந்து அல்தைத் ரோட் தாண்டி நல்லா ஸ்லோவா இருக்கு. அதே மாதிரி அஜ்மான்ல சார்ஜ் வந்துட்டு இருக்கீங்கன்னா அங்க ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. மத்தபடி துபாய் கொள்ளலாம் பேசுறீங்க, டிராபிக் இல்ல.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, double celebration இருக்கும்ல இன்னைக்கு வந்து. அர்ஜென்டினா, அர்ஜென்டினாவோட இண்டிபெண்டன்ஸ் டேவா. ஸோ அதை ஒரு பக்கம் அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து அவங்க ஃபீஃபா வேர்ல்டு கப்லேயும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. அதனால வந்து பயங்கர ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி மக்களாக இன்னைக்கு அர்ஜென்டினியன்ஸ் வந்திருப்பாங்க. ஏன்னா பேக் டு பேக் ஜெயிக்கிறது வந்து எல்லாருக்கும் அமையாது. சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்ட் அர்ஜென்டினா, அதுக்கேண்டா இருமுற எங்க டீம் பெற பலமா சொல்றா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவ்வளவு சீக்கிரம் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாட் எவர் செட் நீங்க வின் பண்ணிருக்கீங்க. ஃபேர் அண்ட் ஸ்கொயரா ரெண்டு டிராஃபி பேக் டு பேக் வின் பண்ணிருக்கீங்க. நான் கிரிக்கெட் பாக்குறத விட்டுறலாமான்ற அளவுக்கு என்னை யோசிக்க வச்சு நீங்க எனக்கு வந்து ஒரு ட்ராமாவை கொடுத்துருக்கீங்க. பிகாஸ் யூ ஹவ் ஒன் பாத்தீங்களா, எவ்வளவு மாசம் ஆகி ஆறல காயம், அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சென்னை ஃபேன் அப்படி தான் போலமே கண்டுக்காது. சரியா, ரைட். இப்போ ஒரு கோல்டன் சாங் ஆஃப் தி இயர் கேட்டகரியில் ஒரு நல்ல பழைய பாட்டு கேட்டுட்டு ஜோடியிலேருந்து, ஜோடியே பழைய பாட்டு ஆயிடுச்சா நமக்கு வயசு ஆயிடுச்சு விடுங்க. ரைட், இப்போ ஒரு மணிக்கு மேலே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே
1: டியூன். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukasin Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சென்னையில் எடப்பாடி பழனிசாமி நடத்தும் ஆலோசனைக் கூட்டத்தை 2 எம்எல்ஏக்கள் புறக்கணித்துள்ளனர். பழனிசாமியின் ஆலோசனைக் கூட்டத்தை முன்னாள் அமைச்சர்கள் கே பி அன்பழகன், பாலகிருஷ்ணா ரெட்டி ஆகியோர் புறக்கணித்தனர். ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனையில் ஈடுபடுகின்றார். சட்டமன்ற தேர்தல் தோல்வி, கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிமுக நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் நடந்தால் விஜய் 180 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தலைவிரித்தாடிய ஊழல் எனும் கொடிய நோயை தாவைக்கா தலைவர் விஜய் ஒழித்துள்ளார் என்றும் அவர் கூறினார். தற்போதைய சூழலில் தாவைக்கா தலைமையிலான கூட்டணியில் மதிமுக இடம்பெற்றுள்ளது என்றார். செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தபோது எவ்வளவு ஊழல் நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் குறிப்பிட்டார். பணி நிமித்தமாக பிற மாநிலங்களுக்கு செல்லும் வாகன உரிமையாளர்கள் மறுபதிவு செய்யாமல் தங்கள் வாகனத்தை பயன்படுத்தும் காலத்தை 3 ஆண்டுகளாக நீட்டிக்க மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் தீர்மானித்துள்ளது. பணியிட மாற்றம் மற்றும் ஒப்பந்த பணி காரணமாக பலர் வேறு மாநிலங்களுக்கு செல்லும் நிலை ஏற்படுகின்றது. தற்போதுள்ள விதிமுறைப்படி ஒரு மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்தை வேறு மாநிலத்தில் 1 ஆண்டுக்கு மேல் பயன்படுத்தினால் அதன் உரிமையாளர் புதிய மாநிலத்தில் வாகனத்தை மறுபதிவு செய்ய வேண்டும். இது பணி நிமித்தமாக வேறு மாநிலங்களுக்கு அடிக்கடி செல்பவர்களுக்கும் ஒப்பந்த பணியை முடித்துவிட்டு மீண்டும் சொந்த மாநிலம் திரும்புபவர்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்துகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. மத்திய வங்கியின் நாளாந்த நாணய மாற்று விகித தரவு அடிப்படையில் இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 340.86 ரூபாய் பதிவாகியுள்ளது. அதன் கொள்வனவு விலை 331.34 ரூபாய் பதிவாகியுள்ளது. நேற்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 339.73 ரூபாயும் கொள்வனவு விலை 330.28 ரூபாயும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. துபாய் மெட்ரோ ப்ளூ லைன் திட்டத்தின் முதற்கட்ட சுரங்கப்பாதை தோண்டும் பணி நிறைவடைந்துள்ளதாக துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. முதற்கட்ட சுரங்கம் தோண்டும் பணி வரும் 2 மாதங்களிலேயே வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக ஆர்டிஏ தெரிவித்துள்ளது. இந்த பணிக்காக பயன்படுத்தப்பட்ட புதிய சுரங்கம் தோண்டும் இயந்திரம் அதிநவீன ஸ்மார்ட் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் 1 நாளுக்கு அதிகபட்சமாக 30 மீட்டர் வரை சுரங்கப்பாதையை தோண்டும் திறன் கொண்டது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவும் ஈரானும் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு உறுதியளிக்க வேண்டும் என்று கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி தெரிவித்துள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியுடன் இன்று தொலைபேசியில் பேசிய கத்தார் பிரதமர், இரு நாடுகளும் தூதரக நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் ஈரானும் செயற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்ததாக கத்தார் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று காலிறுதி ஆட்டங்கள் தொடங்குகின்றன. இன்றைய முதல் காலிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. பிரான்ஸ், மொரோக்கோ, ஸ்பெயின், பெல்ஜியம், நோர்வே, இங்கிலாந்து, அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய 8 அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நாளை நடைபெறும் 2வது காலிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. 3வது காலிறுதியில் நோர்வே மற்றும் இங்கிலாந்து அணிகளும், 4வது காலிறுதியில் அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகளும் மோதுகின்றன. அரையிறுதி ஆட்டங்கள் 14ஆம் தேதி தொடங்குகின்றன. வரும் 19ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
4: Daddy, Tamil FM on பண்ணுங்க டாடி. I need this, Daddy. I need this. Beg now, Nano, US Lakuda. Away from the

0: உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபஹத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அந்த அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
2: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
2: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
5: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: உலகம் முழுக்க
1: பண்ணிக்கலாம். 93.25, 24 கேரட் தங்கம், 38 திரகம்ஸ் அண்ட் 18 கேரட் தங்கம் இன்னைக்கு தெரியுமா 3.75 திரகம்ஸா இருக்கு. இதான் இன்னைக்கான கோல்ட் ரேட் டேட்டட் 9th ஆஃப் ஜூலை. இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் ப்ராட் டு யூ பை ஐன் கோல்ட் வாலெட்ல நீங்க ஆஸ்லோ அஸ் 1 திரகம்ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் போறப்போ நடந்துட்டு இருக்குல்ல, யூ
0: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
2: யுஏல வந்து சர்வே எடுத்திருக்காங்க. அதன்படி 9 ஒருத்தர் வந்து நைட்டு ஃபுல்லாக மேட்ச் பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து சிக்லீவ் போட்டுறாங்களா. 1-3 பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறையா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்களா. ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து குளிக்க கிளிக்க வேணா டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு அப்படி தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 34% ஆஃப் த மக்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாமா இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் ஆரம்பிச்சதுலேருந்து. அப்படியா
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
3: நிக்கனா 91 போடு.
4: என்னது
3: 90s not out.

0: कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir. Yes sir.
3: इधर वाला best entertainment और FM काटर वड़ के lifetime settlement रहा. 89.4.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: PR was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: Joya Lucas, world's favorite jeweler.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர்? அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். உங்க இடத்த வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நம்ம இடம்லாம் வாங்கி பிசினஸ்லாம் பண்ணலாம் ஆரம்பிச்சிடறோம், பட் அந்த இடத்த வந்து எப்படி இன்டீரியர் டிசைனிங் பண்ணி ரெனோவேஷன்லாம் பண்ணி என்னலாம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டாஸ் ரவுண்ட் டெக்கார் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் கிட்ட விட்டுருங்க. கம்ப்ளீட் ஃபிட் அவுட் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. கமர்ஷியல், ரீட்டைல், ரெசிடென்ஷியல், எஃப்என்பி ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே பார்த்துப்பாங்க. ஜிப்சம் ஒர்க்ஸ்ல ஆரம்பிச்சு பார்ட்டிஷன், கிளாஸ் ஒர்க், ஃப்ளோரிங், சீலிங், மைக்ரோ டாப்பிங்னு இன் அண்ட் அவுட் கலக்கிடுவாங்க. ஸோ குவாலிட்டி, ப்ரெசிஷன், கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்போட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அல்கர்ஹூத் ஏர்போர்ட் ரோட்ல தான் இவங்க இருக்காங்க. 052-474-5525 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேவா? டாஸ் ரவுண்ட் டெக்கார் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், டிசையர் டெலிவர்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் நினச்ச, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ வந்து குவிக்காக டிராஃபிக் மட்டும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு பாட்டு கொடுத்துட்றேன்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: E11 அபுஷாகர கிட்ட ரெண்டு டைரக்ஷன்லயும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸோ E311 பொறுத்த வரைக்கும் நீங்க அஜ்மான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அல்தைத் ரோட் தாண்டி அங்க வந்து நல்லா ஸ்லோவா இருக்கு. அண்ட் E88 அல்தைத் ரோட்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. E311 டூ சார்ஜ் ஆகுமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அந்த இடத்துல ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு, பாத்துக்கோங்க.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Chillax song of the hour. Brought to you by
2: Plots Nale Propshil Dane. For details call 056-415-4242.

0: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
1: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: முன்னாடி உங்களுக்கு பாட்டு கொடுக்க போறேன். 800-8940 கால் பண்ணுங்க. 889-40 நம்பர். அமெரிக்கத்தை வெளியே கூப்பிடுங்க. +971-4359-5525 கால் பண்ணலாம். 4359-5525. ஆல்சோ இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜி மதுன் இருக்கேன். மேடிஏச்சி வாங்கி வந்து உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டு நான் ப்ளே பண்ணுவேன். இது மசாலா கஃபே நிகழ்ச்சி அண்ட் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம கூட யார் பேச போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யாரும் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: துபாயில இருந்து.
0: துபாயில இருந்து? புரியல.
1: துபாயில இருந்து அப்துல்.
0: அப்துல் எப்படி இருக்கீங்க அப்துல்? அப்துல் கேக்குதா? அப்துல் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு அப்படியே என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க அப்துல்.
2: பேசுறீங்க
0: என்ன பாட்டு
2: வேணும்?
0: ஹாவ் அ நைஸ் டே. ஸோ ஓல்டு விக்ரம்லேருந்து ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஜீவன் அழைத்தது போடவா? எந்த ஆர்டர்னாலும் ஓகே, பட் உங்களுக்கு ரெண்டு பாட்டு கண்டிப்பாக வரும். நான் விக்ரம்லேருந்து என்ன பாட்டு போடலாம்? இந்த பாட்டு போடுவோங்க, செம்மையாக இருக்குங்க. துர்கண்ணி துட்டுக்கவா கட்டிக்கவா, தொட்டுக்கிட்டால் பத்தட்டுமே மணிதா மணி வண்ணமோ கிளி வந்தாடி. பயங்கரமான ஒரு டோன்ல இது. அதெல்லாம் தலைவனால் மட்டும்தான் முடியும். எனிவேஸ், நாங்கள் இந்த கிளம்புற நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சமூக இதில் பக்கங்களை தெரியப்படுத்துங்க. நாளை சந்திப்போம். டேக் கேர் அண்ட் பை பை.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu. Manasu thottu mittu.
5: Kanne, puttukava, kattikava, kattikittu, ottikava,
6: tottukitta, pathikume.
7: குளிர்
8: என்ன அடிக்குது? பசி தாங்குமா இளமை? இனி பரிமாறவா?

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு வேலை அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கும் அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் பி. சண்முகம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தாவைக்கா பிரச்சாரத்தின் போது உயிரிழந்தவர்கள் என்பதால் தாவைக்கா அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலை வாய்ப்பை வழங்குகிறதா என்ற நியாயமான கேள்வி முன்வருகின்றது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்குள் இப்படியான அறிவிப்புகள் வெளியாவது வழக்கின் தன்மையை நீர்த்து போகச் செய்யும் என்று பி. சண்முகம் விமர்சித்துள்ளார். தமிழகத்துக்கு காவிரி நீரை வழங்கும் நிலையில் நாங்கள் இல்லை என்று கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் போதிய அளவு மழை பெய்யாததாலும் அணைகளில் போதிய அளவு நீர் இல்லாததாலும் தமிழகத்துக்கு காவிரி நீரை வழங்கும் நிலையில் நாங்கள் இல்லை என்று அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு இல்லை. குறைவான மழை காரணமாக எங்கள் அணைகளில் போதுமான அளவு நீர் இல்லை. எனவே இப்போதைக்கு தமிழகத்துக்கு தண்ணீரை திறக்கும் சூழலில் நாங்கள் இல்லை என்று அவர் கூறினார். காவிரி நீர் விடுவிப்பு என்பது முழுக்க முழுக்க மழையை பொறுத்தே இருக்கும். இதுவரை குறிப்பிடத்தக்க அளவில் மழை பெய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 45 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு ஒழிப்பு பிரிவு இன்று காலை வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையிலேயே இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் பதிவாகியுள்ள ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 65,034 பதிவானது. ஜூலை மாதத்தின் முதல் 8 நாட்களில் மாத்திரம் 9,654 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
2: இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் புஜைராவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கைகளின் போது 900 மேற்பட்ட போலி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக புஜைரா நகராட்சி தெரிவித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் பிரபல ஆடம்பர வர்த்தக பிராண்டுகளின் போலி தயாரிப்புகள், ஆடைகள், காலணிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சட்டத்தை மீறியவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புஜைரா நகராட்சி தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: மறைந்த ஈரான் உச்ச தலைவர் அலி கமீனியின் உடல் அடங்கிய சவப்பெட்டி இறுதிச் சடங்குகளை முன்னிட்டு அவரது சொந்த ஊரான புனித நகரமான மஷ்ஹத் நகரை வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மகான் யா விமானம் மக்ஷத் விமான நிலையத்தில் தரையிறங்கிய காட்சிகளை அரசு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. ஈராக்கில் உள்ள நஜஃப் மற்றும் கர்பலா புனித நகரங்களில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்வுகளுக்கு பிறகு காமினியின் உடல் மக்ஷத் நகருக்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM. Tamil FM. Nama Radio, Nama Music. Star of the Month. Star of the Month.
2: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
3: brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. சசடி நீ

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு நாள் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு வெயில் எப்படி இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. ஒரு மாதிரி மேகமூட்டமான வானிலை தான் இன்னைக்கு காலையில இருந்து நிலவிட்டு இருக்கு. வெப்பநிலையும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்றோடு ஒப்பிடும் பொழுது இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. உங்க பகுதிகளில் எப்படி இருக்கு? வெயில் உக்கிரமா இருக்கா, அப்படி இல்லைனா ஒரு மாதிரி மேகமூட்டமான வானிலை தான் இருக்கா, வெயில் தனிஞ்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுங்க, நாம பேசலாம். ழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். இந்த பறவைகள் பற்றி நேற்று பேசிட்டு இருந்தோம் இல்லையா? பறவைகளினுடைய நடத்தையை வைத்து நிமித்தம் பார்க்கிற ஒரு வழக்கம் சங்க காலத்துல இருந்தது அப்படின்னு. இன்னைக்கு நான் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு காணொளி பார்த்தேன். இந்த காண்டாமிருகம் இருக்கு இல்லையா, மிக பெரியது, பெரிய ஒரு விலங்கு. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாதுவான ஒரு விலங்கா இருக்கும், ஆனா ரொம்ப பலம் மிக்க ஒரு விலங்கு இல்லையா. இந்த விலங்குக்கு வந்து கண் பார்வை வந்து அவ்வளவா இருக்காதா? அப்போ எதிரிகள் வந்து தாக்க வந்தாலோ அல்லது யாராவது மறைந்திருந்து அதை இலக்கு வச்சாலோ அதனால வந்து அதை ஊகிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? அதுக்காக இயற்கை என்ன ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு பாருங்க. இந்த காண்டாமிருகத்தோடையே ஒட்டி கொண்டு ஒரு சின்ன ஒரு பறவை இருக்கு. இந்த பறவை என்ன செய்யும் அப்படின்னா, காண்டாமிருகத்தின் அந்த உடம்புல இருக்கிற அந்த உண்ணி மாதிரி வரும் இல்லையா, அதெல்லாத்தையும் எடுத்து அது சாப்பிடும். அடுத்து ஏதாவது சேதமான தோல் அதுக்கு இருக்கு அப்படின்னா அதெல்லாத்தையும் வந்து அந்த குருவி வந்து சாப்பிடும். சாப்பிட்டு இந்த காண்டாமிருகத்தோடைய ஒட்டி கொண்டு இருக்குமா? அடுத்தது ஏதாவது ஆபத்து வரப்போகுது, யாராவது இலக்கு வைக்கிறாங்க, எதிரிகள் வாராங்க அப்படின்னா இந்த விலங்கு வந்து ஒரு ஓசை எழுப்பி இதுக்கு இந்த காண்டாமிருகத்துக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுக்குமா? அப்புறம் இந்த காண்டாமிருகம் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகி அந்த இடத்தை விட்டு ஓடுறதோ இல்லாட்டி தற்காப்பு நடவடிக்கையை மேற்கொள்றதோ அதை வந்து மேற்கொள்ளுவோம். இயற்கை பாருங்க, இன்னும் ஒரு அழகான விஷயமா இருக்கு அப்படின்னு. இதை விட இன்னும் ஒரு அழகான விஷயத்தையும் நான் காணொளி வாயிலாக பார்த்தேன். அது என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்து நினைவிருக்கா அந்த பாட்டு வருது, அதுக்கப்புறமா என்னடி மாயாவி பாட்டு வருது வடச்சென்னை படத்துல இருந்து. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
4: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லி ஆகணும்.
2: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
3: கால் 05666 81234.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
10: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய்.
11: மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகெஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

2:24 ஆகிட்டு இருக்கு. அழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில இன்னைக்கு ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர்ல பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான முதலாவது காலிறுதி போட்டி நடக்கவிருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? நான் வந்து மொரோக்கோக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன். மொரோக்கோ வின் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு. என்ன இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரான்ஸ் வந்து வெற்றி பெறணும், வெற்றி பெற்று அர்ஜென்டினாவை வந்து அரையிறுதியில வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பார்க்கலாமே என்ன நடக்க போகுது அப்படின்னு. சரி, நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் ஒரு இயற்கையினுடைய ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப ஒரு அழகான நிகழ்வை நான் பார்த்தேன் அப்படின்னு. என்ன அப்படின்னா, இந்த திமிங்கிலம் இருக்கு இல்லையா, அந்த திமிங்கிலத்தோட குட்டி, அது அப்பதான் வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த திமிங்கில குட்டி வந்து திமிங்கிலத்துக்கிட்ட இருந்து பால் குடிக்கிற ஒரு காட்சி, இதை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. பதிவு செஞ்சு இணையத்தில் வந்து போட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக ஏஐயா இருக்க வாய்ப்பு இல்லை, அது மட்டும் உண்மை. ஏன்னா அது உறுதிப்படுத்துகிற மாதிரி அந்த காட்சி வந்து இருக்குது. சரியா, நீங்களும் சில வழிகளை உங்களுக்கும் உங்கள் ஃபீட்ல வந்திருக்கலாம். இந்த திமிங்கில குட்டி வந்து பால் குடிக்குது தாயிடம் இருந்து. ஒரு நாளைக்கு இந்த திமிங்கிலம் வந்து 200 லிட்டர் பாலை வந்து வெளியிடுமா. சரியா, இது வந்து 35% இதுல வந்து கொழுப்பு சத்து வந்து நிறைஞ்சிருக்கான். இதுதான் உலகத்திலேயே ஒரு விலங்கு, ஒரு அனிமல், ஒரு விலங்குக்கு கிடைக்கக்கூடிய இல்லாட்டி ஒரு விலங்கு உற்பத்தி செய்யக்கூடிய மிக மிக ரிச்சான உணவு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியான அந்த உணவை வந்து அந்த திமிங்கில குட்டி குடிக்கிற காட்சி தான் இணையத்துல வந்து வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஒரு அழகான காட்சி. ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லையா, இந்த டைவ் பண்ணி உள்ள போய் கடலுக்கடியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடியவங்க தான் இதெல்லாம் கேப்சர் பண்ணி அப்படியே நமக்காக கொடுக்குறாங்க. சில இப்போ காண்டாமிருகம் கூட நம்ம வெளியில் வந்து பார்க்கலாம், சாதாரண மனிதர்களும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமான இதெல்லாம் வந்து கடலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம இலகுவில் பார்க்க முடியாது. அது சார்ந்து பேஷன் இருக்கிறவங்க கடலுக்குள்ளே போய் என்ன நடக்குது, கடலுக்குள்ளே இருக்கிற உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு. மீண்டும் மீண்டும் நம்மளை வந்து தூண்டக்கூடிய ஒரு அனுபவம் தான் இந்த கடல் சார்ந்தது. ஏன்னா கடல் வந்து கடலுக்குள்ள அப்படி ஒரு உலகம் இருக்கு, அவ்வளவு பெரிய உலகம் இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் பார்க்கறதுக்கு இருக்கு, அவ்வளவுமே வந்து ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு தடவை போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது விடாது, மீண்டும் மீண்டும் வா வா அப்படின்னு கூப்பிடும். அந்த மாதிரியான ஒரு அனுபவம் தான் அது. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். இப்போ மரியான் படத்துல இருந்து நேற்று அவள் இருந்தாள் பாட்டு வருது, கடல் பற்றி பேசினத்தோட அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல சம்பவக்காரி பாட்டு வருது, கட்டாகுஸ்தி படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க. இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: இருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
4: Alucas, world's favorite jeweler. ALD Properties in Mega Flash One Day Sale. ஜூலை 11ஆம் தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11th ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD Big Boss Townshipல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
5: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 தரம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050-675-2828.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்.
6: தமிழ் FM தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
7: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
7: எது, மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு
7: பாடுவாங்களே.
6: அது நான் தான், அது என்னோட ஷோ
7: தான்.
4: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
7: அப்படிங்க.

நீல குறிஞ்சி மலர் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிஞ்சி மலர் இது வந்து 12 வருஷங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய ஒரு மலர், சரியா? இந்த மலர் இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, மதன் கார்கே அவர்கள் சமீபத்தில் ஒரு நேர்காணல் வழங்கியிருப்பாங்க. அதில் வந்து சொல்லியிருப்பாங்க, சங்க இலக்கியங்களில் வந்து தலைவனின் பிரிவை, பொருள் தேட சென்ற தலைவனின் பிரிவை வந்து காட்டுறதுக்காக அவர் எப்போ போனார், அது ஒரு மலரினுடைய மலர், அந்த மலர் மலர்ற ஒரு காலம், அதுக்கப்புறமா இன்னொரு மலர் மலர்ற காலம், இதை வந்து ஒப்பிட்டு வந்து பேசியிருப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அது என்ன அப்படிங்கிறது என்னால் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த நீலக்குறிஞ்சி மலர் தான் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுவாகவே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த வருஷம் வந்து இலங்கையில் வந்து இந்த குறிஞ்சி மலர் வந்து பூத்திருந்துச்சு 12 வருஷங்களுக்கு அப்புறமா. அதுலேயும் சில வகைகள் இருக்குது, 12 வருஷம், 14 வருஷம், 9 வருஷம், இப்படியும் அதுக்கு வந்து வகைகள் இருக்குது அப்படிங்கிறது அப்போ வந்து நாங்கள் தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம். இப்போ மதன் கார்கே எந்த மலரை சொல்லியிருப்பாரு, என்ன பாடலாம் அது இருக்கும், எந்த இலக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் இப்போ வந்து கொஞ்ச நாளாக என் மண்டிக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன், சரியா? அப்படி இருக்கும்போது இந்த மலர்கள் வந்து சங்க இலக்கியங்களை பொறுத்த வரையில் 90 வகையான மலர்களை வந்து குறிஞ்சி பாடலில் வந்து கபிலர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. 90 வகையான மலர்கள், உங்களுக்கு எத்தனை பூ பெயர் தெரியும்? ஒரு 5 பூ பெயர் தெரியுமா? அதிகபட்சம் ஒரு 10-15 சொல்லுவீங்க. 90 வகையான மலர்களை வந்து கபிலர் வந்து குறிஞ்சி பாடல் என்ற இலக்கியத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதில் வரக்கூடிய எல்லா பாடல்கள்லையுமே வந்து மலர்கள் பற்றிய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை அற்புதமான விஷயம் பாருங்களேன். அப்போது அதே மாதிரி இலக்கியத்தில் தான் இந்த மலர்கள் பூக்கக்கூடிய கால இடைவெளியை தலைவனுடைய வருகைக்கு உவமிச்சு பாட்டும் எழுதியிருக்காங்க. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராசஸில் நான் இப்போ இருந்துட்டுருக்கேன். சரி, அடுத்து முழுமதி பாட்டு வருது, ஜோதா அக்பர் படத்துல இருந்து கேட்டுடுவாங்க. நாம தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு அது பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க, சரியா? அடுத்து மனசு தொட்டு மட்டும் பாட்டு தரணும் இல்லையா, எனவே அழைப்பெடுத்து முன்னாடியே கேட்டு வச்சுக்கோங்க, பாட்டு தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். ஜோதா அக்பர் படத்துல இருந்து முழுமதி அவளது முகமாகும் பாட்டு வருது, நான் முத்துக்குமார் அவர்கள் வரிகள்ல.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
1: Hi Malini, I'm Krishnan.
2: உலக
3: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: எத்தனையோ பாடகர்கள் இருக்காங்க, ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் நம்மளை வந்து ஈர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா? அந்த வகையில என்ன ஈர்த்த குரலுக்கு சொந்தக்காரர் உன்னி கிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அவருக்கு இனிமையான வாழ்த்துகள். எத்தனையோ இதமான பாடல்களை நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த குரலை கேட்டாலே அடடடடா, அப்படி ஒரு இனிமை, அப்படி ஒரு அமைதி கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு குரல், அந்த நளினம் இருக்கு இல்லையா, அவருடைய குரல்ல வந்து அந்த நளினத்தை வந்து அவதானிக்க முடியும். எத்தனை அழகா இருக்கும். அவருக்கு இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துகள். அடுத்து மனசு தொட்டு மெட்டலையும் யாரு வாரீங்களோ உன்னி கிருஷ்ணன் பாட்டு தான் கேட்க போறீங்க, சரியா? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: ஷாஜகான் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஷாஜகான், எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பாட்டு வேணும்?
1: கண்டிப்பா
0: உன்னி கிருஷ்ணன் பாட்டு தான் கேட்கணும் நீங்க.
1: உன்னி கிருஷ்ணன் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு
0: சொல்லுங்க.
1: தமிழ் சொற்கள் அதிக நிறைந்த ஒரு பாட்டு அது.
0: சொல்லுங்க.
1: தேவர் மகன் படத்துல வந்து மாஸ்டர் பொன்னேவர்.
0: சரி சரி, ஓகே ஓகே, உங்களுக்காக அந்த பாட்டு நான் தாரேன். நன்றி நன்றி நன்றி. சரி, அவருக்கு அந்த பாட்டு கொடுக்கலாம். அது ரொம்ப சின்ன பாட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு உன்னி கிருஷ்ணன் பாட்டோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book panunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மீதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் குவைத் சென்றுள்ளார். சகோதரத்துவ பயணமாக அமீரக ஜனாதிபதி அங்கு சென்றுள்ளார். அவரை குவைத் நாட்டின் பட்டத்து இளவரசர் ஷேக் சபா அல் காலித் அல் அகமது அல் சபா உள்ளிட்ட உயரதிகாரிகள் வரவேற்றுள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
4: ஈரான் நடத்திய தாக்குதல்களில் குவைத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். குவைத் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். குவைத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பு 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 1 க்ரூஸ் ஏவுகணை மற்றும் 10 ட்ரோன்களை இடைமறித்து அழித்துள்ளதாக அவர் கூறினார். இடைமறிக்கப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் சிதறல்கள் விழுந்ததில் ஒருவர் காயமடைந்துள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
4: காவிரியில் தமிழகத்துக்குரிய பங்கு நீரை கர்நாடக அரசு உடனடியாக விடுவிக்கவில்லை எனில் தமிழக அமைச்சரவையில் இருந்து காங்கிரஸ் அமைச்சர் விடுவிக்கப்படுவார் என்று கர்நாடக காங்கிரஸ் கட்சியை எச்சரிக்க தவிக அரசின் முதல்வர் தயாரா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நமது பரந்து விரிந்த பாரதத்தில் பல்வேறு மாநில ஆட்சியாளர்கள் உள்ளனர். அவர்களில் நிமிர்த்தனமும் திமிர்த்தனமும் அதிகார மமதையும் சர்வாதிகார மனப்பான்மையும் சகோதரத்துவத்தை சீர்குலைக்கும் எண்ணம் கொண்ட ஒரே ஆட்சியாளர்களாக திகழ்வது கர்நாடகத்தை நிர்வகிக்கும் காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் என்பது நம் நாட்டின் சாபக்கேடு என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகள் தங்களின் வேளாண் தொழிலுக்கு காவிரி நீரை நம்பித்தான் இருக்கின்றார்கள். சுமார் 20 மேற்பட்ட மாவட்ட மக்கள் குடிநீருக்கு காவிரி நீரை பயன்படுத்தி வருகின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீருக்காக நாம் அவர்களிடம் கையேந்தி நிற்க வேண்டும் என்று கர்நாடக ஆட்சியாளர்கள் நினைக்கின்றார்களே தவிர காவிரியில் நமக்குள்ள உரிமையை உணர மறுக்கின்றார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள ஏழை மக்கள் மற்றும் 70 மேற்பட்ட அனைவரும் பயன்பெறும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் பிரதான மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா காப்பீட்டுக்கான தொகையை தற்போதுள்ள 5 இருந்து 10 உயர்த்த மத்திய அரசுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்துள்ளது. கடந்த 2018 செப்டம்பர் 23 பிரதமர் நரேந்திர மோடியால் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. நாட்டின் குறைந்த வருவாயுள்ள 40% குடும்பங்களுக்கு, குறிப்பாக ஏழைகள், சமூகத்தில் நலிவடைந்த மக்கள் உள்ளிட்டோருக்கு மருத்துவ சிகிச்சை, 2 சிகிச்சை, அறுவை சிகிச்சை செய்ய இலவச மருத்துவ காப்பீடு அளிக்கும் நோக்கில் இந்த திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியது.
2: இலங்கை செய்திகள்.
4: நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தின் போது உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரியான சிறைச்சாலை காவலர் எம் ஜி உப்பாலி அவர்களின் உடல் இன்று கம்புருப்பிட்டியவில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. தனது கடமையின் போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலைமையில் கைதிகளின் கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகி கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த சிறைச்சாலை காவலர் மத்தகு கமகி உப்பாலி நேற்று நண்பகல் உயிரிழந்தார். 42 சிறைச்சாலை காவலர் கடற்படையில் 12 சேவையாற்றிய பின்னர் கடந்த 5 முன்பு சிறைச்சாலை சேவையில் இணைந்திருந்தார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்தது. அல் தாயிதில் இன்று 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, ஃபுஜைரா மற்றும் ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் முறையே 38 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
6: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: With Raja.
6: Stay tuned.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும், போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் குளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அந்த அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: என்னங்க, எப்ப வரீங்க?
3: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
1: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
3: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
1: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
3: அது. உனக்கும் கூட.
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும். ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான்
1: வந்துறேன்.
5: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
5: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க. This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. You are back.
7: 1 hour of non-stop Raja hits.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: We'll be back after a short commercial break.
0: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
1: ALD Properties in Mega Flash One Day Sale July 11th தேதி நடக்கவிருக்கு. July 11th ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD Big Boss Townshipல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ.
3: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. ALD Properties, கால்
1: 9 மில்லியன் AED கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி இப்போ வெறும் ஐந்து வாரத்துக்குள்ள இரண்டு பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸ் மிஸ் பண் ஒன்லி TNC அப்ளை. சென்னையில பட்டயக்கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566 81234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
3: ராக் வித் ராஜா.

0: சிட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அப்கிரேடுக்கு ரெடியா?
2: வாரணாச்சலாம், நீ வருவனு எனக்கு தெரியும், நான் ரெடி.
1: உங்க ட்ரீம் எஸ்யூவியை வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் த பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ் பே இன் 2027 வாட் ஆன் ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரெஸ்ட். 1,000,000 கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. இஎம்ஐயும் வெறும் 966 தர்ம்ஸ் பெர் மந்த். அவ்வளவுதான், இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
3: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலி இன்டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T&C Supply.
4: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
3: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.

0: பள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are back.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: பிராந்திய பயண தடைகளால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கியிருந்த 30 நாட்கள் சலுகை காலம் இன்றுடன் நிறைவடைகின்றது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய கிழக்கின் சில பகுதிகளில் வான்வெளி மூடப்பட்டமை மற்றும் விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டதால் பலர் நாட்டை விட்டு வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து பிராந்திய சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் ஜூன் மாதத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அடையாளம் குடியுரிமை சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான கூட்டாட்சி ஆணையம் இந்த 30 நாள் சலுகையை அறிவித்திருந்தது. ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தூதரகம் அந்நாட்டில் வசித்து வரும் அமெரிக்க குடிமக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. பொதுமக்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடையுமாறு அந்த எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டுக்குள் அல்லது பாதுகாப்பான இடத்திலேயே தங்கி உள்ளூர் அதிகாரிகள் வெளியிடும் அறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: விபிஜி ராம்ஜி திட்டத்தில் 125 நாள் வேலைக்கு நிதி எங்கே என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. 125 நாள் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் 100 விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இடதுசாரி கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தலையிடும் வலிமையோடு இருந்த காலத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மத்திய அரசு குறைந்தபட்ச பொது வேலை திட்டத்தில் ஒப்புக்கொண்டபடி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் 2005 நிறைவேற்றியது என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: எரிசக்தி பாதுகாப்பில் ஒரு மாபெரும் திருப்பு முறையாக இந்தியாவுக்கு நீண்ட கால அளவில் யுரேனியம் விநியோகிக்கும் ஒப்பந்தத்தில் ஆஸ்திரேலியா கையெழுத்திட்டுள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது வருடாந்த உச்சி மாநாடு மெல்பர்ன் நகரில் உள்ள அரசு மாளிகையில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திரமோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் ஆகியோர் உயர் அதிகாரிகளுடன் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் 18 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் மத்திய அதிவேக வீதியின் கட்டுமான பணிகளை கலகெதர பகுதியில் நிறைவு செய்வது எதிர்காலத்தில் அந்த அதிவேக வீதியை கன்னுருவை வரை நீடிக்கும் திட்டம் தான் என்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடக அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அனுராத ஜாரத்ன எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், கண்டி நகரில் மேலும் பல வீதி அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். அத்துடன் சேதமடைந்த கொழும்பு கண்டி மலையக பிரதான ரயில் பாதையின் கட்டுமான பணிகளை இந்த ஆண்டின் இறுதிக்குள் அல்லது 2027 முதல் 2 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: இங்க நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப் எம் கா ஹுக்கும்.
1: Star of the month.
2: பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
4: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் முத்துக்குமார்
1: brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: The evening karak traffic la matna unna time pass panna vekkatta gadagadna chaayil kurichu onney vai panni kaatta the evening karak

0: மார்னிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக் டு த ஷோ. திஸ் இஸ் த ஈவினிங் கட. ஏண்டா என்ன ரொம்ப லேட்டரா நீங்க? சத்தியமா நான் கரெக்டாக அப்படி படுது கடாக்குன்னு சொல்லும் போது நீ வந்து கை தட்டணும். என்னடா நீங்க என்னடி இது அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சேன். சரி ஓகே. அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே, ஓரளவுக்கு பையன் சிங்கில் வந்துட்டான். எனவே சரி, உள்ளுக்குள்ள வந்ததுமே ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்காக சச்சின் படத்துலேருந்து இப்படி ஒரு பாட்டு காத்திருக்கேன். சச்சின் சின்ன வயசாக இருக்கும்போது நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த படம் வந்தது. 6th or 5th. அப்போ வந்து சன்ஃபீஸ் பிஸ்கெட் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இந்த பாட்டை நான் பாடுவேன் நான். போதும் போதும், சின்னுக்கு சின்னுக்கு சின்னு போட்டது போதும், ஃபுல் பாட்டை அவங்க கேட்கட்டும். ரெண்டாவது பாட்டு போடு. இந்த பாட்டு உங்களுக்கு ஒருவேளை தெரியல அப்படின்னா, யுவர் சைல்ட்ஹுட் இஸ் வேஸ்ட். எத்தனை வாட்டி ஆர்யாவுக்கு வேண்டி, ஆர்யா வந்து அப்போ ஒரு சூப்பர் ஹேர் ஸ்டைலில் இருப்பார் சரியா. அப்போ அவர் வந்து ஒரு ஆட் ஒன்று பண்ணியிருப்பார், மிர்னா மிர்னா யோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இப்போ அதுக்கு ஒரு ஆட் பண்ணியிருப்பார். அதில் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி பண்ணியிருப்பாரா, அதே ஹேர் ஸ்டைலில் தான் இந்த படம் ஃபுல்லாக சுற்றுவோம். அப்படி ஆர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆர்யாவை அப்போருந்தே ரொம்ப பிடிக்கும். பட் எனிவேஸ் ரெண்டு பாட்டு இப்படி பேக் டு பேக் வருது. உள்ளுக்குள்ளே வந்ததுமே இப்போ அடுத்த ஒரு 4 மணி நேரத்துக்கு ஏகப்பட்ட விஷயத்தை வந்து பேக் பண்ணி கொண்டுருக்கேன் நான். அது என்னெல்லாம் அப்படிங்கிறதான் அன்வீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு யூஏஇ அப்டேட்டை கேளுங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது யுஏஇ வந்து உலகத்துடைய ஃபர்ஸ்ட் லாஞ்சிவிட்டி அண்ட் வெல்னஸ் ஐலண்ட் வந்து 2027 கட்ட போகிறாங்களாம். அதுக்கான டிசைன்ஸ் எல்லாம் இப்போ ஏஐ போட்டு ரெடி பண்ணி வந்திருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ லாஞ்சிவிட்டிங்கிறது என்ன? லாஞ்சிவிட்டினா வந்து நெடுகாலம் அப்படி வச்சுக்கலாமா. ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து நம்ம மனசு உடம்பு உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கணும். சில பேருக்குலாம் 40 வயசுலலாம் முட்டு வலி வந்துடுது, சில பேருக்கு 30 வயசுலேயே வந்து கீழே குனிஞ்சிட்டு எந்திரிச்சா இடுப்பு வலின்னு இடுப்பு பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க சில பேர்லாம். இங்கெங்கே லாஞ்சிவிட்டி எதிர்பார்க்குறது? ஸோ அதனால் நம்ம மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ஹெல்த்து வெல்னஸ் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு உயிர் வாழ்கிறதுக்கு உண்டான சயின்டிஃபிக்லி உயிர் வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு ரெவல்யூஷனரி டெஸ்டினேஷனாக வந்து இருக்க போதான். அட்வான்ஸ்டு மெடிக்கல் ரீசர்ச் இருக்க போதான் அங்கே, அந்த ஹோலிஸ்டிக் ரீட்ரீட்ஸ்லாம் இருக்கான். ஸோ அதனால் அப்படி வரணும், ரொம்ப இந்த மாதிரி வந்து ரொம்ப வருஷத்துக்கு உயிர் வாழணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படிலாம் நினைக்கிறவங்க, காசு நிறையா இருக்கிறவங்க அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகலாம். மீதி இருக்கிற நம்மளாம் என்ன பண்ணலாம்னா ஜிம்முக்கு போகலாம் தான்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஃபோன் வச்சிருக்கிற நம்ம அத்தனை பேருக்குமே Android iPhone அப்படிங்கற ஒரு சண்டை இருந்துட்டே தான் இருக்கும். Android காரங்க iPhone பத்தி குறை சொல்றதும், iPhone வச்சிருக்கிற நாங்க வந்து iPhone-ஏ அப்பப்ப குறை சொல்றோம், அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ ஆண்ட்ராய்டுனு எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டு வந்து சாம்சங் தான் எப்போவுமே. ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் சாம்சங், பட் சாம்சங் ஹாஸ் பின் ப்ரொடியூசிங் லாட் ஆஃப் ரியலி ஃபன் அண்ட் டெக் ஜாயிண்ட். அவங்க கொரியன் டெக் ஜாயிண்ட் அண்ட் சாம்சங்க்கு உண்டான மவுஸ் என்றைக்குமே குறையாது. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய அந்த கேலக்ஸி சீரீஸில் புது புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோல்டு அந்த லைனப்லேயும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷம் ஜூலை மாதம் சாம்சங்குடைய இவெண்ட் வந்து நடக்கும். அதில் வந்து இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய மொத்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் என்ன இருக்க போகுது, புது மாடல்ஸ் என்ன அப்படிங்கிறத அன்வீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பேசியிருக்காங்க. அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை ஒரு சாம்சங் யூஸராக இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு டொங்கனாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு புது ஃபோன் வாங்கலாமா அப்படிலாம் யோசிச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னா, ஓகே வரேன், நான் வரேன். ரெண்டு பாட்டு வருது அதுக்குள்ளே, ரெண்டில் மூணு பாட்டு வரும், மூணாவது பாட்டு சர்ப்ரைஸ். ஓகே பேக் டு பேக்கு.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: உனக்கு தெரியுமா 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது தணிக்கை வாரியம். அப்பா, ஃபைனலி ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்க.

பேக் நான் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஸோ ஜனநாயகன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கணும் இந்த படத்தை. அதாவது இந்த வருஷத்தையே நம்ம வந்து அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அதாவது துபாயில் இருக்கிற நம்மளுக்கு ஜான்வரி 1st நியூ இயர், அதுக்கப்புறம் 8ஆம் தேதி அதே ஜான்வரி 8ஆம் தேதி அனிருத்தோட கான்சர்ட் நடந்துச்சு. ஆமாம், அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வர வேண்டிய படம் நினைக்கிறேன். ஜனவரி 10ஆம் தேதி அனிருத் கான்சர்ட் சனிக்கிழமை நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் முன்னாடி வர வேண்டிய படம் இந்த படம், பட் வரல. என்ன நடந்தது ஏது நடந்தது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் விஜயாகிய நான் அப்படிங்கிற மாதிரி பல ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்லாம் வேறு நடந்தது இப்போ. அண்ட் படத்தை நடுவிலே வந்து ஆன்லைனில் லீக் பண்ணி நிறைய பேர் வந்து மெயினான சீன்ஸு அது இதுன்னு எல்லாமே போட்டு தள்ளிட்டாங்கன்னு வச்சுங்களேன். பட் ஸ்டில் விஜயுடைய இந்த லாஸ்ட் டான்ஸை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு கூட்டம் இருக்குது. கூட்டம் இல்லை, கண்டிப்பாக வந்து விஜயுடைய லாஸ்ட் படம் இல்லையா? ஸோ அதனால் அவர் முதலமைச்சராக ஆகிறதுக்கெல்லாம் முன்னாடி நடித்த படம், ப்ளஸ் வந்து இதுதான் கடைசி படம் அப்படிங்கிறதுனால. ஆனால் அந்த கடைசி படம் அந்த டைமில் ரிலீஸ் ஆகிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், பட் நடக்கலை. பட் எனிவேஸ், இப்போ படம் வந்து அப்படி இப்படின்னு இழுத்து சென்சார் போர்டெலாம் வேலை செஞ்சு ஒரு அளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்களாம். ஆனால் எலெக்ஷனில் அவர் ஜெயித்த உடனே படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அவர் போடுற மொதல் கையெழுத்து இதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் அவர் படித்தோம். ஆனால் கடைசியில் அது நடக்கலை. ஆனால் வந்து யா, ஸோ தட் இஸ் ஹவு சம்படி ஹட் டு பி. ஸோ அதனால் முதல்ல ஏன் பிரச்சனையை தீர்த்துக்கிறேன்னு வரல. அடுத்தடுத்த பிரச்சனைகள் என்னவோ இப்போ ஃபைனலி அது அதுக்குண்டான ஒரு இடத்த தேடி சர்டிஃபிகேட் வாங்கி இப்போ படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுன்னு தெரியல. ஆனால் ஒன்று, ஜனவரி ஜூன் 19ஆம் தேதி ரிலீஸ் இருந்தாங்க என்கிட்ட, ஓகேவா? அண்டு எனக்கு படத்தில் வேலை செஞ்ச கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி 19th ரிலீஸ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் வந்து சென்சார் போர்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் June 22nd வந்து விஜயோடைய பர்த்டே இல்லையா, ஸோ அதை ஒட்டி அந்த வீக்கெண்டு June 26th ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்கணும். பேச்சு ஒன்று ஓடிச்சு, அது ட்விட்டர்லலாம் கூட வந்தது. கடைசியில் இப்போதைக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சுங்கிற நியூஸ் வந்திருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு படம் வந்து இப்போ எப்போ வரும், தீபாவளி வரைக்கும் இழுத்துட்டு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னா, நிறைய பேர் மீம்லலாம் அந்த டைமில் போட்டாங்க, இந்த வாட்டி வந்து தளபதி விஜய்னு வராது, முதலமைச்சர் விஜய் அப்படின்னு வரும், அதை பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ லெட்ஸ் சி இஃப் தட்ஸ் கன் ஹேப்பன். அண்ட் பை த வே, சாம்சங்குடைய இவெண்ட் வந்து இந்த வாரம் நடக்குதுன்னு சொல்லல, இந்த வாரம்ல 22ஆம் தேதி நடக்குது, July 22nd. ஸோ ஆக்சுவலாக இப்போ அதான் இந்த நீங்கள் சாம்சங் ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு குவிக் ஓவர் வியூ, அதாவது இந்த புது புது மாடல்ஸ் வந்து இப்போ கரண்ட்லி அவைலபிளாக இருக்கிற மாடல்ஸ் என்ன, அப்புறம் வந்து என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடலாம் அப்படின்னு யோசித்தேன். நான் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஆக்சுவலி இப்போ கரண்ட்லி வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ்னு வச்சுங்களேன், அந்த ஃப்ளாக்ஷிப்பில் அந்த எஸ் சீரீஸ் தான், கேலக்ஸி S26 Ultra, S23 Ultra நல்லா இருந்தது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம ஆஃபீஸ்லேயே மதுவோ சம்படி யாரோ வச்சுருக்காங்க அந்த ஃபோனை, S24 தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் S26 Ultra இப்போ வந்து ரீசெண்டாக ஓடிட்டுருக்கு, சரியா? 7-inch AMOLED டிஸ்பிளேயோட பயங்கரமாக, அதிலே வந்து S26 Plus வேறு இருக்குது தனியாக. அப்புறம் இந்த ஃபோல்டபுள் ஃபோன் எடுத்துக்கிட்டால் கேலக்ஸி Z Fold 7, அப்புறம் Z Flip 7, இது ரெண்டுமே வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ இதில் வந்து கேலக்ஸியுடைய இந்த மிட்ரேஞ்ச் ஃபோன்னு பார்த்தா A57, அப்புறம் A37, கேலக்ஸி A17, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் நல்ல கேமரா, லாங் பேட்டரி லைஃப்லாம் இருக்கும், ஓகேவா? ஆனால் இப்போ அப்கமிங்காக இருக்கிற மேட்ரு தான் பெரிய. இப்போ யாராவது இந்த மாதிரி ஃபோனை சாம்சங் ஃபோனை எப்படி ஆண்ட்ராய்ட்லேயே டாப் அப்படின்னா, ஒன் ஆஃப் த டாப் இஸ் சாம்சங், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த வருஷம் அவங்களுடைய லேட்டஸ்ட்டாக இனி கொண்டு வர போகிற லைனப்ஸ்லாம் என்னென்னா, கேலக்ஸி Z Fold 8, அப்புறம் Z Fold 8 Ultra, அதாவது ரூமர்ட் தான், இன்னும் வந்து தெரியல வருமா இல்லையான்னு தெரில, அப்புறம் Z Flip 8, ஓகே? மெயினாக என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸ்பெக்ட், என் ஃப்ரெண்ட்லாம் வந்து பயங்கரமான சாம்சங் பைத்தியம், அவன் பேசிக்கிட்டு இருந்தான் நேற்றுக்கோ முந்தைய நேற்றுக்கோ பேசிக்கிட்டு இருந்தான். ஸோ தின்னாக இருக்க போகுது, லைட்டாக இருக்க போகுது, டிஸ்பிளே பெருசாக இருக்கும், அண்ட் வந்து AI ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம பசங்களாம் இப்போ ஐஃபோனில் கிளீனப்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, இப்போ எல்லாமே வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா பின்னாடி ஒரு 4-5 பேர் அங்கங்கே நின்றுட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க பார்க்க, ஐயோ பின்னாடி இப்படி 2 பேர் நிற்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் வருத்த போட்டு அந்த ஃபோட்டோவை டிலீட் பண்ணாமையோ போஸ்ட் பண்ணாமையோ இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ ஐஃபோன் யூசர்ஸ்க்கு கிளீனப்னு ஒரு ஆப்ஷன் இப்போ வந்துருச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடியே சாம்சங்கில் வந்திருக்கு. இப்போது கிளீனப் ஆப்ஷன் என்னென்னா, பின்னாடி இருக்கிற பில்டிங்ஸோ பின்னாடி யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்கள மட்டும் டேப் பண்ணி நீங்கள் வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிடலாம். AI வந்து அந்த இடத்த ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும், நீங்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி சூப்பராக, ஓகேவா? ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ஐஃபோனில் நல்லா இருக்கா சாம்சங்கில் நல்லா இருக்கான்னு பசங்களாம் வந்து ஒரே டிபேட் போட்டு, நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது அதை பற்றி. ஸோ என்றைக்கு இருந்தாலும் ஐஃபோன் என்னால் விட்டு தர முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அடுத்து Chennai 26 ஒரு பாட்டு கேட்போம். கேட்டு முடிங்க வருவோம். என்ன நீங்கள் என்ன சாம்சங்கா இல்லை ஐஃபோனா? நான் ஆனர் பண்ணுறீங்களா? இந்த ஓப்போ போக்கோ யூசர்ஸ்லாம்

0: அவைலபிள். ECR பீச் விலா இல்ல OMR IT டெக் பார்க் விலாஸ். மீட் VNCT டீம் ஆன் 12th ஜூலை 10 AM டு 10 PM அட் பார்க் ரஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராம சென்டர், துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22-carat அண்ட் 18-carat கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
4: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய நான்காவது கிளைய தேரால ஜூலை 19 கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
5: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
6: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.

0: 4:45 மினிட்ஸ் அப்படியே பஞ்சா பறந்துருச்சு. ஸோ இதில் வந்து இந்த ரிவைஸ்ட் டியூட்டி ஃப்ரீ அலவன்சஸ், கோல்டு ஜுவல்லரிக்கு வேண்டிய இந்த மாதிரி பல பண்ணியிருக்காங்க. ஆனால் பொண்ணுங்க வந்து 40 கிராம், பசங்க வந்து 20 கிராம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலான்னு எனக்கு தெரியும். ஆனால் இது வந்து இது வரைக்கும் நான் அவ்வளோ கொண்டு போனதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது கொஞ்சம் ட்ரிக்கியாகவே எனக்கு ஃபீல் ஆகும் என்றைக்குமே, அன்லஸ் ஆர் அன்டில் சில ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக படித்து ஃபாலோ பண்ணுற வரைக்கும். த திங் இஸ், சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கம் இருக்குது அப்படின்னா கழுத்தில் போட்டுட்டு போயிடுங்க, கையில் ஒரு 5 கிராம் சம்திங் எடுத்துக்கோங்க, மீதி 15 கிராம் கையில் கழுத்துலாம் போட்டு போனீங்கன்னா ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக் ஒன்று சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ப்ளஸ் இப்போ நம்ம வீட்டு பெண்கள்லாம் தங்க நகைகள்லாம் போட்டு போனால் ரொம்ப நேச்சுரலாக தெரியும், அதாவது ரொம்ப அவங்க வந்து வாண்டடாக இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தெரியாது. ஆனால் நம்ம வந்து கழுத்தில் 4 செயின் கையில் 4 மோதிரம் போட்டுட்டு போனால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். பட் ஐ திங்க் அது அப்படி தெரிஞ்சாலுமே லைக் அது நம்ம இப்போ நம்ம கேட்டால் நம்ம வந்து இல்லை நான் என்னோட தான் நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னால் கூட அதுவே ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் நம்மளை தடுக்கலாம் மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, இப்போ நம்ம கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு 4 கேள்வியை கேட்டு அதுக்கு அது தேவையில்லாத டைம் வேஸ்ட் தான். ஆனால் நீங்கள் லீகலாக தான் வாங்குறீங்க, எல்லா பில்ஸும் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்க போகிறீங்க. ஆனால் கழுத்தில் கொஞ்சமும் கையில் கொஞ்சமும் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ஒரு தலைவலி இல்லாத ஒரு வேலை, நம்மளே டயர்டாக போய் இறங்குவோம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில், ஸோ இப்போ எப்படின்னா, இப்போது எவ்வளோ கோல்டு ஜுவல்லரி நீங்கள் கேன் யூ கேரி டு இந்தியா டியூட்டி ஃப்ரீ அப்படின்னு பார்க்குறப்போ, புது பேகேஜ் ரூல்ஸ் அதான், 40 கிராம் ஜுவல்லரி டியூட்டி ஃப்ரீயில் பெண்கள், அப் டு 20 கிராம்ஸ் ஆஃப் ஜுவல்லரி டியூட்டி ஃப்ரீயில் நீங்கள் வந்து மென் வந்து எடுத்துகிட்டு போகலாம், சரியா? ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த பிக்கெஸ்ட் சேஞ்ச் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஒன்லி ஆன் வெயிட். ஆ ஓகே, இது ஒன்று இருக்குது, 20 கிராம் 30 கிராம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதில் வந்து எப்படின்னா, இதுக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த கோல்டு ஜுவல்லரி அலவன்ஸுக்கு, அதாவது ரிட்டர்னிங் இந்தியன் ரெசிடென்ஸ், ஓகே, 1 வருஷத்துக்கு மேலே அப்ராடில் தங்கிட்டு அதுக்கப்புறமா இந்தியா போவாங்க இல்லையா அவங்க, அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி என்ஆர்ஐஸ் அண்ட் டூரிஸ்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், ஓகே, அவ்வளோதான், இவங்க தான் 3 பேர் தான். ஆக்சுவலி இந்த 3 கேட்டகரியில் தான் எல்லாருமே அடங்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கோல்டு பார் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாமா, காயின்ஸா ஆர் பிஸ்கட்ஸ் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா நோ. ஓகே, ஸோ இது எக்ஸம்ஷன் அப்ளைஸ் ஒன்லி டு ஜுவல்லரி கழுத்தில் போட்டிருக்கிறது. நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாட்டினா வந்து ஒரு பர்சனல் அடான்மெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கோல்டு பாராவோ இல்லை காயினாவோ இல்லை பிஸ்கெட்டாவோ இல்லை புலியனாவோ வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் வந்து கஸ்டம்ஸில் அது கொஞ்சம் கஸ்டமுக்குன்னு அதுக்குன்னு கொஞ்சம் தனி வேறு ஒரு லா இருக்குது, அது வந்து டியூட்டி ஃப்ரீ ஜுவல்லரி அலவன்ஸுக்கு கீழே வராது. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20 கிராம் எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் நகையாக இல்லாமல் பிஸ்கெட்ஸாவோ இல்லை கோல்டு பாராவோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே அதுக்கு தனியாக அது வந்து இந்த ஜுவல்லரி அலவன்ஸ் அந்த டியூட்டி ஃப்ரீயில் வராது, அதுக்கு தனியாக வேறு ஒன்று கஸ்டம் டியூட்டி, அதுக்கு ஒரு டிக்ளரேஷன்லாம் தேவைப்படும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2-3 விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவேஸ் தட்ஸ் இட், கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல யாவ் சாங் ஃப்ரம் மின்சார கனவு. நம் பிராபு அண்ட் யூல் லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukasin, Joy of Summer. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku 0 deduction madri pala offers. PNC apply.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஒரு திரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
1: டேய் என்ன சொல்ற?
0: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
1: ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்காக கொடி படத்துலேருந்து எனக்கு ஹே சூழலி அந்த பாட்டு போடுங்க அப்படின்னு வந்து நம்ம லலிதா மேடம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கா வந்துவே. அண்ட் யூஸ்வலாக உங்களுக்கு வந்து பாட்டு வேணும்னா 0508 0502 52 8940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் போட்டு கேட்கலாம். அப்படி இல்லைனா 800 8940 கால் பண்ணலாம் நீங்கள். ஏன்னா இப்போ 457 ஆயிடுச்சு, நான் உங்களை 5 மணிக்கு மேலே வந்து மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் பிராவோ அண்ட் யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
0: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபல். ஈசிஆர் பீச் விலா இல்ல ஓஎம்ஆர் ஐடி டெக் பார்க் விலாஸ். மீட் விஎன்சிடி டீம் ஆன் 12th July 10 AM to 10 PM அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி. 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திரஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 0502528940. மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: பக்ரீன் மற்றும் குவைத்தை இலக்கு வைத்து ஈரான் மீண்டும் நடத்திய விரோத தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த விரோத தாக்குதல்கள் பக்ரீன் மற்றும் குவைத் நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பக்ரீன் ராஜ்யம் மற்றும் குவைத் அரசுடன் ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையான ஒற்றுமையுடன் இருப்பதை அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: புஷேகர் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அதிகாரி ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தாக்குதல் நண்பகல் நேரத்தில் நடந்ததாக அவர் கூறினார். அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஈரான் மீதான தனது தாக்குதல்களை முடித்துவிட்டதாக அறிவித்திருந்தது. இதுகுறித்து அமெரிக்க தரப்பில் உடனடி பதில் எதுவும் வெளியாகவில்லை.
1: தமிழக செய்திகள்.
3: கரூரில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கும் நிகழ்வை முதல்வர் விஜய் ரத்து செய்ய வேண்டும் என்றும் அரசு நெய்யில் ஸ்வீட் செய்யக்கூடாது என்றும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2025 செப்டம்பர் 27 கரூரில் நடந்த விஜயின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். அதற்கான காரணம் என்ன? இது திட்டமிட்டு நடந்து செய்யலா அல்லது விபத்தா? ஏறக்குறைய ஒரு வருடமாகியும் அதற்கான விடை இதுவரை கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: 2000 ரூபாய் நோட்டு வைத்திருந்தால் தற்போதும் மாற்றிக்கொள்ளலாம் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் 19 பிராந்திய அலுவலகங்கள் மற்றும் அனைத்து வங்கிக் கிளைகளிலும் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர இந்தியாவில் எந்தவொரு தபால் நிலையத்திலும் இருந்து இந்தியா போஸ்ட் மூலம் 2000 ரூபாய் நோட்டுகளை அனுப்பி வைக்கலாம் என்றும், அவ்வாறு அனுப்பும் பணத்திற்கு அதற்குரிய தொகை நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 2000 ரூபாய் நோட்டு திரும்ப பெறப்பட்டாலும் தற்போதும் செல்லத்தக்க ஒன்று என்று ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: சட்டப்பூர்வமான வருமான வழிமுறைகள் ஏதுமின்றி திடீரென ஈட்டப்பட்ட பெருமளவிலான சொத்துக்கள் மற்றும் ஆடம்பர வாழ்க்கை முறையை கொண்டுள்ள நபர்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களமும் தங்களும் தீவிர அவதானம் செலுத்தி வருவதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற சட்டவிரோத வழிகளில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்புகள் தொடர்பான விசாரணைகள் தற்போது நாடு முழுவதும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சமூகத்தின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு இதுபோன்ற சந்தேகத்துக்கிடமான செயற்பாடுகள் குறித்து தமக்கு தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று கசியோரா மற்றும் முக்காரிஸ் பகுதிகளில் 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி மற்றும் ஃபுஜைரா ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் அஜுமானில் முறையே 38 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: 89.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

அதாவது தேவையே இல்லைன்னா கூட தேவை இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டு விலை கம்மின்ற ஒரே ரீசனுக்காக பல பொருளை வாங்கி வீட்டில் போட்டிருப்போம். கரெக்டாக இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம். டாபிக் இப்போயே சொல்லிட்டேன் நான். ஓகே, லெட்ஸ் பிகின். ஹொய்யா.

0: ஓகே, வெல்கம் பேக். செகண்ட் அவர் ஆஃப் த ஈவினிங் கடக் 5:13. அஞ்சே காலா, பரவாயில்லையே, அஞ்சே காலாய் போச்சு. வெல்கம் பேக் ஒன்ஸ் அகேன். அண்ட் இது த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். என்ன டீ காஃபி குடிச்சிங்களா? யூஸ்வலாக ஒரு 4:30 ஆயிடுச்சு அப்படின்னாலே டீ குடிக்கலான்ற தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் கரெக்டாக நம்ம வந்து குடிச்சிடலாம், இல்லை ஒரு காஃபியாவது குடிச்சிடலாம், அதுவும் சாயங்காலம் வந்து காஃபியோட டீ. ஓகே, அதுவும் வந்து ஆஃபீஸில் இருக்கோம் இல்லாட்டி எங்காவது போயிட்டுருக்கோம் அப்படின்னா 5 மணிக்கு மேலே, 5:30 ஆயிடுச்சு அப்படின்னா கண்டி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, கண்டிப்பாக 5 மணிக்கு மேலே, அதாவது அந்த தாட்ஸ் வந்து எப்படின்னா 4 மணிக்கு வரும், 4 மணிக்கே அதுக்கு டீ அப்படின்னு யோசிப்போம் நம்ம. அப்புறம் ஒரு 5 மணிக்கு மேலே கண்டிப்பாக குடிப்போம். அப்புறம் ஒரு 6:30 மேலே நமக்கு இருக்கிற நம்ம யாரை மீட் பண்ணுறோமோ அவங்கள பொறுத்து இருக்குது நம்ம குடிக்கிறோமா இல்லை இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் முக்காவாசி நேரத்தில் டீயை எப்படி போட்டு தந்துடுறாங்கன்னா, இங்கெல்லாம் ஃப்ரெஷ் மில்க் சாய் கேட்டாலுமே சர்க்கரை ஜாஸ்தியாகவும் லைட்டாகவும் போட்டு கொடுத்துட்றாங்க. ஏ, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு சர்க்கரை கம்மி பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டால் கூட அது நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட்டில் இருக்கவே மாட்டேங்குது. யாராவது ஒரு நல்ல டீ கடை எனக்கு சொல்லுங்கண்ணா, இப்போ கிடையாது. ஓகே, இப்போ எனக்கு அப்புறமா சொல்லுங்கள். பட் இப்போ இன்றைக்கி மேட்ரு என்ன அப்படின்னா, வெரி வெரி சிம்பிள், விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே சரி ஓகே வாங்கிட்டு வரும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மூலையில் யூஸே இல்லாமல் வச்சுருக்கிற பொருள் எதாக இருக்கா அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். என் வீட்டில் வந்து ஒரு லைட் ஒன்று வாங்கி வச்சேன். நான் வீடு புதுசாக வந்து வீடு வாங்கி JVC போகிறப்போ நிறைய பொருள் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த சஃபாரி மால் இருக்குல்ல, அங்கே வந்து ஃபர்னிச்சர் கடை இருக்கும், டாப்பில் சூப்பராக இருக்கும், கலெக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும். அங்கே போயிட்டு சரி ஓகே, பெருசாக இருந்தது லைட்டு, பார்க்கவும் நல்லா இருந்தது, 40 திரம் தான் சொன்னாங்களா, வாங்கிட்டு வந்து அது மூளையில் ஒரு மூளையில் டஞ்சனாக கிடக்கு. இன்றைக்கி வரைக்கும் அது சும்மா ஒரு செட் பீஸ் மாதிரி இருக்குது. அந்த சுவிட்சு கூட நான் போட்டு ஆன் பண்ணதில்லை, பல்புலாம் வேறு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த திங். ஓகே, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் விலை கம்மின்றதுனால ஒரு சில பொருளை வாங்கி யூஸே இல்லாமல் வச்சுருப்பீங்க, அது என்ன? 800-8940 ஃபோன் அடிங்க. அதை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து விளாவரையே பேசுவோம். பட் லெட்ஸ் பிகின் வித் UAE அப்டேட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது நீங்க ஒருவேளை இப்போ ரீசெண்டா அந்த சின்ன நோயுடைய அவுட் பிரேக்லாம் வர வந்திருக்கு, அண்ட் அந்த இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஃபெடரல் நேஷனல் கவுன்சில் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னா, இந்த எம்ப்ளாயர் மஸ்ட் பார் இன்ஃபெக்டட், ஓகே, சஸ்பெக்டட் ஆர் கான்டாக்ட் கேசஸ் ஃப்ரம் ஒர்க் பிளேஸ் டியூரிங் அவுட் பிரேக்ஸ் அப்படின்னா இந்த அந்த ஆப்சன்ஸ் வந்து ஃபுல்லி பேடாம், இல்லைனா அது வந்து லீவ்லேருந்து டிடெக்ட் பண்ண

0: தட் டே நீங்கள் ஆஃப் எடுத்துருவீங்களா அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ, அது மட்டும் வந்து உங்களுக்கு ஃபுல்லி பெய்டு ஆஃபாக இருக்கும். அது வந்து சிக் லீவில் வராது, அதாவது உங்கள் உங்கள் வெக்கேஷன்லேருந்தும் வராது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களாம். இது என்ன கணக்கு இது?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, to continue என்ன சொல்லிருக்காங்கன்னா, சப்போஸ் அது இப்போ ஒரு நோயின்றது எந்த இடத்துல இருந்து வந்திருந்தாலுமே இங்கிருந்தா வந்துச்சுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, கரெக்டாக. ஸோ இன் தேட் கேஸ் ஒருவேளை அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சார் எனக்கு இந்த மாதிரி லொக் லொக்னு இருமலாக இருக்குது சார், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சார், ஐயோ சார் அப்படின்லாம் வந்து உங்கள் எம்ப்ளாயீஸ் யாராச்சும் சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஃபுல்லி பெய்டு லீவ் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எஃப்என்சி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ரைட்டு, நல்ல விஷயந்தான். ஏன்னா சில நேரங்களில் என்ன நடக்கும்னா சிக் லீவ் எடுத்தால் அது லீவ் கணக்கிலே வந்துடும், அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க இப்போ. ஓகே நைஸ், நல்ல விஷயம் தான். ஸோ அதனால் ரெண்டு பாட்டு வருது, நீங்கள் பாட்டு அப்படி கேட்டு முடிங்க. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வாங்கி வச்சு யூஸே இல்லாமல் வாங்கி வச்ச விலை கம்மியான பொருள், நம்ம விலை கம்மின்றதுனாலே வாங்கி வச்சுருப்போம் ஆனால் யூஸே பண்ணியிருக்க மாட்டோம், அந்த மாதிரி எதாவது இருக்கா? அப்படி ஃபோன் பண்ணி பேசுங்க. என்ன 800-894-0 சார் நம்பர் நம்பராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ். Back to back.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா?
1: இதயா நீ காதவிதயா.
0: அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்எஃப்எம்மோட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ்எஃப்எம்.
2: இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அந்த அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
0: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
0: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் and a brand new jet or t1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari exchange app now.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: என்னடா பொம்பளை வயசுல பேசுறேன்னு பாத்தீங்களா, அத வந்து பிரியா சும்மா வந்துட்டு கையை வச்சு சும்மா. இந்த நம்ம வீட்டுல எல்லாம்
3: எப்படின்னா,
2: நம்ம ரெண்டு மூணு பொம்மை எல்லாம் வச்சிருப்போம். இந்த சொந்தக்கார பசங்க நம்ம ஏஜ் கேட்டகரியிலே வருவானுங்க, நமக்குதான் அந்த பொம்மை யூஸ் பண்ண தெரியும், அவனுங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. எதையாவது பிடிச்சி நோண்டி விட்டு, இப்ப அப்படிதான் நீ பண்ண, இப்ப அப்படிதான் நான் பண்ண, நீ ரெண்டு நிமிஷம் ஏதோ வேலை இருக்கு, நீங்க உட்கார வச்சா
3: தெரியாம வந்து ஒரு பீஜியம் வந்து கைப்பட்டு பிளே ஆயிடுச்சு. அதுக்காக எனக்கு விளையாட தெரியாதா? எல்லா வித்தையும் எனக்கு தெரியும், உனக்கு முன்னாடி எனக்கு தெரியும், உனக்கு முன்னாடி நான் வந்து சீடு போட்டேன்.
2: அப்புறம் ஏன் இடத்துக்கு வந்து உட்காந்து இப்போ
3: என்னோட
2: சொல்லு, உனக்கு எட்டு மணிக்கு மேல உனக்கு டைம் இருக்குல்ல. சரி சரி, பரவாயில்ல, முடிஞ்சு போச்சு. பட் நான் இப்ப என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, சில நேரம் விலை கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஏ விலை கம்மியா தானே இருக்கு, இந்த பொருளை வாங்கிடுவோம் வாங்கிடுவோம், அப்புறம் யூஸே பண்ண மாட்டோம், அது எதுக்கு இருக்குன்னே தெரியாது நமக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா வீட்டுல?
3: நம்மளே அப்படிதான் இருக்கோம், நம்மளே அப்படிதான் இருக்கோம். சில நேரங்களில் தோணும் நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படின்னு தோணும், சில நேரம் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணும் அப்படின்னு தோணும்.
2: சரி, பொருளா கேக்குறேன்,
3: பொருளாவா? ஐயோ, டக்குன்னு இப்படி கேட்டேன்னா எனக்கு ஒண்ணும் தோணலையடா.
2: உனக்கு இருக்கா?
4: பிரியா கிட்ட ஒண்ணு இருக்காது, எனக்கு என்னன்னு தெரியும்.
3: ஐயோ, என்னன்னு எனக்கே சொல்லடி.
2: என்கிட்ட நானும் கிருஷ்ணும் ஒரு ரீல்
3: போட்டிருந்தோம்,
2: நானும் கிருஷ்ணும் ஒரு ரீல் போட்டிருந்தோம். இங்க பாரு, இங்க பாரு, என்ன பாரு, நானும் கிருஷ்ணையும் ஒரு ரீல் போட்டிருந்தோம், சரியா? அப்ப கீழே வந்து ஒரு கமெண்ட் வந்திருந்தது. என்ன கமெண்ட்னா, கிறிஸ்டி வந்து பேசும்போது கூட நியூஸ் வாசிக்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு. எனக்கே இப்ப அப்படிதான் கேட்க ஆரம்பிச்சிருச்சு, அடே நம்ம கீழே போய் ஒரு டீ குடிக்கலாமாடா அப்படி சொன்னாலுமே வந்து எனக்கு நியூஸ் வாசிக்கிற மாதிரி. சரி, இப்போ ஏதாவது உங்களுக்கு தான் இருக்கு அந்த மாதிரி?
3: இல்ல, நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, கிருஷ்ணி ஒரு நாள் வந்து ஒரு ஸ்லிப்பர் ஒன்னு போட்டிருந்தா, ஏய் இது நல்லா இருக்கு, இந்த பிராண்ட் நல்லா இருக்கு, அந்த பிராண்ட்னால மென்ஷன் பண்ண முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி, அந்த பிராண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானு கிருஷ்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேதா எல்லாரும் போயிட்டு
2: வாங்கினோம்.
3: சாரி, நீ இருந்த
2: அந்த கார் ஓட்டுனதே நான் தான்.
3: ஓகே ஓகே, நம்ம எல்லாரும் வந்து போனோம். ஓகேவா?
2: நடு ராத்திரி 10:30 ராசல் கேமா போய் செருப்பு வாங்க போய்,
3: ஒரு நிமிஷம் இருடா சொல்லி முடிச்சுட்டேன், வாங்கணும். ஓகேவா? நான் என்ன பண்ணேன்னு தெரியல, அந்த பிராண்ட் வந்து டிஃப்ரெண்டா தான் வேணும்ட்டே நான் மென்ஷன் பண்ணுவேன், சரியா? அந்த ஸ்லிப்பரை வாங்கிட்டேன், வீட்டுக்கு வந்து பாக்குறேன், இந்த காலோட ஸ்லிப்பர் வேற டிசைன், இந்த காலோட
2: ஆக்சுவலி என்னாச்சுன்னா, நான் கார் வாங்கின புதுசுல நானு அப்புறம் வந்து கிருஷ்ணி பிரியா நிவேதா நாங்கெல்லாம் வந்து கேம்பிங் போயிருந்தோம் ஜபல்ஜெஸ்க்கு. அப்போ நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டதுனால நாங்கள் என்ன பண்ணோம், கீழே வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஃபுட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ராசல் கேமில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்டோர் மாதிரி இருந்தது, நிறைய கடை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லைட் இல்லை ஆக்சுவலி அன்னைக்கு, இல்லை நாங்கள் மலை ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே போனோம். அப்போ பெண்கள் வந்து உடனே செருப்பு பார்த்தது, ஏ எனக்கு செருப்பு அப்பா பண்ண, ஆனால் அவள் கரெக்டாக வாங்கினா, நிவேதா கரெக்டாக வாங்கினா
3: தானே? இல்லை, அவள் வாங்கல,
2: அவள் வாங்கல,
3: நான் மட்டும் தான் வாங்கினேன்.
4: அது இருக்கு,
3: எனக்கு அப்ப புரியல, வீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணி பாக்குறேன், கிருஷ்ணி இது ஒரு சைஸா இருக்கு, அது ஒரு டிஃபரண்ட் சைஸா இருக்கு, ரெண்டையும் நான் போட்டு எப்படி நடக்க போறேன்.
2: பாவம், சரி ஓகே வந்தது போ ரெண்டு. அப்ப அவன் பாரு அந்த கடைக்காரன், ரெண்டுல ஏதாவது ஒரு சைஸ் இல்ல, அதாவது
3: ஒரு
2: செப்பல வச்சு அந்த கதை தான் வருது. இல்ல இல்ல,
3: கஜினி
2: பம்பாய் மாமின்னு ஒரு பாட்டு இருக்கா?
3: ஆமா, பம்பாய் மாமி இருக்கே, இது வந்து இவர் சத்யராஜ் சார்,
2: சத்யராஜே மறந்துருப்பாரு அந்த பாட்டு. இங்க பாரு, எனக்கு வந்து ஷாக் அடிக்குது சோனா,
3: பிடிக்கும் ஆக்சுவலி அந்த படம், எனக்கு ரொம்ப
2: ஷாக் அடிக்குது சோனாவா.
3: கணத்துல கூட பூ விழுந்திருக்கும் தெரியுமா அவருக்கு, சத்யராஜ்க்கு,
2: வில்லாதி வில்லன்
3: சாருக்கு.
2: சரி பரவாயில்ல, நம்ம வந்து இப்ப இந்த பாட்டுக்கு பதிலா வேற ஏதாவது நல்ல பாட்டு வருமா? சொன்னா புரிஞ்சுக்க.
3: சரி ஓகே,
2: கஜின்ல இருக்கிற பாட்டு கேட்கணும் ஆசையா இருக்கு, ஆனா இப்ப கேட்க முடியாது, சொன்னது செய் செய். ஓகே, பாட்டு உங்களுக்கு நல்ல பாட்டா வரும், கேட்டு முடியுங்க. We will be back. I will be back. நான் பிராவோ அண்ட் நட்புக்காக பிரியா.
3: Yes, 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். டாக் ஒழுங்கா சொல்லணும் மக்களே, ரொம்ப முக்கியம்.
0: The Evening Correct presented by VNCT Global, ECR Beach Villa இல்ல OMR IT Tech Park Villas. Meet VNCT team on 12th July 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Bajman. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.
1: 91 போடு. 90s not out.

நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
0: போங்க
2: ரொம்ப சந்தோஷம்.
0: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
3: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் வர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
0: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. கால் 058-681-5179.
0: ALD Properties in Mega Flash One Day Sale. ஜூலை 11ஆம் தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11th ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD Big Boss Townshipல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
3: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. ALD Properties. கால்
4: 050-675-2828.
5: I'm Krishnan. Neither சொல்லியாகணும்.
0: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4th பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
3: கால் 05-666-8-1234. 10-20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூனு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூனு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூனு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
6: லூலு, where the world comes to shop.
7: வெல்கம் பேக். நான் பிராவோ. அண்ட் இன்னைக்கு வந்து பாட்டெலாம் பெருசு பெருசாக போயிடுச்சு, அதனால் பெருசாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்கிறதுக்கான டைம் இருந்ததுதான் தெரியல. பட் இருந்தாலும் ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ ஒன் மோர் டைம். என்னடா, ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பொருள்லாம் வாங்கிடுவீங்க. விலை கம்மியாக தானே இருக்குது, வாங்கி போடுவோம், ஆனால் யூஸே இருக்காது கடைசியில், அது சும்மா வெட்டியாக ஒரு ஓரமாக கிடக்கும். அந்த மாதிரி ஏதாவது பொருள் இருந்ததுன்னா அது என்ன, அது என்னத்தை வாங்கி போட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு ஃபோன் அடித்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சரி, ஓகே, ஒருத்தர் இருக்கார் லைனில், அவர்கிட்ட பேசுவோம். எங்கடா லைன் அட்டன் பண்ணால் எங்கெங்கேயோ போகுது. ஆ வணக்கம். ஆ ஹலோ, நல்லாயிருக்கு. பேர் பேர் சொல்லுங்கள். எப்படிங்க? சையத் அலி. எனக்கு வந்து கைரளி அப்படி கிடைச்சி ஃபர்ஸ்ட்டு, ஆனால் அப்படி பேரை வைக்க மாட்டாங்க தெரியும். சரி, உங்களுக்கு என்ன சையத் இந்த மாதிரி?
8: அது என்னதுன்னான்றதுமே
7: கட்டாயி போச்சு ஃபோனு. இன்னைக்கு என்ன, நிறைய பேருக்கு கால்ஸ் ட்ராப் ஆகுது. சரி, அது என்னன்றத, அது என்னதுன்னா நம்ம நம்ம பசங்களை விட்டு நான் என்னன்னு பார்க்க சொல்கிறேன். நீ என்ன பண்ணுங்க, அப்படியே 6 மணிக்கு மேலே தாவிடுவோம்ப்பா. என்ன, ஓகேவா? நான் கமர்ஷியல் பிரேக் அது இது நிறைய வருது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக பேசுவோம். ஜே, ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக பேசுவோம் நம்ம, ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக பேசுவோம்.
3: தானே. For details, call 056-415-425.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @iTreat ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
3: The Evening Correct presented by VNCT Global, ECR Beach Villa illa OMR IT Tech Park Villas. Meet VNCT team on 12th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5 inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
4: குருவிலிருந்து வித்யாசாகர் இசையில் செம்மையாக இருக்கும். டான்ஸ் எல்லாம் பட்டைய கலப்பும், நல்லாயிருக்கும். பாட்டும் நல்லாயிருக்கும், படமும் எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலி ஐ லைக் குருவிங்க. குருவிலேருந்து பாட்டு வருது.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: நான் தடுமாறுவதாக கூறி விசிகவை உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்த முயற்சிக்கப்படுவதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விசிகவும் திருமாவளவரும் குறிவைக்கப்படுவது உள்நோக்கம் கொண்ட செயல். தமிழக அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக விசிக இருக்கின்றது என்பதால் இப்படி செய்கின்றார்கள் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இரண்டு அணிகளாக பிரிந்து தேர்தலை எதிர்கொள்வதே அரசியல் கலாசாரமாக இருந்தது. மூன்றாவதாக ஓர் அணி தோன்றினாலும் அதற்கு வலு கிடைக்கவில்லை. அதனால் மும்முனை போட்டி என்ற சூழல் உருவாகாமல் திமுக அதிமுக என இருமுனை போட்டியே இங்கு நிலவியது. இப்போது விஜய் 35% வாக்குகளை பெற்று வலுவான சக்தியாக மாறியதால் இரு திராவிட கட்சிகளுக்கும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என்று அவர் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் பேசினார். மத்திய கிழக்கில் வணிக கப்பல்கள் மீது மீண்டும் நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து மோதல்கள் அதிகரித்திருப்பது மிகுந்த கவலை அளிப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதல்கள் அமைதியை குலைக்கும் என்பதால் சம்பந்தப்பட்ட நாடுகள் அமைதி காத்து பதற்றத்தை குறைக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை பாராளுமன்றத்தில் பண தூய்தாக்கல் தடை சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பண தூய்தாக்கல் தடை திருத்தச் சட்டம் மூலம் இரண்டாவது வாசிப்பு பாராளுமன்றத்தில் விசேட பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார். இந்த சட்ட மூலத்துக்கு ஆதரவாக 154 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் புஜைராவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கைகளில் 900 மேற்பட்ட போலி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக புஜைரா நகராட்சி தெரிவித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் பிரபல ஆடம்பர வர்த்தக பிராண்டுகளின் போலி தயாரிப்புகள், ஆடைகள், காலணிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சட்டத்தை மீறியவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புஜைரா நகராட்சி தெரிவித்துள்ளது. மேலும் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சந்தையில் போலி பொருட்கள் விற்பனையை தடுக்கவும் தங்களின் நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: ஜோர்தானின் அஷ்ரக் ராணுவ தளத்தை இலக்கு வைத்து 10 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை ஏவியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஜோர்தானில் உள்ள அஷ்ரக் ராணுவ தளத்தை நோக்கி இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை மற்றும் அரசு ஊடகம் என்பன தெரிவித்துள்ளன. இதற்கு முன்னதாக ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 8 ஏவுகணைகளை தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்ததாக ஜோர்தான் தெரிவித்துள்ளது. இதனால் உயிரிழப்புகளோ சேதங்களோ ஏற்படவில்லை என்றும் அந்நாட்டின் அரசு செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மீண்டும் தொடர்ந்தால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் குறிவைக்கப்படும் என்று ஈரானின் புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Hey, Anthony, தெரிக்கு லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: Star of the month. Star of the month.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
4: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: Star of the month. Star of the month. பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by Chennai famous SS Biryani. July 19 தேராவுல அவங்க நாலாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே. அடாடாடாடா, ஒரு ஒன் சைடில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுற ஒரு பையன், அந்த பொண்ணை அந்த பொண்ணுடைய ப்ரெசன்ஸ் அவனை எவ்வளோ தூரம் சந்தோஷப்படுத்துதுன்னு இதோட அழகாக எப்படி சொல்ல முடியும்? நாமுத்துக்குமார் இஸ் த கோட். ஐ உச்சே.

0: சரிப்பா, ஓகே. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் ஒன்று போட்டிருக்கேன், இப்போ என்ன ஏது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் நீங்கள். அண்டு அடுத்த வாரம் 17ஆம் தேதி திஸ் படம் இஸ் ரிலீஸிங். நோ, திஸ் படம் வாட் படம்? ஒடிசி. அதுக்கப்புறம் July 30ஆம் தேதி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, அதுவும் ரிலீஸ் ஆகுது. அது என்னன்றதை கொஞ்சம் பார்த்துருக்கேன் நீங்கள், சரியா? அது மட்டும் இல்லாமல் யூஏ அப்டேட், ஒரு செம மேட்ரு ஒன்று இருக்குது, இருன்னு சொல்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது இப்போ என்னென்னா, ஆர்டிஏ உடைய அந்த ஆர்டிஏ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் துபாய் மெட்ரோ ப்ளூ லைன் உடைய அந்த டனல் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களாம். சூப்பர். எப்படி பார்த்தாலும் இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடும், அதெல்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகி எல்லாம் ஃபினிஷ் ஆகிறதுக்கு. ஆனால் நல்லா யோசிச்சுக்கங்க, யாராவது வீடு கீடு எடுக்கிறீங்க, ரெண்டெல்லாம் எடுக்கிறீங்கன்னா இப்போ எடுத்து வச்சுக்கங்க. பெரிய வீட்டெல்லாம் நீங்கள் வந்து 2-3 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் சிட்டி, சிலிக்கன் ஓஎஸ்எஸ், ஜேவிசிலாம் கவர் பண்ணுற மாதிரிலாம் மெட்ரோ வரப்போகுது. மெட்ரோ வந்துருச்சுன்னா சூப்பராக ஏறிடும், விலையெல்லாம் ஏறிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகே. அண்ட் பை த வே, துபாயுடைய ஜிடிபி வந்து இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இட் ஹேட் ரீச்ட் 232 பில்லியன் திரம்ஸ், டெஸ்பைட் எவ்வளோ தான் வந்து வார் சுச்சுவேஷன் அது இருந்தால் கூட. ஸோ அதனால் எக்கானமி கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: சரிப்பா, ஓகே. இன்னைக்கு வந்து இந்த யூஸ்லெஸ்ஸாக சில பொருள்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருப்போம், விலை கம்மின்றதுனால. விலை ஜாஸ்தியாக இருந்தால் கூட சில நேரம் இது சில நேரம் ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இது வந்து 10ல் 1 சுச்சுவேஷன் மட்டும் தான் ஃபெயில் ஆகும், ஆனால் 9 வாட்டி நீங்கள் கொஞ்சம் விலை அதிகமாக ஒரு பொருள் வாங்கிட்டாலே அது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கு, சரியா? நானே சொல்லியிருக்கேன், விலை ஜாஸ்தியாக இருக்கிறது தான். இது வந்து இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் விட்டுருங்க, ஆனால் ஒரு சில பொருள் எலக்ட்ரானிக் ஐட்டம்லலாம் வாங்கும்போது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக வாங்கும்போது அது அது தரமாக தான் இருந்திருக்கு, அது குவாலிட்டியாக தான் இருந்திருக்கு, இல்லை? ஸோ இன்றைக்கி அதை பற்றிலாம் இல்லை, ஆஃபர் இல்லாட்டினா விலை கம்மியாக இருக்குது, சீப்பாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குன்றதுக்காக சில விலை மலிவான பொருள் வாங்கி வச்சுருப்பீங்க, ஆனால் எதுக்குன்னு தெரியாது, இன்றைக்கி வரைக்கும் யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா பொருள்? வணக்கம். ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. என்னது விஆர்னு சொன்னீங்க, எங்க இருந்த? ஓகே ஓகே, பேர் சொல்லுங்க சார். ஓ, ரியாஸ். ஓ, பேர் பேரை தான் சொல்லிட்டு இருக்கீங்களா ரொம்ப நேரம்? சரி, ரியாஸ் வந்து என்ன இப்படி வாங்கி வச்சிருக்கீங்க சார்? சார், எல்லாருமே ட்ரெட்மில் டவல் காயப்போட தான் சார் வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த சைக்கிள் மாதிரி ஒன்று இருக்கும், அதுவும் டவல் காயப்போட தான் வாங்கி. ஏன் யூஸ் பண்ண வேண்டியதுன்னா என்ன சார்? ஏன் சார் ட்ரெட்மில் யூஸ் பண்றது இல்ல? என்ன என்ன மேட்ரு பிடிக்கலையா? சார், நான் வந்து ஒரு சம மேட்டர் சொல்லுவா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அந்த ட்ரெட்மில் கிட்ட உங்களோட ஷூ வச்சுருங்க, சரியா? நிஜமாகவே சொல்கிறேன், இட்ஸ் அ ட்ரிக், இட் ஒர்க்ஸ், ஓகே? ட்ரெட்மில் வந்து சீப்பான்னு எனக்கு தெரில, நீங்கள் சீப்பான பொருள் வாங்கி யூஸ் பண்ணாமல் அதுதான் நான் கேட்டேன். இஸ் தட் ஆக்சுவலி ஒரு ட்ரெட்மிலோட ரேட் என்ன? நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இன்னைக்கு பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறீங்க, நாளைக்கு ஃபோன் அடிச்சு நான் 10 கிலோமீட்டர் ஓடணுண்டா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் நாளைக்கு, சரியா? ஓகே, 5 வருஷம் ஆச்சு இந்த ட்ரெட்மில் வாங்கி, நீ சொன்னா நான் கேட்டுருவேனா? ஆனால் அப்படி சொல்ல மாட்டார்ன்னு நினைக்கிறேன். ரியாஸ் வந்து இன்றைக்கி தைரியமாக சொல்லியிருக்கு அப்படி நான் யூஸே பண்ணுறது இல்லைன்ட்டு. அதனால் ஐ திங்க் டுடே யூ வில் யூஸ் இட். ஆனால் எனக்கு தெரிஞ்சல இந்த மாதிரி பொருள்லாம் வீட்டில் வாங்கி வச்சிட்டா நமக்கு வந்து ஒரு ஒரு லெத்தார்ஜிக்காக ஆகிடுறோம் நம்ம. என்ன சரி வீட்டில் இருக்குல்ல இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்றைக்கும் ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு நாளைக்குன்னு நாளை தள்ளி போடுறீங்களோ அது யூஸே ஆகாது. இந்த டயட்லாம் திங்கக்கிழமிலேருந்து பார்த்துக்கலாம். அந்த திங்கக்கிழமை இட் நெவர் கம்ஸ். ஸோ அதனால் நன்றே செய், அதையும் இன்றே செய். செம்மையா ரெண்டு பாட்டு வருது கேட்டு முடிங்க. We will be back. Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நம்ம VNCT Global இப்ப ஒண்ணு இல்ல ரெண்டு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறாங்க.
1: சென்னை ECRல பீச் சைடு பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2 உம், சென்னை OMR கீழம்பாக்கம்ல பெவலி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 உம் கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 லாக்ஸ் ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 இயர்ஸ் ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு EMI ஃப்ரீ.
0: மீட் VNCT டீம் ஆன் 12th ஜூலை 10 AM டு 10 PM அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன். கால் 054-767-3111 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் விலா இல்ல OMR IT டெக் பார்க் விலாஸ், உங்க சாய்ஸ் என்னன்னு சொல்லுங்க.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
0: தமிழ் FM தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
4: அப்படிங்க.

0: வெல்கம் பேக். என்னங்க ஏங்க ஏங்க என்னங்க இது வியாழக்கிழமை ஆகி போச்சு. இன்னைக்கு 9th July திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறது தான் தெரியும். சத்தியமாக நான் சொல்கிறேன், சில பேர்லாம் வந்து என்ன இட்ஸ் ஒன்லி மண்டே டுடே அப்படின்வாங்க. சில பேர்லாம் வந்து என்ன இன்றைக்கி டே, இந்த வாரம் போகவே மாட்டேங்குது. எனக்கெலாம் வாரம் போக போக எனக்கு வந்து பக்கு பக்கட்டு இருக்குது. என்னடா இந்த வருஷமே முடிஞ்சிட்டு போலையே, ஆ இப்போ தாங்க இந்த வாரம் ஆரம்பிச்சுது, இப்போ தான் இந்த மாதமே ஆரம்பிச்சுது, 9th ஆயிடுச்சு. இந்த வாரம் ஆரம்பித்து இப்போ தான் வியாழக்கிழமை, நாளைக்கும் இதே டைமுக்கு வந்தால் வாரமே முடிஞ்சு போச்சு. சனி ஞாயிற்றுக்கிழமை கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி இருக்கும், பட்டுன்னு போயிடும். ஸோ கடவுளே, அதாவது நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு வீக் போகிறது வந்து ரொம்ப லாங்கராக ஃபீல் ஆகும், ஆனால் இப்போ அப்படி ஃபீலே ஆகிறது இல்லை. சரி ஓகே, அதெல்லாம் ஒரு ஓரம். இன்றைக்கி பேச ஆரம்பித்த மேட்டர் என்னென்னா, விலை கம்மியாக இருக்குதுன்னு ஏதாவது ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க. ஏன் வாங்கியிருப்பீங்க? அது விலை கம்மியாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அது யூஸே இல்லாமல் ஒரு மூலையில் இருக்கும். இது என்ன யூஸ் பண்ணுப்பா தம்பி ப்ளீஸ்ப்பா அப்படின்னு கேட்கும். அதுவே அந்த மாதிரி எதாவது வாங்கி சொதப்பிருக்கீங்களான்னு கேட்க ஆரம்பித்தோம். வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், பேர் சொல்லுங்க.
1: நான் இப்ராஹிம் பேசுறேன்.
0: இப்ராஹிம், ஏதாவது பண்ணிருப்பீங்களா இந்த மாதிரி சொல்லுங்க.
1: ஒரு வீட்டுல ஒரு ரூமே இருக்கு, என் சாகு போறதே அடிக்க வைக்கிறதுக்கு.
0: எப்படி எப்படிங்க ஒரு ரூம்?
1: ஒரு ரூம் ஃபுல்லாவே ஸ்டாக் அடிக்க வச்சிருக்கேன். அந்த மாதிரி
0: அந்த மாதிரியா? என்ன பண்ணீங்க?
1: அதாவது நான் பேசிக்கா ஐடி ப்ரொஃபஷனு.
0: ஓகே,
1: ஸோ எனக்கு வந்து அந்த புதுசா வர கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாக்கணும்னு ஆசை.
0: சரி,
1: அதனால வாங்கி அதாவது
0: என்னெல்லாம் வாங்கினாலும்
1: பாப்பேன். அதோட அதாவது என்னோட கம்பாரிசனே என்ன அப்படின்னாக்கா, பிரைஸ் சீப்பா இருக்கா இல்லையான்னு பாக்குறது இல்ல, ஒரு 2 ஃபாலோ பண்ணுவேன், 3 நாள் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஓ இதான் கம்மி பிரைஸ் தூக்கி வாங்கி போட்டுருவேன்.
0: என்ன வாங்கினீங்க அப்படி? நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா வாங்கின பொருள் ஏதாவது சொல்லுங்களேன்.
1: இன்ட்ரெஸ்டிங்கா வாங்கின பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதிகமா மசாஜஸ் இருக்கும்.
0: நானும் வாங்கி சும்மா தான் வச்சிருக்கேன். அநியாயம், காச கறியாக்குறது. ஆனா நீங்கள் வந்து அந்த கன் மாதிரி இருக்கிறது சொன்னீங்களா, அது மசாஜ் கன். அது வந்து ஜென்ரலாக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, ஜிம் போகிறவங்களுக்கு மசில் ஸ்டிப்னஸ் இருந்தால் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஜன் நார்மலாக யூஸ் பண்ணலாம். பட் யா,
1: ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, அதில் இருக்கிறது பிரச்சனை அந்த ப்ராடக்ட்ல இல்ல, பிரச்சனை நம்ம கிட்ட தான்.
0: உங்ககிட்ட இன்னொரு மேட்டர் சொல்லுவா, இன்னொரு மேட்டர் சொல்லுவா.
1: அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு
0: மேட்டர் சொல்லிட்டா, நானும் அந்த மசாஜ் கன் வாங்கி சும்மா தான் வச்சு. ஒரு நாள்
1: கண்ணா வலிக்குது, சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வைப்பேன், ஆனா எங்க வைப்பேன்றத மறந்துடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் தேடி தேடி பாத்துட்டு கிடைக்கல அப்படின்றது, பரவாயில்ல இன்னொன்னு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்குவேன். இதே மாதிரியே வாங்கி வாங்கி அடுத்து வச்சுதான் கிடைக்குது.
0: ஒன்னும் பண்ண முடியாது
1: அவ்வளவுதான். அது போக வந்து என்னுடைய ஐடி ஐட்டம்ஸ் வந்து அது எக்கச்சக்கமா கிடக்குது, அது என்ன பண்றதுன்னே தெரியாம
0: ஒன்னும் பண்ண முடியாதுங்க.
1: போட்டு ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன்,
0: ஒன்னும் பண்ண முடியாது. என்ன சொல்லுவாங்க
1: அப்படின்னாக்கா, அது ஒண்ணு தூக்கி போட்டுரு, இல்ல யாருக்காவது ஃப்ரீயாவது கொடுத்துரு.
0: நீங்க ஃப்ரீயாவது கொடுக்கணும், சரியா? அந்த மாதிரி ஓகே. என்ன இப்போ வந்து பாட்டு ஒண்ணு வந்துட்டு இருக்கு, ரொம்ப நாளா யோசிச்சு பிளான் பண்ண பாட்டு இப்போ வந்துகிட்டு இருக்கு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அண்ட் சூப்பராக இருக்குது இந்த பாட்டு கேளுங்க. இட்ஸ் அண்ட் இண்டி அண்ட் தி சாங் வாஸ் டன் பை ருத் பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு, நம்ம சென்னை பையன் தான், சின்ன பையன். சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு, இப்போ வரப்போகிற ஃப்ரெஷ் சாங் வந்து சூப்பராக இருக்கும். எனக்காக கேளுங்க, நல்லாயிருக்கும்.
2: The Evening Correct presented by VNCT Global ECR Beach Villa இல்ல OMR IT Tech Park Villas. Meet VNCT team on 12th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: சென்னையில பட்டைய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566 81234.
3: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
5: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
6: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.
7: பால் போலே 16 எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், அப்படி ஒரு பாட்டு உங்களுக்கு தான் வந்துருக்கு. சரியா? ஓகேவா? அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த பொருள் ஏன் வாங்கியிருப்பீங்கன்னா விலை கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக. நம்மள முக்காவாசி பேர் 100 தரமுக்கு ஒரு பொருளை பார்ப்போம், அது திடீர்னு 95 தரம்ஸுக்கு போட்டால் கூட அதை லாபம்னு நினச்சி வாங்கிடும். அது யூஸாக இல்லையான்றதை பார்க்கறது இல்லை. இது நான் முதற்கொண்டு அப்படி தான், ஆனால் இப்போ அந்த தப்பு பண்ணுறதில்ல. நேற்றுக்கு ஒரு ஷூ வாங்கியிருக்கணும், நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ரொம்ப நேரம் உட்காந்து தேடி அலைஞ்சு அப்படிலாம் பண்ணதுனால தான் எனக்கு ஒரு 200 தரம் சேவ் ஆச்சு. நான் ஒரு 300 தரம்ஸ்லேயே ஷூ வாங்கிட்டேன், சரியா? இல்லாட்டி நான் ஒரு 600-700 தரம்ஸ்க்கு வாங்கியிருப்பேன் வெட்டியாக. ஸோ அதனால் மேட்ரு என்ன அப்படின்னா இதுதான். ஸோ அதனால் இந்த மாதிரி சீப்பாக கிடைக்கிறது, ஒரு பொருள் சீப்பாக கிடைக்குதுன்றதுக்காகவே நீங்கள் வாங்கி சும்மா வச்சுருப்பீங்களா? அது என்ன, ஒருத்தர் ட்ரெட்மில் சொன்னார், இன்னொருத்தர் வந்து நிறையா மசாஜர் வாங்க வரான், நீங்கள் என்ன சொல்லுங்கள்?
8: சொல்லுங்க.
7: ஆ ஹலோ, வணக்கம் மேடம்.
8: நல்லா இருக்கேன்.
7: ஐயோ பாவம், நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வீட்டில் தானே இருக்கீங்கன்னு ரொம்ப ஏளனமா சொல்லிடுறாங்க.
8: வருவோம்,
7: சொல்லுங்க என்ன பொருள் இப்படி வாங்கி வச்சீங்க?
8: அந்த ஐ ஆப்பிள்ல வந்து வாட்ச் இருக்கும்ல,
7: ஆப்பிள் வாட்ச், ஓகே.
8: போன் வாங்கினேன், அப்ப அந்த போனை வாங்கக்குள்ள அதையும் எப்படியாவது சேர்த்து என் மேல ஒட்டி விட்டாங்க.
7: சரி,
8: அது ஏன் மாப்பிள்ளைக்கு? அது நான் போறது என்னமோ 100 தரம்ஸ்க்கு வாங்க, வரக்குள்ள 500 தரம் ஸ்பெண்ட் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும் அவரோட போனா.
7: சரி,
8: சரிமா, நீ அதையும் வாங்கிக்கன்னு வாங்கி கொடுத்தாரு.
7: சரி,
8: அது ஒரே நாள்ல பேட்டரி இறங்குது, அதோட அதை என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது.
7: ஏன்னா எவ்வளவு பண்ணலாம் நீங்க ஆப்பிள் வாட்ச் வச்சு, என்ன சொல்றீங்க? என்ன என்ன சீரிஸ் வச்சிருக்கீங்க?
8: அதான் போனே இருக்கு.
7: இல்ல, என்ன சீரிஸ் வச்சிருக்கீங்க வாட்ச்ல?
8: அது என்னவோ தெரியல, 2024ல வாங்கி கொடுத்தாரு, இன்னமும் அது கேபினட்ல தான் இருக்கு.
7: நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆப்பிள் வாட்ச் நிறைய பண்ணலாம், ஸ்லீப்பு, தூக்கம் எவ்வளோ தூரம் தூங்குறோம்னு பார்க்கலாம், ரெக்கவரி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நடக்கிறது பார்க்கலாம்.
8: போன டைம்ல கொஞ்சம் யூஸ் பண்ணேன், அதெல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பேட்டரி வந்து ஒரே நாளில் இறங்கி வருது.
7: ஆ ஆமாம், பேட்டரி இறங்கிடும் யூஸ்வலி. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு டாக்னு
8: ஒன்று பண்ணு. ஹஸ்பண்ட் வந்து 80 ரம்ஸ்க்கும் என்னதுக்கும் ஒன்று ஆண்ட்ராய்டு வாங்கி யூஸ் பண்ணாரு, அது 3 நாள் நிற்கிது, எனக்கு மானக்கேடாக போயிடுச்சு.
7: இது சீப்பான பர்ச்சேஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதை ஒத்துக்குங்க, ஆப்பிள் வாட்ச்ங்கிறது சரியா?
8: அது அது உம்மதான், 8000 ஃபோன் சீப்பு, ஃபோனுக்கும் அதுக்கு எல்லாம் சேர்ந்து.
7: நீங்க இப்ப
8: நான் அது எதுக்கு இருக்குன்னு தெரியல.
7: நான் சொல்றேன்,
8: அதுதான்
7: நான் சொல்றது கேளுங்க. இப்ப நான் சொல்றத கரெக்ட்டா கேளுங்க சரியா? இப்ப அமேசானில் வந்து ஒரு 30-40 திரம்ஸ்க்கு ஆப்பிள் வாட்ச் யாரெல்லாம் யூஸ் பண்ணால் வச்சுருக்கீங்களோ எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். ஓகே, டாக்னு ஒன்று விற்கும். டாக்னா என்னென்னா, அந்த ஆப்பிள் வாட்சை நம்ம சார்ஜ் போடுவோம்ல, அந்த ரவுண்டாக இருக்குமே, அதை வந்து நீங்கள் கேபிள் எங்காவது கனெக்ட் பண்ணி விட்டுட்டு, ப்ளக்கில் எங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு, அந்த டாக்கில் வச்சுட்டு அது அழகாக நீங்கள் தினம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை கட்டி வச்சிங்கன்னா 1 hour சார்ஜ் ஆகிடும். நீங்கள் கையில் கட்டிக்கலாமா ஒன்று. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து என்னென்னா, நிறைய விதவிதமான ஸ்ட்ராப்ஸ் வாங்கிக்கோங்க. அப்போ புது வாட்ச் கட்டுற மாதிரியே இருக்கும். அப்பப்போ ஸ்டாப் மாத்தினீங்கன்னா
8: ஏற்கனவே இந்த போனுக்கு கவர் வாங்கி இன்னொன்று வாங்கினீங்க.
7: இன்னைக்கே எடுத்து ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணுங்க, என்ன நீங்க வேஸ்ட் பண்றீங்க, இப்படி பொட்டன்ஷியல் வேஸ்ட் பண்றீங்க.
8: அது நான் ஊர்ல நினைப்பேன், என்னடா நமக்கு அந்த வேல்யூ தெரிய மாட்டேங்குதோ அப்படின்னு. இப்ப வந்து அந்த கேசியோட ஒரு வாட்ச் ஒன் இருக்கு, வெறும் 200 திரம்ஸ், அதைத்தான் இப்ப டெய்லி கட்டிக்கிட்டு போறேன். இப்ப இது வீட்டுல இருக்கிற நேரமும் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
7: நீங்க ஆப்பிள் வாட்ச் கட்டுங்க, உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க கட்ட ஆரம்பிச்சா உங்களுக்கு தானாவே எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிடும். அதெல்லாம் ஒன்னும் பெரிய மேட்டர் இல்ல. ஓகே,
8: நேத்து முன்னாடி எங்கே ஜேபிஆர் போறதுக்கு அப்ப கையில இந்த வாட்ச கட்டிட்டு போக கூடாதுன்னு, அது பெட்டரியும் இல்ல, வெறும் வாட்ச கட்டிக்கிட்டு போனேன்.
7: வெறும் வாட்ச கட்டிட்டு போயிருக்காங்க ராகவி அக்கா. அடாடாடா, ஆப்பிள் வாட்ச் யாரெல்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ, டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நைசஸ்ட் கேட்ஜெட் அது, ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசிட்டோமோ, 5 weeks பேசின ஃபீல் இப்போ வந்துருச்சு அப்படிங்கிறதுனால லைட்டாக இதையும் சொல்லிடுறேன். கையில் காசு இருக்குது இல்லை வந்து சம்பளம் வந்துருச்சுடா அப்படின்னா, நீங்கள் வந்து அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் மூலமா நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணி அந்த காசை டபுள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சம்மரில். பிகாஸ் எவ்ரி ட்ரான்சாக்ஷன் அட் அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ சான்ஸ் டு டபுள் யுவர் மணி. ஏன்னா வந்து 600,000 தரம்ஸ் கேஷ் ப்ரைஸாக வந்து வின் பண்ணலாம், ப்ளஸ் வந்து ஒரு பிராண்ட் நியூ ஜெட்டு T1 காரும் கொடுக்குறாங்க 13ஆம் தேதி வரைக்கும் இந்த வாய்ப்பு. ஓகே, அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்க.
9: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought you by Joy Alukas in Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0% டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: சுற்று ஆசை நெஞ்சை தட்டுகின்றது.
1: தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. Back now நானு US ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: அப்கிரேடுக்கு ரெடியா?
4: வாரணாச்சலம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
5: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். Discover the power of Jetto. Buy now, pay in 2027. VAT on Jetto or 0% interest. 1,000,000 kilometer-க்கு வாரண்டியும் இருக்கு. Selected models-ல up to 10,000 dirhams cashback. Free insurance கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 dirhams per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
6: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
7: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்க வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
8: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் அண்ட் a brand new Jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டா. 651 ஓகே, உங்களுக்கு எதாவது பாட்டு வேணுமா, ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறத என்கிட்ட கேளுங்க. ஆனால் வந்து கோல்ட் ரேட் சொல்லிடலாம்ல. ஆக்சுவலி
1: இன்று தங்கத்தின் விலை
0: கோல்ட் வாலெட்ல நீங்க ஆஸ்லோ அஸ் ஒன் திரஹாம்லேருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லைனா கேஷாக கூட ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ திரும்ப ரேட்டு, நேற்றுக்கெல்லாம் கம்மியாக இருந்தது. நேற்றுக்கு வந்து 480 திரீலருந்து ஆக்சுவலி இதே 24 கேரட் ஒரு கிராம் தங்கத்துடைய விலை, இன்னைக்கு வந்து 4 99 கிட்ட வந்துச்சு, 4 97 திரம்ஸ் 25 ஃபில்ஸ் 24 கேரட் அண்ட் 460 திரம்ஸ் 50 ஃபில் நினைச்சு நீங்க வாங்கி யூஸ் இல்லாம இருக்கிற பொருள். வணக்கம், யார் பேசுறீங்க? ரியாஸ்க்கு. இப்பதான் ஒரு ரியாஸ் ஒருத்தர் பேசினாரு, நீங்க இல்லையோ அது? சரி, என்ன என்ன வாங்கி வச்சிருக்கீங்க ரியாஸ்?
2: என்ன பண்றீங்க புரியல?
0: இல்ல ரியாஸ் இல்ல, ஒண்ணு விட்டுருங்க, அந்த பிரச்சனை இல்ல. என்ன பொருள் வாங்கி வச்சிருக்கீங்க? இப்படி
2: ஒரு ஃபேன் ஒண்ணு வாங்கினேன்.
0: எவ்வளவுக்கு வாங்கினீங்க?
2: அது ஒரு 45 திரம்ஸ்க்கு வாங்கினேன்.
0: சரி சரி,
2: அது எல்லாத்துக்கு தான் ஒன்னும் இருக்குன்னு தெரியல, அப்படியே தான் இருக்கு.
0: இந்த நம்ம ஊர்ல எல்லாம் அந்த அது பேர் என்ன, டேபிள் ஃபேனா? அது
2: அதே போல தான். அது வந்து 160 திரம்ஸ் இருந்தது.
0: ஓகே,
2: அது ஆஃபர்ல போட்டு பண்ணி கிடைச்சது வாங்கினது. அது ஒன்னும் அப்படியே தான் இருக்கு.
0: ஃபேன் யூஸ் ஆகுமே உங்களுக்கு? இப்போ ஏசி எல்லாம் இருந்தா, ஐ மீன் யூஸ் பண்ணிக்கலாம்ல ஃபேன் இருந்தாலும்.
2: அது இது அப்படியே வாங்கி பிடிக்காம இருக்கு.
0: பிரிக்கா ஏங்க, பிரிக்காம வச்சிருக்கீங்க? ஒண்ணும் யாருக்காவது கொடுத்துடலாம்ல?
2: இல்ல, அது
0: மனசே வராது. என்ன பண்ணுங்க, இப்ப சொல்லிட்டீங்களா என்கிட்ட, படபடன்னு போய் பிரிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, சரியா? ஆனா இந்த பொருள் வந்து யூஸ் பண்றோமோ இல்லையோ, இந்த பொருள் வந்து வெட்டியா வாங்கி வச்சிருக்கோம் அப்படிங்கறது மைண்ட்ல ஒரு ஓரமா இருந்துட்டே இருக்கும். அது எப்பவுமே இருக்கும், அந்த ரிக்ரெட் வந்து, அந்த கில்ட் இருந்துட்டே இருக்கும். என்னடா இது வாங்கிட்டமேடா, யூஸ் பண்ணாம இருக்குமே அப்படின்னு. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், ராவுத்தர் துபாயிலிருந்து பேசுறேன்.
0: ராவுத்தருக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
3: சின்ன ஒரு படத்துல இருந்து கொட்டுக்காளி கொட்டுன்னு ஒரு பாட்டு.
0: கொட்டுக்காளி கொட்டு, இது எங்க இருந்து இந்த பாட்டு எல்லாம் பிடிக்கிறீங்க நீங்க?
4: மற்றும் வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு திட்டமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: காவிரியில் தமிழகத்துக்கு தண்ணீர் தர இயலாது என்று கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மறுப்பது உச்சநீதிமன்ற உத்தரவை நேரடியாக அவமதிக்கும் செயல் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளதுடன் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பருவமழை பொய்த்தது என்பது கூட்டாட்சி ஒத்துழைப்பை புறக்கணிப்பதற்கோ அல்லது நம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிப்பதற்கோ வழங்கப்பட்ட உரிமம் அல்ல என்று அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் 2018 இறுதி தீர்ப்பை கர்நாடகாவுக்கு நினைவூட்டுகின்றோம். மாநிலங்களுக்கு இடையேயான நதியின் நீர் ஒரு தேசிய சொத்து, எந்த ஒரு தனி மாநிலமும் அதன் மீது பிரத்யேக உரிமையை கொண்டாட முடியாது என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த மத்திய இணை அமைச்சர் சஞ்சய் குமாரின் மகன் பண்டி சாய் பகீர்த்துக்கு ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. 17 வயது சிறுமியின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் கடந்த மே 8 தேதி போக்சோ சட்டம் மற்றும் பாரதிய நியாய சன்ஹிதா ஆகிய பிரிவுகளின் கீழ் பண்டி சாய் பகீர்த்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் தனது இறுதி தேர்வில் பங்கேற்க பண்டி சாய் பகீர்த் ஜாமீன் கோரியிருந்தார். அவருக்கு 7 நாட்களுக்கு ஹைதராபாத் சிறப்பு போக்சோ நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதன் தொடர்ச்சியாக தற்போது ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமான முறையில் கடத்தி வரப்பட்டதாக கூறப்படும் சுமார் 10,000 கிலோகிராம் எடையுடைய 60,448 கடல் அட்டைகளுடன் 26 மீனவர்கள் இன்று மன்னார் சவுத் பா கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமான முறையில் கடல் அட்டைகள் கடத்தப்படுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த சட்டவிரோத கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 12 படகுகளும் அவற்றில் இருந்து சுமார் 10,000 கிலோகிராம் எடையுடைய 60,448 கடல் அட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஐக்கிய அரபு அமீரக துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹியான் கத்தார் நாட்டின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானியுடன் தொலைபேசியில் உரையாடினார். இரு தலைவர்களும் பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த நிலவரம் குறித்து விவாதித்தனர். மேலும் ஹோர்மூஸ் நீரிணைக்கு அருகே பயணித்துக் கொண்டிருந்த கத்தார் நாட்டின் அல் ரக்கியாத் எண்ணெய் கப்பல் இலக்கு வைக்கப்பட்டதையும் அந்த நீரிணையில் வர்த்தக கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களையும் அவர்கள் கடுமையாக கண்டித்தனர். இந்த தாக்குதல்கள் சர்வதேச கடல் போக்குவரத்தின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் உலகின் மிக முக்கியமான கடல் வழித்தடங்களில் ஒன்றான ஹோர்மூஸ் நீரிணையின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதிப்பதாகவும் இரு தரப்பினரும் தெரிவித்தனர்.
2: உலகச் செய்திகள்.
4: அமெரிக்காவும் ஈரானும் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு உறுதியளிக்க வேண்டும் என்று கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி தெரிவித்துள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியுடன் இன்று தொலைபேசியில் பேசிய கத்தார் பிரதமர் இருநாடுகளும் தூதரக நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் ஈரானும் செயற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்ததாக கத்தார் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: ஃபோர்த் அவர் ஆஃப் த ஈவினிங் கனக் அண்ட் ஸோ வீன்சிட்டியுடைய பயங்கரமான ஒரு இவெண்ட் போன வாரம் நடந்தது. அவங்களுடைய ஓஎம்ஆர் பெவர்லி ஹைட்ஸ் ஃபேஸ் டூ, அதுக்கப்புறம் ஈசிஆர் பாம் ஷோர் ஃபேஸ் டூடைய ப்ரீ லான்ச் வந்து போன வாரம் பாக்ரேஜஸ் ஹோட்டலில் துபாயில் புஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட பர்துபாயில் வந்து நடந்தது. உங்களுக்கு தெரியும் அதே இவெண்ட் இந்த வாரம் மறுபடியும் தேர் பிரிங்கிங் இட் பேக் பிகாஸ் ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ், நிறையா ஹியூஜ் டிமாண்ட் அண்ட் நிறைய டிஸ்கவுண்டோட இந்த ஆஃபர் வந்து போயிருந்தது போன வாரம். அண்ட் திஸ் வீக் இஸ் ரிப்பீட் கெட்டிங் ரிப்பீட்டட் அண்ட் உங்களுக்கு போன வாரமே எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருப்பேன். மறுபடியும் இந்த ஒரு மணி நேரம் நம்ம வந்து பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்கே நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேனே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட் கால் த மத் 0547673111 ஓகே 0547673111 இதான் நம்பர். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு கீதா மேம் இஸ் பேக் ஆன் ஷோ. மேம் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் பிராவோ. ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணி.
0: 4 மாசத்துக்கு மேல
1: 4 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு.
0: எக்ஸாக்ட்லி, ரொம்ப ரேரா ஆயிடுச்சு நம்ம இங்க மீட் பண்றது. சோ குட் டு ஹேவ் யூ பேக் ஆன் மை ஷோ.
1: நைஸ் டு பி பேக் ஆன் தி ஷோ.
0: மேம் சோ இப்ப போன வாரம் நடந்த ஈவென்ட்க்கு நீங்க இல்ல, ஆனா இந்த வாரம் வந்திருக்கீங்க. என்ன ஸ்பெஷல்?
1: இந்த வாரம் வந்ததனால அந்த ஈவென்ட் பத்தி நான் தான் பேச போறேன்.
0: சூப்பர்.
1: சோ பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பீ கனெக்டட் டு மை லிசனர்ஸ்.
0: ஓ சூப்பர்.
1: சோ வி ஆர் கோயிங் டு பீ டாக்கிங் அபௌட் தி கிராண்ட் லான்ச் ஆஃப் பாம் ஷோர் ஃபேஸ் 2 and Beverly Heights Phase 2. ரெண்டுமே ஒன்னு வந்து OMR, ஒன்னு வந்து ECR.
0: Okay.
1: Both these projects are competing with each other. So, because I can't, I will say both are fantastic. So, எதை வந்து நம்ம ரெண்டையும் ஒரே நேரத்தில் கொடுக்கறதுனால you know, you have to decide what you want to buy. Because OMR is most booming and we will explain why and what is happening in OMR. அதே நேரம் ஈசிஆர் பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ட்ரீம் டெஸ்டினேஷன் ஃபார் எவ்ரிபடி. கோஸ்டல் லைனை நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஈசிஆரில் பயங்கர லேண்ட் ஸ்கேசிட்டி, பெர்மிசபிள் லேண்ட் ஃபார் டெவலப்மெண்ட்டே அங்கே கம்மி அண்ட் பாதி லேண்ட் கன்சியூம் ஆயிடுச்சு கோஸ்டல் லைன். ஸோ அந்த நேச்சர்ஸ் பியூட்டி, ஸோ எவ்ரிபடி லவ்ஸ் ஈசிஆர். Everybody wants to own something in ECR, but it is not available and it can't be, land cannot be manufactured there.
0: Exactly.
1: So, அப்படி இருக்கும்போது அதனால தான் அங்கே டிமாண்ட் அண்ட் அப்ரிசியேஷன் ஹேப்பன் ஸோ மச். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வில்லா வந்து டெவலப்பர்ஸ் அங்கே பண்ணாங்க. வில்லாஸே ரொம்ப பண்ணுறதில்ல, ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு போயிட்டாங்க ஈசிஆரில். ஏன்னா லேண்ட் ஸ்கேர்சிட்டி. அங்கே வில்லாஸ் இன்னைக்கு பண்ணுறாங்க அப்படின்னா 17,000 ரூபா பர் சதுர அடிக்கு விற்கிறாங்க. வேறஸ் நம்ம வந்து 11,000 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு
0: கொடுக்குறோம்.
1: So the project we are talking about, which is Palm Shore Phase 2, 11,000 rupees per square feet. How is it possible? Why are you giving us 17? Why are we giving us? Land rates are exorbitant.
0: Okay.
1: It is unbelievable high rates in ECR and OMR, ECR especially. So how can we give us this? These land were procured earlier.
0: Okay.
1: It was not procured now. If we come here and do land rate, you will end up giving. நம்ம ஏர்லியர் வாங்கினதுனால அந்த பெனிஃபிட்டை நம்ம பயர்ஸுக்கு கொடுக்குறோம்.
0: ஓகே.
1: ஸோ தட் இஸ் வேர் இட் இஸ் அ ஹியூஜ் திங். அதில் ஈசிஆரில் வந்து இன்றைக்கி எல்லாமே ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ், அதே 11,000-10,000 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு, 12,000 பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வித்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம வில்லா வித் லேண்ட் ஓனர்ஷிப் கொடுக்குறாங்க. இவ்வளோ ஸ்கேர்ஸான லேண்டோட நீங்கள் வந்து வில்லா வாங்கும்போது இட் பிகம்ஸ் அ வெரி குட் வேல்யூ ப்ரொபொசிஷன். ஸோ தென் வி ஆர் கோயிங் டு பி, தட் இஸ் யுவர் பாம் ஷோர் ஃபேஸ் டூ. Beverly Heights வந்து பார்த்தீங்கன்னா OMR. OMR is a different thing altogether. அது வந்து everybody knows what happens in OMR. OMR is a sweet spot of for property investment in Chennai. உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம், மெட்ரோ ரயில் செகண்ட் ஃபேஸ் அங்கே போகிறதா இருக்கலாம், கனெக்டிவிட்டி டு யுவர் ஜிஎஸ்டி ஈசிஆராக இருக்கலாம். அண்ட் எவ்ரிபடி நோஸ் த ஐடி காரிடர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஓஎம்ஆர்.
0: ஓகே,
1: ஃபார் என்டையர் தமிழ்நாடு ஐடி காரிடர் இஸ் ஓஎம்ஆர். ஸோ ஐடி எங்கே இருக்கோ உங்களுக்கு வந்து நேச்சுரலி ரியல் எஸ்டேட் வந்து அங்கே வந்து மைக்ரேஷன், பீப்புள், லிவிங்கு, ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அண்ட் ரெண்டல் இன்கம் எல்லாமே சூப்பர்வாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ நோ பிரெய்னர் டு இன்வெஸ்ட் இன் ஓஎம்ஆர். So both these projects is what we are going to be discussing. And idu vandu ungalku fantastic offers oda varudhu.
0: Okay.
1: See, VNCT is always known for making, we are the only exclusive villa developers. Me the developers vandu pathinga apartments tha majora pandranga. So namma vandu villas tha pandrom. Ena what is the purpose of VNCT? We create wealth for you, for generations to last. Wealth na appo vandu land ownership oda ungalku or villa irundha tha verum plotting la appreciation varadhu. அதில் பாசிவ் ரெவன்யூவும் வராது. அதில் வீடு இருந்தால் தான் பாசிவ் ரெவன்யூ வரும், பத்திரமாகவும் இருக்கும். பிளாட்டை நீங்கள் வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து வாங்கி வச்சிங்கன்னா சேஃப் கீப் கூட பண்ண முடியாது. நீங்கள் அடுத்தது குழந்தைங்க வந்து யூஎஸில் செட்டில் ஆவாங்களா எங்கே செட்டில் ஆவாங்கன்னு தெரியாது. அப்போ அதை எப்படி சேஃப் கீப் பண்ணுவீங்க? அதில் ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது சேஃப், ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருந்ததுன்னா அது என்றைக்குமே சேஃபாக இருக்கும்.
0: எஸ்
1: ஸோ வி ஆர் மோர் ஆஃப் வெல்த் கிரியேட்டர்ஸ் ஃபார் யூ அண்ட் தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு பி டாக்கிங் இன் டீடைல்.
0: நைஸ். ஸோ அதனால் என்னென்ன ஆஃபர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் கீதா மேம் உங்களுக்காக அடுத்து ஒன் ஹவர் சொல்லுவாங்க. கால் த பட் 0547673111. Okay, 0547673111. வரப்போற 12ஆம் தேதி பார்க் ரீஜிஸ் ஹோட்டல்ல விருது பயில இந்த இவெண்ட் நடக்குது. Back to back.

0: இதோட பெஸ்டா என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா 89.4.
1: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா?
2: இதயா நீ காதவே இதயா.
1: அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன்ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸை விசிட் பண்ணுங்க.
6: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
7: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
1: 10, 20 இந்த நம்பர் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
8: லூலு, where the world comes to shop.
9: This hour of the evening is brought to you by Joy Alukas in Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction.

0: பேக் வின்சிட்டுடைய தி பிகெஸ்ட் இவெண்ட் போன வாரம் இருந்தது. அவங்களுடைய சென்னை ECR அண்ட் OMR-ல இருக்கிற ரெண்டு சூப்பரான ப்ராஜெக்ட்ஸுடைய ப்ரீ லான்ச் வந்து நடந்துச்சு. அதே இவெண்ட் இப்போ மறுபடியும் ஆஃப்டர் ஹியூஜ் சக்ஸஸ் அதே இடத்துல ஜூலை 12 இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிப்பீட் ஆகுது. வேறஸ் நம்ம பார்க் ரிஜஸ் ஹோட்டலில் புஷ்பன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட சார் காலைல 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். அப்போ நான் இன்ட்ரெஸ்டட் பா, நான் போய் டக்குன்னு ஒரு வில்லா வாங்கி போட்டுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கால் த மேட் 0-5-4-7-6-7-3-1-1-1 ஓகே 0-5-4-7-6-7-3-1-1-1 வெரி வெரி சிம்பிள். த திங் இஸ் மேம் இப்போ வந்து ECR பற்றி நம்ம நிறைய நான் உங்ககிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்கேன், நீங்களும் நிறைய சொல்லியிருக்கீங்க. பட் இந்த வாட் ஸ்பெஷாலிட்டி அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட்?
1: பாம் ஷோர் ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் பத்தி பேசுறோம். We've just launched it now. இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம ECR-ல வந்து VNCT வந்து 10 ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் ஹையஸ்ட் ரெண்டல் ஈல்டிங் ப்ராஜெக்ட், அதுதான் அதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. நம்பர் 2 வந்து இட் இஸ் பேங் ஆன் ECR ஆப்போசிட் ஷெரட்டன் கிராண்ட் அண்ட் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டல். லொகேஷன் இஸ் ஃபென்டாஸ்டிக். அண்ட் இதுல வந்து உங்களுக்கு பாம் பீச் வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ ஹையஸ்ட் ரெண்டல் ஈல்டிங் ப்ராஜெக்ட். 60,000 rupees உங்களுக்கு வந்து வென் யூஆர் பேயிங் த வில்லா ப்ரைஸ் வந்து 1.5 crores to 1.9 crores 2,500 dirhams தான் உங்களுக்கு பெர் மந்த் இஎம்ஐ வந்து வரும். ஏன்னா ரெண்டில் நீங்கள் கழிச்சிட்டு பார்ப்பீங்க, ரெண்டில் கழிச்சிட்டு பார்க்கும்போது 2,500 dirhamக்கு யுவர் ஓனிங் சச் அ ப்ராப்பர்ட்டி. அண்ட் வாட் இஸ் தட் ப்ராப்பர்ட்டி? இட் இஸ் அ பாலி தீம்டு வில்லா, 3-bedroom லேவிஷ் வில்லா. உங்களுக்கு என்ட்ரன்ஸில் கசீபோ இருக்கும் அண்ட் த பாலி ஸ்டைலில் லாட் ஆஃப் ஓப்பன் ஸ்பேஸ் வில் பி தேர். அண்ட் தென் உங்களுக்கு வந்து கார் பார்க் அண்ட் தென் வென் யூ கோ இந்த சைட் வாக் அண்ட் த பேக் சைட் இட் ஹேஸ் அன் இண்டிவிஜுவல் பூல் ஃபார் ஈச் வில்லா.
0: ஓகே.
1: அண்ட் மேலே டெரஸில் வந்து இட் ஹேஸ் அ பார்ட்டி டெரஸ். த ஹோல் ஃப்ளோ இஸ் ஃபென்டாஸ்டிக். தட் இஸ் வை த ரெண்டல் ஈல்டு இஸ் ஆல்சோ வெரி வெரி குட். அண்ட் ஃபேஸ் 1-ல வாங்கினவங்க பாம்

0: ஸ்பீச் நம்ம ஏற்கனவே ஹேண்ட் ஓவர் பண்ணி, நீங்கள் இப்போ இந்த வெக்கேஷன் வருது, ஸோ யூ கேன் கம் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் டேக் அ ஃப்ரீ ஸ்டே. ஒன் டே நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து லிவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். லைக் காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி யூ கேன் ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட் இட் இஸ். ஸோ இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. அவ்வளோ பீஸ்ஃபுல்லான செரீனான க்ரீனரி அந்த கோஸ்டல் லைனில். 1 kilometer அவே இஸ் யுவர் பீச் அண்ட் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் லொக்கேஷன். ஸோ மை ஃபேவரட் ஐ வுட் சே இஸ் பாம்ஷோர், விச் இஸ் வாட் திஸ் இஸ். அகெயின் இதில் வந்து நீங்கள் இப்போ புக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, விச் இஸ் அகெயின் 15 lakhs நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஏன்னா 15th இயர் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு. Because I told you we are able to give all of this because the land was procured earlier.
1: ரொம்ப முன்னாடி.
0: அதனால தான் that advantage we are able to pass to our buyers. ஸோ அவங்களுக்கு VCR-ல இவ்வளோ பெரிய வெல்த்து, ரெண்டல் ரெவன்யூவோட என் டு என் சப்போர்ட் சர்வீசஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அண்ட் அவங்களுக்கு வந்து 15 lakhs டிஸ்கவுண்டோட ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வில்லா, 15 years மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, 15 years கான்ட்ராக்ட் வித் ஆர் ரெண்டல் அண்ட் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸுக்கு வந்து வி ஹவ் எம்பேனல்ட் வித் ப்ராப்ஸி. அவங்க வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க. தே ஆர் ஆர் இன்ஹவுஸ் பீப்புள் அண்ட் ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் அவங்க பார்த்துக்கிட்டு இருவாங்க. ஸோ ஈஸ் நீங்கள் எங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் வந்து நம்ம என்ஆர்ஏ கிளைண்ட்ஸோட டெஸ்டிமோனியல் நிறைய நம்ம வெப்சைட்டில் இருக்குது, நம்மளோட சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து லைவாக அவங்க வந்து ஒரு ஹேண்டிங் ஓவருக்கு வரும்போதோ, ஒரு கிரவ பிரைஸுக்கு வரும்போதோ, இல்லை சைட் விசிட்டுக்கு வரும்போதோ லைவாக டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க VNCT-ல வாங்குறது என் டு எண்ட் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வர்றதுலேருந்து ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தோம், ஆனால் டக்குன்னு நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னே திங்கே பண்ணலை, ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போவோமேன்னு போனோம், ரேடியோவில் கேட்டோம், அந்த மாதிரி தான் எல்லா டெஸ்டிமோனியலுமே இருக்கும். ஐடியா எல்லாருமே ஒரே சென்டென்ஸ் சொல்லுவாங்க, நாங்கள் ஐடியாவே இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னே. நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு பாசிபிலிட்டியே இருக்கான்னு தெரில, ஃபஸ்ட்டு அந்த எங்களோட ஓன் ஃபண்ட் அந்த OCR கொடுக்கறதுக்கெல்லாம் அந்த லம்பாக ஒரு பணம் இல்லையே நம்மகிட்ட, அப்போ வீடு வாங்க முடியாதுன்னு புஷ் பண்ணியிருப்போம். பட் நேராக வரும்போது நீங்கள் வந்து அதை அவ்வளோ ஈஸியாக ஆக்கி எங்களுக்கு வந்து அந்த முன் பணம் கட்ட முடியாததுனால அதை இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்து பேங்க்கில் லோன் மேக்ஸிமம் வாங்கி கொடுத்து எங்களோட முன் பணத்தை லேட்டராக வாங்கிட்டு எவ்வளவோ இனேபிள் பண்ணி எங்களுக்கு வெல்த் பில்டு பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்படி தான் எங்களோட டெஸ்டிமோனியல் எல்லாமே இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் NRIs-ஆ வெளிநாட்டில் இப்போ US-ல இருக்கிற கிளைண்ட் இருப்பாங்க, சிங்கப்பூரில் இருப்பாங்க, மலேசியாவில் இருப்பாங்க, அமீரகத்தில் இருப்பாங்க, கல்ஃபில் மீத பகுதியில் இருப்பாங்க, எங்களுக்கு வந்து ஈஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ், ரெண்டல் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அந்த ப்ராப்ஸி ஏஜென்சி நீங்கள் எம்பேனல் பண்ணியிருக்கவங்க என் டு என் சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எந்த தொல்லையுமே இல்லை. ஃபஸ்ட்டு இனிஷியலாக 15 days ஒன்ஸ் வந்து அப்டேட் பிக்சர் வந்துடுது எங்களுக்கு, வந்து எங்களோட ப்ரோக்ரஸ் ஆஃப் த வில்லா எப்படி போயிட்டுருக்கு, ஃபவுண்டேஷன்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃப்லேருந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கம்ப்ளீஷன் பிளாஸ்டரிங் எல்லாமே வி நோ த ஸ்டேஜஸ். குழந்தை வளர்கிற மாதிரி தானே
1: குரூப் வச்சுருப்பீங்களா?
0: ஆமாம், வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாமே அப்டேட் ஆயிரும். உங்களோட கஸ்டமர் கேர் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து தே ஆர் வெரி ப்ரொவாக்டிவ். அவங்களே கால் பண்ணி என்ன சார் என்ன சார் நம்மளை புஷ் பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு கஸ்டமைசேஷனாக இருக்கலாம், வில்லா பிளான் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு அடிஷ்னலாக நாங்கள் ஒன்று கேட்போம், அதை அவங்களே ஃபாலோ த்ரூ பண்ணி. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா NRIs-ஆக இருக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் அண்ட் சப்போர்ட் இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி பையிங் அண்ட் ஓனிங் பிகேம் அ ப்ளெஷர். So that is why we continuously want to keep buying அப்படினு சொல்வாங்க.
1: Okay, very good. So for all that and more, call them at 0547673111. Okay, 0547673111.
2: The Evening Correct presented by VNCT Global, ECR Beach Villa இல்ல OMR IT Tech Park Villas. Meet VNCT team on 12th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bajman. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல offers. மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.
3: We'll be back after a short commercial break.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: நம்ம விஎன்சிடி குளோபல் இப்ப ஒண்ணு இல்ல ரெண்டு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறாங்க.
4: சென்னை ECRல பீச் சைட் பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2, சென்னை OMR கீழம்பாக்கம்ல பெவலி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 லாக்ஸ் ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 இயர்ஸ் ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு EMI ஃப்ரீ.
2: மீட் VNCT டீம் ஆன் 12th ஜூலை 10 AM டு 10 PM அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன். கால் 0547673111, 0547673111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் விலா இல்ல OMR IT டெக் பார்க் விலாஸ், உங்க சாய்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா ஃபிளாஷ் ஒன் டே சேல் ஜூலை 11th தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11th ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
4: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD ப்ராப்பர்ட்டிஸ், கால் 0506752828.
1: இதுவா நம்ம ஆபீஸ், இது இன்னும் பெட்டரா பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் காண்டாக்ட் பண்ணுங்க.
4: கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், விலாஸ் ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோரிங் வொர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பிரசிஷனோட செய்வாங்க.
1: கால் 0524745525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட் டிசைர் டெலிவர்.
2: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சே, ஞாபகம் இருக்கா?
0: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளையை தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.
4: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
5: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.
6: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. In Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: You are back.
1: Welcome back. So VNC Studio 15th year anniversary celebration sales a kedatta vandu 15 lakh plus nariya discount oda inda varam. போன வாரம் நடந்த சென்னை அண்ட் ECR அண்ட் OMR-ல இருக்கிற சூப்பரான ரெண்டு எலீட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றின லான்ச் வந்து போன வாரம் நடந்தது. அது அப்படியே இந்த வாரம் மறுபடியும் ஜூலை 12th விச் இஸ் லைக் இந்த ஞாயிற்றுக்கிழமை ரிப்பீட் ஆகுது. சேம் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் பருதுபாய். நீ என்ன பண்ணுன்னா 0544763111 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 0544763111. This is the number to call. PNC team வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை போய் மீட் பண்ணுங்க. மற்ற எல்லா டீல்ஸும் அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யூ கேன் கம் டு டிசிஷன், எங்கே வாங்கலாம், எவ்வளோ பெருசாக வாங்கலாம், எவ்வளோ இஎம்ஐ கட்டலாம், எவ்வளோ லோன் வாங்கலாம் அப்படிலாம். பட் மேம், ECR பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போது இந்த OMR கேளம்பாக்கம் ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் ஏன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இது வரைக்கும் கேட்டதில்லை.
0: எஸ், பெவலி ஹைட்ஸ் ஃபேஸ் 2, அங்கே வந்து நம்ம ஏற்கனவே பெவலி ரிட்ஜ் லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி சோல்ட் அவுட் ப்ராஜெக்ட். இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அங்கே நம்ம அதே லொக்கேஷனில் வந்து கேளம்பாக்கமில் பண்ணுறது தான் பெவலி ஹைட்ஸ். இதோட ஃபேஸ் 2 லான்ச் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். OMR வந்து, இஃப் ஐ ஹாவ் டு டெல் யூ, தட் இஸ் த ஸ்வீட் ஸ்பாட் ஃபார் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டுடே இன் சென்னை. வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்ஸ், மெட்ரோ கனெக்டிவிட்டி, அது ஐடி ஹப். அந்த ஹோல் ரோடு தமிழ்நாடோட ஐடி ஹப்பே உங்களுக்கு OMR தான். ஸோ நேச்சுரலி அவ்வளோ பேர் மைக்ரேஷனில் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வேறு ஊர்களிலிருந்து அங்கே ஐடி ஜாப்ஸ்க்காக வந்திருப்பாங்க. ஸோ நிச்சயமாக ரெசிடென்ஷியல், லிவிங், மால்ஸு, தியேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதை வச்சு தானே. ஜாபு, தென் ரெசிடென்ஸ், தென் லிவிங், தென் ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் டெவலப்பிங். அண்ட் தட் இஸ் ஹியூஜ் டெவலப்மெண்ட், எக்ஸலண்ட்டாக இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஐ லவ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேர். ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் விசினிட்டியில் வரக்கூடிய ஒரு லொக்கேஷன் தான் உங்களுக்கு கேளம்பாக்கம். இன்னைக்கு கேளம்பாக்கம் இஸ் பூமி. சோழிங்கநல்லூர் பேக்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் சோழிங்கநல்லூர் ஓஎம்ஆர் இஸ் கேளம்பாக்கம். ஸோ கேளம்பாக்கத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். சோழிங்கநல்லூரில் வாங்காதவங்களாம் ஐயோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைப்பாங்க. இன்னைக்கு கேளம்பாக்கத்தில் இன்னும் இப்போ வாங்கலைன்னா இன் அகெயின் இன் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ஒன் இயர் யூல்ஸே ஐயோ நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், கேளம்பாக்கத்தில் நான் வாங்கியிருக்கணும் விட்டுட்டேன் அப்படின்னு. அதுதான் இட் கீப்ஸ் ஹேப்பனிங். அண்ட் ஓஎம்ஆர் வந்து யூ கெட் ஓன்லி அப்பார்ட்மெண்ட்ஸ். நம்ம வந்து விஎன்சிடி இஸ் ஆல் அபவுட் வில்லாஸ் பிகாஸ் வி ஆர் வெல்த் கிரியேட்டிங் பீப்புள். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லையும் யூ கெட் லேண்ட் வித் யுவர் வில்லா. அப்பார்ட்மெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் டைம் யுவர் மனி டிப்ரிஷியேட்ஸ். ஏன்னா பில்டிங் டிப்ரிஷியேட்ஸ், ஸோ யுவர் மனி வில் டிப்ரிஷியேட். உங்களுக்கு வந்து பணம் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆன் இட்ஸ் ஓன் வந்து பணம் வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை விட ஜாஸ்தி அப்ரிஷியேட் ஆகிற அசெட்டில் தான் போடணும். ஆனால் லேண்டோட பில்டிங் இருக்கணும். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து யூடிஎஸ் கான்செப்டில் உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து லாபகரமாக அமையாது. இப்போ சென்னையில் எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சிட்டிக்குள்ளேயே வேணும் அப்படின்னு. சிட்டினா அவங்க எதிர்பார்க்குறது வந்து நுங்கம்பாக்கம், அடையார், ஆழ்வார்பேட், டி நகர் இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அப்போது வாட் இஸ் த ப்ரைஸ் யூ ஹாவ் டு பே? சென்னையில் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பர் சதுரடி அவங்க வந்து 20,000 ரூபாய் பர் சதுரடி ஆர் 25,000 ரூபாய் பர் சதுரடி. இதுக்கு குறைச்சி எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை.
1: ஓகே.
0: ஸோ நீங்கள் ஒரு 3 பெட்ரூம் வாங்குறீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து 1,800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க, உங்களுக்கு 4.5 கோடி வரும். 4.5 கோடி குறைச்சி இந்த லொக்கேஷனில் கிடையாது. நீங்கள் சொல்கிற இடத்துல அப்பார்ட்மெண்ட் 4.5 கோடி. 4.5 கோடிக்கு நீங்கள் 1,800 ஸ்கொயர் ஃபீட் அங்கே அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐ 3 லட்சம் வரும். நீங்கள் ரெண்டலுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 1 லட்சம் வரும். 70,000 to 1 lakh வரும். அப்போ உங்களோடது நாளைக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்கிறீங்கன்னு வைங்க. 20,000 பர் சதுரடி வாங்கியிருக்கீங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, நுங்கம்பாக்கத்தில் வாங்கியிருக்கீங்க, டி நகரில் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு 30,000 போகும்? போகாது. ஏன்னா பக்கத்தில் வேறு புது புது ப்ராஜெக்ட் வரும், அதைத்தான் மக்கள் வாங்குவாங்க. அங்கே அம்யூனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும், அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. இது வந்து யூடிஎஸ், இது பழைய பில்டிங்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. 5 வருஷம் ஆக 10 வருஷம் ஆக பழைய பில்டிங்னு சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அதில் அப்ரிசியேஷன் வராது, பில்டிங்கில் ப்ராப்ளம்ஸும் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு அப்ரிசியேஷன் வரவே முடியாது. நீங்கள் சிட்டியில் தான் லிவ் பண்ணணும் அப்படின்னா த சேஃபஸ்ட் சென்சிபிள் ஆப்ஷன் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துக்கங்க. உங்களோட பணம் 4.5 கோடி நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கல்ல, அந்த பணத்தை க்ரோத் ஸோன் எங்கே க்ரோயிங்கோ ஆல்ரெடி சேச்சுரேட் ஆன இடத்துல பணம் வளராது. நுங்கம்பாக்கம், அடையார், டி நகர்லாம் சேச்சுரேட் ஆன இடம், லிவிங்க்கு இட் மைட் பி குட். அங்கே நான் ரெண்டல் எடுத்துக்கிறது சாமர்த்தியம். நான் என்னோட 4.5 கோடியை நான் அங்கே லாக் பண்ணக்கூடாது. ஐ ஹாவ் டு புட் இட் இன் அ க்ரோத் ஜோன் ஏரியா. விச் ஆர் த க்ரோத் ஜோன் ஏரியாஸ் இன் சென்னை? இசிஆர், ஓஎம்ஆர், யோ பம்மல், ஸ்ரீபெரும்புதூர், வேர் எவர் வி ஆர் லான்ச்சிங் ஆர் வில்லா ப்ராஜெக்ட்ஸ் ஐ ஆர் க்ரோத் ஜோன். தட் இஸ் ஹவு வெல்த் கெட்ஸ் கிரியேட்டட். யோர் மனி ஹேஸ் டு க்ரோ ஓவர் டைம். ஸோ தட் இஸ் அபவுட் யோர் ஓஎம்ஆர். நம்ம ஓஎம்ஆர் ப்ராஜெக்டை வந்து டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே வி ஜஸ்ட் காட் இன் டு த எக்கனாமிக்ஸ்.
1: பட் ஆக்சுவலி இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலே இட் இஸ் ஈஸி டு டேக் அ டிசிஷன் இல்லைங்களா?
0: ஐ நோ த எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராஜெக்ட் வில்லா வி வில் எக்ஸ்பிளைன், பட் வாட் டு மீ இஸ் ஃபேசினேட்டிங் ஆர் வாட் ஐ மேக் டெசிஷன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஆல் ஆஃப் திஸ் இஸ்
1: அபார்ட்மெண்ட் பத்தி சொல்லும் போது அப்படி இமேஜின் பண்ணிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சைட்ஃபுல்லா இருக்க போது இந்த இவெண்ட். ஸோ போய் கலந்துக்கோங்க. 0547673111 இஸ் த நம்பர். 0547673111. லொக்கேஷன் வந்து பாக்ரஜஸ் ஹோட்டல் பர்துபாய், அண்ட் டேட் இஸ் 12th ஜூலை கமிங் சண்டே.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. சென்னையுடைய ஹாட் லொக்கேஷன்ஸ் ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர். ஸோ விஎன்சிடி வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் சூப்பராக எலியிட்டாங்க வச்சிருக்காங்க, விச் இஸ் அஃபோர்டபுள் ஃபார் எவ்ரிபடி. ஸோ நீ என்ன பண்ணுங்க, ஏ சூப்பர் பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, வரப்போ 12ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை விஎன்சிடியோடைய இவெண்ட், இந்த 15th year செலிப்ரேஷன் இவெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 15 lakh ப்ளஸ் டிஸ்கவுண்ட்ஸோட உங்களுக்காக கிடைக்கும். நீங்கள் போய் செக் பண்ணணும், நிறைய இன்சைட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து வில்லா புக் பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் டூ ஆல் தட் அண்ட் மோர். ஜஸ்ட் கால் தெம் ரைட் நவ் அண்ட் புக் அன் அப்பாயின்மெண்ட். 0547673111. மறுபடியும் சொல்கிறேன், 0547673111. அவ்வளோதான், பாக்ரிஜஸ் ஹோட்டல் பருதுபாயில் தான் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இந்த இவெண்ட்டு. அண்ட் மேம், நம்ம நீங்கள் நிறைய அப்பார்ட்மெண்ட் இன்சைட்ஸ் கொடுத்தீங்க, ஆனால் ஆக்சுவலி பெவர்லி ஹைட்ஸ் பற்றி எனக்கு சொல்லுங்களேன். அந்த ஓஎம்ஆர் ப்ராஜெக்ட்
1: அப்பார்ட்மெண்ட் இன்சைட் அப்போ நீங்கள் யூடிஎஸ்னா என்னன்னு கேட்டீங்க, அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட்.
0: சூப்பர் சூப்பர்.
1: வில்லாவில் வந்து உங்களோட லேண்ட் வந்து 100% ஓனர்ஷிப் உங்களோட தான், அதுதான் மெயின் வித்தியாசம். ஸோ பெவர்லி ஹைட்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பெவர்லி ஹைட்ஸ் இஸ் இன் கேளம்பாக்கம், Phase 2 லான்ச். இஸ் ஜஸ்ட் பிஹைண்ட் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், 3 kilometers ஃப்ரம் படூர் மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ Phase 2 உங்களுக்கு ஃபுல்லாக ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி எக்ஸலண்ட்டாக வந்துட்டுருக்கு. படூர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 3 kilometers. இதோட விசினிட்டியில் தான் உங்களுக்கு விஐடி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. இது வந்து பெவர்லி ஹைட்ஸ் வந்து கலிபோர்னியன் தீம்டு வில்லாஸ், வெரி மாடர்ன், வெரி கண்டெம்பரரி, ப்ரீமியம் 3BHK வில்லாஸ். ப்ரைஸ் ரேஞ்ச் பிட்வீன் 1.5 to 1.9 crore உங்களுக்கு வரும், டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் யோ வில்லா ஒரு பங்களோ வாட் எவர் இட் இஸ். தென் உங்களுக்கு வந்து இதில் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ், நம்ம எப்பயுமே விஎன்சிடி இஸ் ஆல் அபவுட் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் விச் எவ்ரிபடி நோஸ், விச் இஸ் யோர் GST, ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் வந்து உங்களுக்கு வந்து செமி ஃபர்னிஷ்ட் வந்துடும், விச் இஸ் ஃபேன்ஸ், லைட்ஸ் அண்ட் மாடுலர் கிச்சன் அண்ட் வுட் ஒர்க் இன் ஆல் த பெட்ரூம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிட்டட் அவுட்டாக வரும். ஸோ திஸ் இஸ் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ். இதில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக நம்ம 15th year செலிப்ரேஷன் விஎன்சிடி வந்து இதில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, 15 lakhs டிஸ்கவுண்ட், 15 years மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வில்லா, அண்ட் 15 years ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் அக்ரிமெண்ட் வித் ப்ராப்ஸி. ஸோ இது வந்து உங்களுக்கு வாங்கும்போது இட்ஸ் அ வெரி குட் பையிங் வேல்யூ ப்ரொபொசிஷன். ஆஸ் வி வர் சேயிங், சின்ஸ் ஆல் திஸ் லேண்ட் வாஸ் ப்ரொக்யூர்ட் ஏர்லியர், வி ஆர் ஏபிள் டு ஆஃபர் அட் அ பெட்டர் காம்படிட்டிவ் ரேட் ஆஸ் வெல் அஸ் வித் பெட்டர் ஆஃபர்ஸ். ஸோ தட் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வெல்த் பில்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அனதர் குட் நியூஸ் வி ஹாவ் இஸ் வெரி சூன் வி ஆர் கோயிங் டு கம் வித் அ கிரேட் நியூஸ் தட் வி ஆர் கோயிங் டு பி லான்ச்சிங் அனதர் ஃபென்டாஸ்டிக் ப்ராஜெக்ட் இன் ஓஎம்ஆர். ஆமாம், ஓஎம்ஆரில், தட்ஸ் கால் த மெட்ராஸ் பவிலியன் அண்ட் ஓஎம்ஆர். இது வந்து திருப்போரூரில் வரும், ஃபென்டாஸ்டிக் லொக்கேஷன். அண்ட் இது வந்து அன்பிலீவபிள் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து வரும். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இது ஃப்ளாட் லேண்ட், மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டி, ஓஎம்ஆரில் ஆன் த ரோடு இருக்கும். வாட்டர் டேபிள் இஸ் வெரி குட், ஃபென்டாஸ்டிக் டெவலப்மெண்ட், அம்யூனிட்டிஸ்லாம் எக்ஸலண்ட்டாக செட்டப் ஆகிருக்கும். அதுக்கு பின்னாடியே வந்து அனதர் பில்டர் ஹஸ் டன் 400 apartments தேர், 400 apartments இப்போ ஹேண்டிங் ஓவர் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் 1 இயரில் 400 families will be living there. அங்கே அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஏரியாவில் நம்ம வந்து வில்லாஸ் கொடுக்குறோம், அதுவும் அன்பிலீவபிள் ப்ரைஸில். அந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு வந்து மல்டிப்ளெக்ஸ், இப்போ புதுசாக வந்து மல்டிப்ளெக்ஸ், ஏன்னா இப்போ 400 apartments வந்துச்சுன்னா வரிசையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மல்டிப்ளெக்ஸ், ஃபுட் கோர்ட் எல்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து 2 bedroom அட் 85 lakhs அண்ட் 3 bedroom அட் 95 lakhs ஆல் இன்க்ளூசிவ்.
0: 3 BHK 95 lakhs
1: ஆல் இன்க்ளூசிவ்.
0: இது வந்து
1: மெட்ராஸ் பவிலியன் ஃபியூச்சர் விச் வில் பி லான்ச்டு பை நெக்ஸ்ட் மந்த். இதோட டீடைல்ஸும் நீங்கள் வந்து யூ கேன் ஆல்வேஸ் கால் அண்ட் கெட் ஆல் த டீடைல்ஸ் அண்ட் கெட், பிகாஸ் ஐ ஜஸ்ட் குடன்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப் ஷேரிங் திஸ் wonderful project. Madras Pavilion is a fantastic project which we will be launching very soon now.
0: Nice. Okay. நல்லா இருக்கு. 95 lakhs 3 BHK னா பெரிய மேட்டர். சரி, நீங்க தான் வருவீங்களா லான்ச் பண்றதுக்கு?
1: கண்டிப்பா நான் தான் வருவேன்.
0: ஓகே. சோ அதனால இந்த ஃபியூச்சர் மெட்ராஸ் பெவிலியன் ப்ராஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் இந்த சென்னை ECR அண்ட் OMR ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் விஎன்சிடியுடைய மற்ற ப்ராஜெக்ட்ஸ் கோயம்புத்தூர் மதுரையிலலாம் இருக்கு, எல்லாத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் யா, கால் தம் 0547673111 0547673111. 12th July, Park Ridge Hotel, Bardwaj.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
8: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin. Joy of summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
9: You are back.
10: Anyways, 7:50 on the clock. Welcome back. And VNC Studio, 15 years of celebration sales, 15 lakh plus ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட் உடைய இந்த வாரம் 12th July 12ஆம் தேதி இந்த வாரம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. நம்ம பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் பர்துபாயில் நீங்கள் வந்து VNC Studio சூப்பரான ECR and OMR ப்ராஜெக்ட்ஸை போய் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், வாங்கி போடணும் ஒரு வில்லாவை 2-3 அப்படின்னு நினச்சி நான் கால் தம் 0547673111. இந்த நம்பர் வந்து டாட்டு போட்ட மாதிரி மனசுல பதிஞ்சிருக்கு. மேம், இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படி உங்க ஸ்டைல்ல?
11: எஸ், ஐ எம் ஹியர் டு டிஸ்கஸ் ஆன் த கிராண்ட் லான்ச் ஆஃப் பாம் ஷோர் ஃபேஸ் 2 அண்ட் பெவலி ஹைட்ஸ் ஃபேஸ் 2. இது வந்து பாம் ஷோர் இஸ் இன் ECR அண்ட் பெவலி ஹைட்ஸ் இன் OMR. ரெண்டு ப்ராஜெக்டோட லான்ச் ஃபேஸ் 2 ஒன்னா பேசுறேனே அப்படின்னா ரெண்டுமே எஸ் இட்ஸ் VNCT குளோபல்ஸ் ப்ராஜெக்ட். போத் ஆர் கம்பீட்டிங் வித் ஈச் அதர். ஒன் இஸ் சோ குட் இன் இட்ஸ் ஓன் வே அண்ட் அதர் ஒன் இஸ் ஈவன் பெட்டர் இன் இட்ஸ் ஓன் வே. ஸோ யூ கே நாட் டிஃபரன்ஷியேட். ரெண்டும் வாங்க முடிஞ்சா ஐ வில் சே தட் இஸ் த பெஸ்ட். அதர்வைஸ் யூ ஹாவ் டு சூஸ் விச் லொக்கேஷன் இஸ் த பெஸ்ட். இட் கம்ஸ் வித் வெரி குட் டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இன் ஃபென்டாஸ்டிக் லொக்கேஷன்ஸ். ECR பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். பாம் ஷோர் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு பேங்க் ஆப்போசிட் ஷெரட்டன் கிராண்ட் அண்ட் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டல் இன் ECR. ECR இஸ் அ ட்ரீம் டெஸ்டினேஷன் ஃபார் எவ்ரிபடி. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஓன் அ பீஸ் ஆஃப் சம்திங். இன்றைக்கி வந்து ECR இஸ் ஃபுல் ஆஃப் ஹை ரைஸ் பில்டிங்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வில்லாஸ் ரொம்ப கம்மி அண்ட் அதில் வில்லாஸ்னாலும் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். 17,000 ரூபா பர் சதுரடி குறைச்சி அங்கே கிடையாது. வெரஸ் VNCT வந்து உங்களுக்கு 11,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வில்லாஸ் ஆல் இன்க்ளூசிவ் கொடுக்குறோம். பிகாஸ் லேண்ட் வாஸ் ப்ரொக்யூர்டு much earlier. And so the benefit is given to you because land there is crazy high today. ஏன்னா land is scarce. You can't, it's a coastal zone and நிறைய regulation இருக்குது. எல்லா இடத்துலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது, நிறையாது கன்சியூம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்கேர்சிட்டி ஆஃப் லேண்டில் நம்ம லேண்ட் ஓனர்ஷிப்போடு வில்லா கொடுக்கும்போது அதுவும் பாம் ஷோர் லொக்கேஷனில் இட்ஸ் டூயிங் ஃபினாமினலி வெல். அண்ட் ஆல்ரெடி பாம் பீச் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் ஃபுல்லி சோல்ட் அவுட் அண்ட் ரெண்டல் ஹையஸ்ட் ஹீல்டிங் ரெண்டல். நாங்கள் 10 ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம் VNCT வந்து ECR-ல. இதுதான் ஹையஸ்ட் ரெண்டல் ஹீலிங் ப்ராஜெக்ட். 60,000 rupees ஒரு வில்லாக்கு ரெண்ட் வருது. ஸோ தட் இஸ் ஹியூஜ் ரெண்டல். அண்ட் த அமௌண்ட் 3-bedroom வில்லா வி எக்ஸ்பிளைன்ட் யூனோ ஹவு லாவிஷ், பாலி தீம்டு ஸ்டைலில், லாட் ஆஃப் ஓப்பன் ஏரியா, இண்டிவிஜுவல் ஸ்விம்மிங் பூலோட ஃபென்டாஸ்டிக் ரெசார்ட் ஸ்டைல் லிவிங். இன்றைக்கி வந்து நீங்கள் போய் லிவ் பண்ணாட்டியும் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டல் ஈல்டு வரும். அது உங்களோட இஎம்ஐ பாரத்தை குறைக்கும். பாசிவ் ரெவன்யூ க்ரியேட் பண்ணுறீங்க. அண்ட் டுமாரோ வென் யூ கோ அண்ட் செட்டில் டவுன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் டு லிவ். ஸோ திஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் இஸ் பிட்வீன் 1.5 to 1.9 crores. உங்களோட இஎம்ஐ வந்து 2500 dirhams. ஆஃப்டர் ரெண்டல் நீங்கள் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 2500 dirhams பர் மந்த் இஎம்ஐ வரும். தென் யூ கேன் ஈஸிலி ஓன் திஸ் வில்லா. த நெக்ஸ்ட் ஒன் வி ஆர் டாக்கிங் அபவுட் இஸ் பெவலி ஹைட்ஸ் ஃபேஸ் டூ. பெவலி ரிட்ஜ் நம்ம இந்த இடத்துல வந்து லான்ச் பண்ணோம், இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபுல்லி சோல்ட் அவுட் அண்ட் இப்போ ஹேண்டிங் ஓவருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நவ் திஸ் இஸ் பெவலி ஹைட்ஸ் ஃபேஸ் டூ. இதோட லொக்கேஷன் வந்து கேளம்பாக்கம், ஜஸ்ட் பிஹைண்ட் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், 3 kilometers ஃப்ரம் படூர் மெட்ரோ ஸ்டேஷன். அண்ட் உங்களுக்கு விசினிட்டியில் விஐடி இருக்குது, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. இது வந்து கலிஃபோர்னியன் தீம்டு வில்லாஸ். யோர் 3-bedroom வில்லா ரேஞ்சஸ் பிட்வீன் 1.5 to 1.9 crores டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த லேண்ட் அண்ட் த பில்டிங். இது வந்து உங்களுக்கு ரெண்ட்டு கழிச்சிட்டு நீங்கள் உங்களோட இஎம்ஐ கணக்கு பண்ணிங்கன்னா 3000 dirhams உங்களால் மாதம் இஎம்ஐ கட்ட முடியும்னா உங்களால் ஈஸியாக இங்கே ஓன் பண்ண முடியும். ஓஎம்ஆர் இஸ் அகெயின் அ டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன். பெவலி ஹைட்ஸ் பற்றி பேசணும், ஓஎம்ஆர் இஸ் த ஐடி ஹப் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு கேளம்பாக்கத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வில்லா கிடைக்குது, அங்கேயும் இட்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட் ஏரியா. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு லேண்ட் ஓனர்ஷிப்போடு வில்லா கிடைக்குது, ரெண்டல் எண்ட் டு எண்ட் உங்களுக்கு பார்த்து கம்ப்ளீட்டாக மெயின்டெனன்ஸ் ரெண்டல் எல்லாமே சப்போர்ட் சர்வீசஸோட விஎன்சிடி பண்ணும்போது இந்த ப்ரைஸில் வரும்போது இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் வேல்யூ பை, எஸ்பெஷலி வித் ஆஃபர்ஸ். இப்போ நாங்கள் வந்து ஃபேஸ் டூ இந்த ரெண்டும் ஓஎம்ஆர் அண்ட் இசிஆர் ப்ராஜெக்ட் பேசுகிறதுல ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து எங்களோட 15th year ஆனிவர்ஸ், யூனோ ஆனிவர்சரி ஃபார் விஎன்சிடிக்கு 15 lakhs கேஷ் டிஸ்கவுண்ட், 15 years மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அண்ட் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வில்லாஸ் and 15 years rental and maintenance agreement with Propsy. Propsy is our empanel agency who works in house la vandu we have you know collaborated rental. With the for rental maintenance end to end avanga paathukuvaanga. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்ட் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுலேருந்து ரெனியூ பண்ணுறதுலேருந்து அப்பப்போ ஒரு ஒன்ஸ் இன் 3 months உங்கள் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி உங்களுக்கு பிக்சர்ஸ் அனுப்புறதுலேருந்து இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் திங் வி ஹவ் செட் அப் வித் தெம். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நாங்கள் செட் பண்ணி நாங்கள் ஆர்டர் பண்ணி மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் தே டூயிங் அ ஃபேபுலஸ் ஜாப் அண்ட் ஸோ மெனி. நீங்கள் எங்களோட டெஸ்டிமோனியல்ஸை வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் கிளைண்ட்ஸ் வில் சே இட் இஸ் தட் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் த ஈஸ் வித் விச் வி ஆர் ஏபிள் டு கிரியேட் வெல்த் த்ரூ விஎன்சிடி. அது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி சூஸிங்லேருந்து பேங்க் லோன் அவங்க அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து ஃபஸ்ட்டு முன் பணத்தோடு நாங்கள் போகிறதில்ல, ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் ஒரு ரேடியோவில் கேட்டோம் என்னன்னு போய் பார்ப்போம் தான் பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு அந்த ஃபீலிங் கூட எங்களுக்கு அந்த டைம் இருந்திருக்காது. பட் யூ சின்ஸ் சீம்லெஸ்ஸாக ஈஸியாக இருக்கிறதுனால அந்த முன் பணம் கூட நீங்கள் லேட்டராக வாங்கிட்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கும்போது யூ மேக் இட் ஸோ ஈஸி. தென் வி ஜஸ்ட் ஒரு வருஷத்தில் திரும்பி பார்த்தா வி பில்ட் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ், வி ஹாவ் வி ஓன் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ் அண்ட் ஸோ மெனி பீப்புள் ஹாவ் டியர்ஸ் அண்ட் தே சே என்னால் நம்பவே முடியல நாங்கள் வீடு வாங்கிட்டோன்னு. நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. பட் யூனோ யூ அந்த எண்ட் டு எண்ட் நீங்கள் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் பண்ணி ஆன் டைம் ஹேண்ட் ஓவர் பண்ணி குவாலிட்டி ஸ்நாக் ஒர்க்கு கஸ்டமைசேஷன் உங்களோட ட்ரீம் ஹவுஸை உங்களுக்கு எவ்வளோ தூரம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம், அந்த ஃபினிஷஸ் ஹை அண்ட் ஃபினிஷஸ், தென் அதுக்கு அப்புறம் வந்து ஹேண்டிங் ஓவருக்கு அப்புறம் ரெண்டல் மெயின்டெனன்ஸ், அதுக்கு கரெக்டான ஏஜென்சியோட லாங் டேர்ம் டை அப் பண்ணி ஸோ உங்களுக்கு பண்ணும்போது தென் யூ ஹாவ் அப்சல்யூட் பீஸ் ஆஃப் மைண்ட். பட் பேக் ஹோம் யோர் மனி இஸ் க்ரோயிங் ஸோ மச் அண்ட் இட் கிவ்ஸ் யூ தட்ஸ் த சேஃப்டி நெட் வி கிரியேட். The safety net in today or any market or any economy or any times is the wealth we create. How much you save, how much you invest wisely and how that money is going to work for you. How the money is going to appreciate for you. உங்களுக்கு வந்து கோல்டில் போச்சு, நான் ஸ்டாக்கில் போச்சு, அதில் பணம் போச்சு, இதில் பணம் போச்சு, ஆனால் சொத்தில் யாராவது நான் பணம் போட்டு பணம் போச்சு நம்ம ஊரில்னு சொல்லியிருக்காங்களா? நம்ம ஊரில் யாருமே வந்து சொத்தில் பணம் போட்டு தோத்துதே இல்லை. அது லேண்ட் ஓனர்ஷிப்போட வில்லாவாக இருந்தால் கண்டிப்பாக, நான் அப்பார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லலை, அப்பார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரிசியேஷன் வராது, டெப்ரிசியேஷன் தான் வரும். இப்போ நான் டாக் அபவுட் சொத்துனா அது லேண்ட் ஓனர்ஷிப்போடு இருக்கணும், அதில் பணம் போட்டு தோத்தவங்க யாருமே கிடையாது.
10: ஓகே, ஸோ ஆல் தட் அண்ட் மோர் ஷோ முடிஞ்சுது. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் மெயின் சிட்டியுடைய இந்த 15 இயர்ஸ் ஆனிவர்சரி ஈவெண்ட்டில் போய் கலந்துக்கோங்க. அண்ட் மேம் சொன்ன மாதிரி யூ ஹேவ் ஆல் பெனிஃபிட்ஸ், ஆல் வின் வின் தான் எப்பவுமே வித் விஎன்சிடி. ஸோ கால் தம் வித் 0547673111 0547673111. பாக்ரிஜஸ் ஹோட்டல் பர்துபாயில் வரப்போகிற 12th July இந்த சண்டே நடக்குது இந்த ஈவெண்ட். ஸோ எனிவேஸ் திஸ் இஸ் ப்ரீ, திஸ் மீ பிராவோ சைனிங் ஆஃப் அண்ட் மேம் சோ குட் டு ஹேவ் யூ அகேன் ஆன் மை ஷோ.
11: Thank you, bravo.
10: Thanks, ma'am. Okay.
2: The Evening Correct, presented by VNCT Global, ECR Beach Villa, ille OMR IT Tech Park Villas. Meet VNCT team on 12th July, 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5. Inda varisha toda biggest movie ana Patriot, matrum pala blockbuster movies. Verum 99.9 9 dirhams per year la enjoy pannunga.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் குவைத் நாட்டுக்கு சென்றார். சகோதரத்துவ ரீதியில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமீரக ஜனாதிபதியை குவைத் அரசின் பட்டத்து இளவரசர் ஷேக் சபா அல் காலித் அல் ஹமத் அல் சபா உள்ளிட்ட உயரதிகாரிகள் வரவேற்றனர். சந்திப்பின் தொடக்கத்தில் குவைத் அமீர் ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியை வரவேற்றார். இரு நாடுகளுக்கிடையேயான சகோதரத்துவ உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன்கள் மக்களின் வளமான வாழ்வு மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்தும் வகையில், குறிப்பாக வளர்ச்சி மற்றும் பொருளாதார துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். இரு தலைவர்களும் இரு நாடுகளின் தலைமைத்துவத்துக்கும் மக்களுக்கும் இடையிலான ஆழமான சகோதரத்துவ உறவை பிரதிபலிக்கும் வகையில் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய கிழக்கின் சமீபத்திய முன்னேற்றங்கள் உள்ளிட்ட பிராந்திய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிராந்தியம் முழுவதும் நிலைத்தன்மை மற்றும் நீடித்த அமைதிக்கான அடித்தளங்களை வலுப்படுத்துதல் அவசியம் என்றும், அது அப்பிராந்திய நாடுகளின் வளர்ச்சி, வளம் மற்றும் மக்களின் நலனுக்கு முக்கியமானது என்றும் இரு தலைவர்களும் வலியுறுத்தினர். பக்ரைன் மற்றும் குவைத்தை இலக்கு வைத்து ஈரான் மீண்டும் நடத்திய விரோத தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த விரோத தாக்குதல்கள் பக்ரைன் மற்றும் குவைத் நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும், அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பக்ரைன் மற்றும் குவைத் அரசுடன் ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையான ஒற்றுமையுடன் இருப்பதை அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கடுமையாக கண்டித்துள்ளார். கடந்த மாதம் இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தான 14 அம்சங்கள் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த தாக்குதல்கள் மீறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சமரச முயற்சிகளில் முக்கிய பங்கு வகித்து வரும் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீருடன் தொலைபேசியில் பேசிய அராக்ஷி, அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அதற்கெதிராக தற்காப்பு நடவடிக்கை எடுக்க ஈரான் தயாராக இருப்பதாக தெரிவித்ததாக தகவல்கள் கூறுகின்றன. புஷேர் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த தாக்குதல் நண்பகல் நேரத்தில் நடந்ததாக ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஈரான் மீதான தனது தாக்குதல்களை முடித்துவிட்டதாக அறிவித்திருந்தது. இதுகுறித்து அமெரிக்க தரப்பில் உடனடி பதில் எதுவும் வெளியாகவில்லை. இதனிடையே ஈரானின் சிரிக் நகர் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 15 பேர் காயமடைந்தனர். 8 ஈரானிய ஏவுகணைகளை இடைமறித்து அழைத்ததாக ஜோர்தான் தெரிவித்துள்ளது. அதன் பாகங்கள் கீழே விழுந்ததில் எவருக்கும் சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்படவில்லை என்று ஜோர்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தூதரகம் அந்நாட்டில் வசித்து வரும் அமெரிக்க குடிமக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது.
2: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் ஜோசப் விஜய் நாளை கரூர் செல்கின்றார். முதல்வரின் வருகையையொட்டி QR கோடுடன் கூடிய அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணை வழங்குவதற்காக தமிழக முதல்வர் நாளை கரூர் செல்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் அரசு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவுள்ளார். தாவைக்க அரசின் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு வலுப்பெற்றுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கும் தாவைக்க அரசின் முடிவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தாவைக்க பிரச்சாரத்தின் போது இறந்தவர்கள் என்பதால் தாவைக்க அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலை வாய்ப்பை வழங்குகிறதா என்கின்ற நியாயமான கேள்வி முன்வருகின்றது என்று குறிப்பிட்டார். மேலும் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்குள் இப்படியான அறிவிப்புகள் வெளியாவது வழக்கின் தன்மையை நீர்த்து போகச் செய்யும் என்று அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி பொறுப்பேற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவது என்பது வேறு, அரசு வேலை வழங்குவது என்பது முற்றிலும் வேறானது என்று பே. சண்முகம் கூறினார். எனவே பல்வேறு முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் அரசு வேலை வழங்குவது தொடர்பாக முறையான ஒரு பொது வழிகாட்டுதலை அரசு உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அதுவரை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வேலை வழங்கும் அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்துக்கு தண்ணீர் தர இயலாது என்று கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மறுப்பது உச்சநீதிமன்ற உத்தரவை நேரடியாக அவமதிக்கும் செயல் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளதுடன் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பருவமழை பொய்த்தது என்பது கூட்டாட்சி ஒத்துழைப்பை புறக்கணிப்பதற்கோ அல்லது நம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிப்பதற்கோ வழங்கப்பட்ட உரிமம் அல்ல என்று அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் 2018 இறுதி தீர்ப்பை கர்நாடகாவுக்கு நினைவூட்டுகின்றோம். மாநிலங்களுக்கு இடையேயான நதியின் நீர் ஒரு தேசிய சொத்து, எந்த ஒரு தனி மாநிலமும் அதன் மீது பிரத்யேக உரிமையை கொண்டாட முடியாது என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் ஒரு மாபெரும் திருப்பு முனையாக இந்தியாவுக்கு நீண்ட கால அளவில் யுரேனியம் விநியோகிக்கும் ஒப்பந்தத்தில் ஆஸ்திரேலியா கையெழுத்திட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது வருடாந்த உச்சி மாநாடு மெல்பர்ன் நகரில் உள்ள அரசு மாளிகையில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் ஆகியோர் உயர் அதிகாரிகளுடன் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் 18 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் துடிப்பான ஜனநாயக நாடுகள், முக்கியமாக கடற்சார் சக்திகள். இந்தோ பசிபிக் பகுதி என்பது இரண்டு பெருங்கடல்கள் சந்திக்கும் ஒரு புள்ளி மட்டுமல்ல, அது இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற ஒருமித்த எண்ணம் கொண்ட ஜனநாயக நாடுகளின் பகிரப்பட்ட விருப்பங்களை வெளிப்படுத்தக்கூடியது என்று தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலிய உறவு ஆழ்ந்த பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு விரிவான சகாப்தத்தில் நுழைந்துள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். எரிசக்தி பாதுகாப்பில் ஒரு மாபெரும் திருப்பு முனையாக இந்தியாவுக்கு நீண்ட கால அடிப்படையில் ஆஸ்திரேலியா யுரேனியம் வழங்கும் ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இது இந்தியாவின் தூய்மையான எரிசக்தி நோக்கங்களுக்கு பெரும் வலிமையை சேர்க்கும் என்று அவர் கூறினார். பெங்களூரு மற்றும் குருகிராமில் புதிய பல்கலைக்கழக கிளை வளாகங்கள் விரிவடைந்ததன் மூலம் கல்வி ஒருங்கிணைப்பு முன்னெப்போதும் இல்லாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஏற்பட்ட வன்முறை மற்றும் மோதலின் போது உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு மிகவும் மிருகத்தனமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை அவர்களது பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. மரண பரிசோதனை அறிக்கைகளின்படி தலைப்பகுதியில் ஏற்பட்ட பலத்த காயங்கள் காரணமாகவே இந்த அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர் என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 5 மற்றும் 6 திகதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் உட்பட 24 பேரின் பிரேத பரிசோதனைகள் 5 பேர் கொண்ட விசேட நீதிமன்ற மருத்துவ குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி 14 மரணங்கள் துப்பாக்கிச்சூட்டு காயங்களினாலும் மேலும் 9 மரணங்கள் கொடூரமான தாக்குதல்கள் காரணமாகவும் ஏற்பட்டுள்ளதாக மரண பரிசோதனைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு மரணம் தொடர்பான தீர்ப்பு இன்னும் அறிவிக்கப்படாமல் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: Star of the month. Star of the month.
3: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: 99.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுட்டெரிக்கும் சூரியன் என்னை வாட்டி வதக்கிட்டு இருக்கு. அப்பாடா அப்படி நான் வீட்டுக்கு தப்பிச்சு போயிட்டு இருக்கேன் பிரியா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேக்குது. ஓகே, இப்போ ரிலாக்ஸிங் டைம், நம்மளோட மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கும், ரிலாக்ஸ் பண்ண போறோம் நம்ம. இப்போ இது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரப்போகுது, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய விஷயங்களும் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி UAE அப்டேட் என்னன்றதை பார்க்கலாமா? கடமை, முக்கியம் இல்ல.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, அதாவது என்ன அப்படின்னா, தன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு யாரையும் இன்சல்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு, அதுவும் யுஏஇல ரொம்ப தப்பு இல்லையா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அபுதாபியில் தன்னோட ஃப்ரெண்டை வந்து மரியாதை இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க திட்டிருக்காங்க. சும்மா விடுவாங்களா அவங்க? அவங்க கேஸ் போட்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு 30,000 ஃபைன், 30,000 AED ஃபைனு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இழப்பீடும் வந்து வழங்க உத்தரவிட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 21,000 வச்சுக்கோங்களேன், 21,000 AED ஃபைன் வந்து. ஸோ இது வந்து டிஜிட்டல் தளங்களில் வந்து எப்போவுமே யாராக இருந்தாலும் அவங்கள மரியாதை இல்லாமல் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ அதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் யுஏஇ வந்து இதை நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கலாமே இல்லையா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் யாரையும் அந்த மாதிரி தவறுதலாக பேசிடாதீங்க. உங்கள் மனசும் காயப்படும், அதுக்கப்புறம் உங்களோட பாக்கெட்டும் எம்டி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதுக்கு அதுக்கான சான்ஸை நம்ம கொடுக்கணும் இல்லையா?
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவன் கூரியர், நம்பர் 1 இன் ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC apply.
0: And அடுத்து உங்களுக்கு தங்கம் சேர போகுது.
2: இன்று தங்கத்தின் விலை
1: brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: எஸ், தங்கம் நிறைய நிறைய வந்து சேரணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கும்ல? கண்டிப்பாக அது சேரப்போகுது உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும். இப்போலாம் அந்த கோல்டு ரேட்டை பார்த்து டக்குன்னு வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயம். இப்போ அடுத்து உங்களுக்காக ஈவினிங் கோல்டு ரேட், 24 கேரட் கோல்டு 495 திரஹம்ஸ், 25 ஃபில்ஸ். அண்ட் 22 கேரட் கோல்டு 458 திரஹம்ஸ், 50 ஃபில்ஸ். அண்ட் 21 கேரட் கோல்டு 439 திரஹம்ஸ், 75 ஃபில்ஸ். அண்ட் 18 கேரட் கோல்டு 376 திரஹம்ஸ், 75 ஃபில்ஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: ஐ அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
1: அப்கிரேடுக்கு ரெடியா?
2: வாரணாச்சலம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
3: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT ஆன் ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1 மில்லியன் கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இத விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
4: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் and Aliyan today. Jet or UAE, a part of Elite Group Holdings. T's and C's apply.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukasin Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஆனா அது யார் அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஷோ முடியும் போது கண்டிப்பா அந்த நபரோட பேரை நான் சொல்லிட்டு தான் முடிப்பேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. ஆமாம், எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு பிகினிங் இருக்கும். சில பிகினிங் ரொம்ப அழகாக இருக்கும், சில பிகினிங் கஷ்டத்தோடு தான் ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு மனுஷனோட பிகினிங் எப்படி இருந்தாலும் அவனோட எண்டிங்கை டிசைட் பண்ணாது இல்லையா. இந்த கதையும் அப்படி தான், நம்மளோட முடிவு ஒரு ரொம்ப அழகாக வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு சின்ன பையனோட கதை தான் இது. ஒரு பெரிய வீடு கிடையாது, பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, ஆனால் பெரிய கனவு இருந்தது. அந்த அந்த பையனோட கதை அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவனோட தன்னம்பிக்கை தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஒரு சின்ன ஐலாண்டில் ஒரு சிம்பிளான ஒரு ஃபேமிலியில் இந்த பையன் வந்து பிறந்தார். அவரோட வீட்டில் பெருசாக ஆடம்பரம் இருக்காது, ஆனால் லைஃப் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்க வீட்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, என்னன்னு சொல்லுங்களேன். ஆமாம், அன்பு. அவனோட அம்மா அவனோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். அவரோட அப்பா வந்து கஷ்டப்பட்டு ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிட்டாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன். பணம் குறைவாக இருந்தாலும் அவனோட பேரண்ட்ஸ் அவனோட ட்ரீம்க்கு எந்த ஒரு குறையுமே வைக்கலை அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே இந்த பையனுக்கு ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. அவனுக்கு கேம்னா உயிர், அவனோட உலகமே அதுதான் அப்படின்னு சொல்லலாம். கையில் ஒரு பந்து இருந்தால் போதுங்க, எல்லாத்தையும் மறந்துடுவார். அவருக்கு பசிக்காது, அவருக்கு நேரம்னே தெரியாது. ரோடில் விளையாடுவார், ப்ராப்பராக ஷூ இல்லைனா கூட பேர் ஃபூட்டில் வந்து விளையாடக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பையன். அவரோட கண்ணில் ஒரு ஃப்யூச்சர் வந்து தெரிஞ்சுது. இது எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியும், ஒரு நாள் கண்டிப்பாக என்னோட கனவை நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை மட்டும் இருந்தது. ஒரு ஸ்டெப், ஒரு ரிஸ்க், அதுதான் நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கே வந்து காமிக்க தோணும் இல்லையா. ஸோ அவரோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, டே பை டே ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருந்தது. என்ன நடந்தது, யார் அந்த பையன் அப்படின்றத நீங்களே இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. சில பேர் என்ன, நீங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஒரு மைண்ட் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் அவர் யார் அப்படின்றத போக போக நான் சொல்றேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ஸ்ரீயா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204167.

0: ஒரு பாட்டு புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தாண்டா.
3: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
4: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
3: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
4: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
5: நம்ம VNCT Global இப்ப ஒண்ணு இல்ல ரெண்டு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறாங்க.
1: சென்னை ECR ல பீச் சைட் பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2 உம், சென்னை OMR கீழம்பாக்கம்ல பெவலி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 உம் கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 லாக்ஸ் ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 இயர்ஸ் ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு EMI யும் ஃப்ரீ.
5: மீட் VNCT டீம் ஆன் 12th ஜூலை 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111, 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR Beach Villa இல்ல OMR IT Tech Park Villas, உங்க சாய்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ALD Properties இன் மெகா ஃபிளாஷ் ஒன் டே சேல் ஜூலை 11th தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11th ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் ₹850க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
1: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. ALD Properties, call 050-675-2828.
6: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4th பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
1: கால் 05-666-8-1234.
7: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும்
8: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
10: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas in Joy of Summer. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சில நேரங்களில் நம்ம லைஃப்ல எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவு சந்தோஷமா எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா சில விஷயங்கள் எடுக்க முடியாது இல்லை, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்க முடியும். மனசில் அவ்வளோ பெயின் இருக்கும், ரொம்ப கஷ்டத்தோடு தான் நம்ம அதை சூஸ் பண்ணுவோம். நம்மளோட ஹீரோவும் அப்படி தான். இந்த குட்டி பையனோட மனசுக்குள்ளே அவ்வளவு கனவு இருக்குது, அண்ட் நிறையா அந்த கனவை வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்ற ஒரு பயம் மட்டும் இருக்குது. அந்த சின்ன வயசில் ஒரு பக்கம் என்னோடய ஃபேமிலியை நான் மிஸ் பண்ணுமா அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும். இன்னொரு பக்கம் அவனோட ட்ரீம், நீ முத அந்த ஊரை விட்டு கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுது. அம்மாவோட பாசம் ஒரு பக்கம் தடுக்குது, இன்னொரு பக்கம் அவனோட ஃப்யூச்சர், ரெண்டில் எதை அவன் சூஸ் பண்ணுவான். ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், நம்மளோட கனவையும் நம்ம அச்சீவ் பண்ணும் அப்படின்றனால டீ கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு அவன் ஃப்யூச்சரை நோக்கி போகிறான். அவர் முடிவெடுத்தான், இந்த வீட்டை விட்டு வெளியே நான் கிளம்புறேன். புது ஊர், புது பீப்புள், யாருமே தெரியாது. அவன்கிட்ட இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான், ஃபுட்பால். ஃபுட்பால் மேலே இருந்த நம்பிக்கை அது மட்டும் விடவே இல்லை. ஃபர்ஸ்ட் டே அந்த பிளேஸ் ரொம்ப புதுசாக தெரிஞ்சுது. எல்லாரும் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க, எல்லாரும் அவனை விட எக்ஸ்பீரியன்ஸில் ஜாஸ்தியாக இருக்காங்க. அவன் மட்டும் ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்த பையன். அவனோட லாங்குவேஜ் வேறு, அவனோட ஸ்டைல் வேறு, அவனோட பேக்ரவுண்ட் வேறு. சிலர் அவனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க, சில பேர் அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல, ஏதோ ஒரு ஃபயர் இருக்குல்ல அப்படின்னு அவனை மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிற அப்படின்னு சிலர் கேட்டாலும் கூட சில பேர் உன்னால் முடியும் நீ பண்ணு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவன் ஒன்று மட்டும் கிளியராக இருந்தான், நம்ம லைஃப்பில் நம்ம மேலே டவுட் வரவே கூடாது. மற்றவங்க என்ன வேணாலும் நம்மளை பேசட்டும், நம்மளால் முடியும், உன்னால் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையை மட்டும் அவன் அதை வளர்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தான். இதுக்கு உனக்கு தேவையா அப்படின்னு கேட்டவங்க முன்னாடி ஆமாம் நான் இதை பண்ணி தான் தீருவேன் அப்படின்ற ஒரு வைராகியம் மட்டும் அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நைட் டைம் வந்தால் எல்லாரும் தூங்கும்போது அவன் மட்டும் சைலண்ட்டாக இருப்பான். அவனோட அம்மா ஞாபகம் வரும், வீடு ஞாபகம் வரும், சைல்டுஹுட் ஞாபகம் வரும், சில நேரம் அழுவான். ஆனால் அடுத்த நாள் வந்ததுமே திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு தெரியும் இந்த அழுகெல்லாம் வந்து டெம்பரரி தான், நம்மளோட ட்ரீம், நம்மளோட கனவு தான் பெர்மனன்ட் அப்படின்னு. ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவனோட டேலண்ட் எல்லாரையும் கண் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சது. அவனோட ஸ்பீட், அவனோட டெடிக்கேஷன், அவனோட ஹங்கர், இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட அவனுக்குள்ளே இருக்க அந்த ஃபயரை எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. நிறைய டெஸ்ட் இருந்தது, அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து பண்ண ஆரம்பித்தான். ஏன்னா கொஞ்ச நஞ்ச ட்ரீம் இல்லையே, ஒரு பெரிய ட்ரீமே, அதுக்கு ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் வேணும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. யார் அந்த குட்டி பையன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் தெரியப்படுத்துங்க, ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @iTreat ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
2: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசு தொட்டமிட்டுக்காக யார் என்ன சாங் கேட்டிருக்கீங்க? சுகன்யா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஷார்ஜால இருந்து. ஸோ உங்க அலைப்பாயுதே படத்திலிருந்து ஒரு நல்ல பாட்டா பிளே பண்ணுங்க பிரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை 0502528940 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், ஒரு இன்ஸ்டாகிராம்லயும் கூட நீங்க டிஎம் பண்ணலாம் எனக்கு, ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன். அண்ட் தொடர்ந்து நம்ம கதையை பற்றி பேசுவோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோவும் நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottamittu.

எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு ஃபேஸ் வரும்ல, அந்த டைம்ல தான் நிறைய பேருக்கு லைஃபே ஸ்டார்ட் ஆகும். இது நமக்கும் பொருந்தும் இல்ல? அப்படியே தானா வண்டி போயிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். இந்த குட்டி பையன், அந்த குட்டி ஹீரோ யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? இந்த பையனுக்கு அப்படி ஒரு டெஸ்ட் வந்துச்சு. அவன் ரொம்ப யங், அவனோட கரியர் வந்து ஸ்டார்ட் ஆகுற டைம், எல்லாரும் அவனோட ஃபியூச்சர் பத்தி பேசுற ஒரு நேரம். அப்போதான் அவனோட பாடியில ஒரு ப்ராப்ளம் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படுது, ஆப்ரேஷன் தேவைப்படுது. ஒரு சின்ன பையன் ஹாஸ்பிட்டல் ரூம்ல, ஒரு பக்கம் ஒரு ட்ரீம், இன்னொரு பக்கம் அவனோட பயம். டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஃப்யூச்சர் என்ன ஆகும், இந்த ஃபுட்பாலை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுமா, இந்த க்வெஸ்சன் எல்லாமே அவனோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அவனோட மைண்டில் ஒரே ஒரு தாட், நான் திரும்ப கிரவுண்டுக்கு போவேன், நான் மறுபடியும் கிரவுண்டில் காலை வைப்பேன் அப்படின்ற ஒரு தாட் மட்டும். ஆப்ரேஷன் நல்லபடியும் முடிஞ்சது, ரெக்கவரி டைம் வந்தாச்சு, சில பேர் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணார் தெரியுமா, ப்ராக்டிஸ் பற்றியே யோசிச்சுட்டு இருந்தார். அவனுக்கு ஃபுட்பால் ஒரு ஹாபி கிடையாது, அவனுக்கு அவனோட ஐடென்டிட்டி அப்படின்றது அவனோட மைண்டில் ரொம்பவே ஜாஸ்தியாக ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. நம்ம லைஃப் சில நேரம் இந்த ஒரு கதவு மூடும்ல, அப்போ ஒரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸ்ட்ராங் பீப்புள் அவங்களுக்கு வந்து எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க. இந்த பையனும் அப்படி தான், ப்ராப்ளம் வந்தாலும் கொஞ்சம் கூட நிறுத்தவே இல்லையே, ஸ்லோவாக அவன் இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அவனோட கேம் இம்ப்ரூவ் ஆச்சு, அவனோட கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் அவனோட ஹங்கர் மட்டும் எப்பவும் ஒரே மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு நான் இன்றைக்கி விட நான் பெட்டராக இருக்கணும், இன்னைய விட பெட்டராக இருக்கணும் அப்படின்றது மட்டும் அவன் கிளியராக இருந்தான். அவனோட டேலண்ட், அவனோட டிசிப்ளின், அவனோட டெய்லி ஒர்க் அவுட், அவனோட செல்ஃப் பிலீஃப், இதெல்லாம் வந்து டே பை டே ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. ஒரு ஆர்டினரி பர்சன் கூட எக்ஸ்ட்ராடினரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து நம்ம கற்றுக்க முடியும். இந்த பையன் இப்போ ஒரு லெவல் ரீச் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் உலகம் அவனை வந்து இன்னும் அப்படி பார்க்கவே இல்லை. ஒரு நாள், ஒரு மேட்ச், ஒரு மூமெண்ட், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவனோட லைஃபை மொத்தமாக மாற்ற போகுது. அந்த மூமெண்ட் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்களும் உங்க காதலை சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: என்னங்க, எப்ப வரீங்க?
3: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
1: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
3: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
1: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான் அது.
3: உனக்கும் கூட.
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
5: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இது சொல்லியாகணும்.
6: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
1: கால் 0566681234.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும், என்னென்னா அந்த ஒரு சின்ன சான்ஸ் வந்து கிடைக்காதா, அதில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட மாட்டோமா, அதை பார்த்து ஒரு நாலு பாராட்டு கிடைக்காதா, நம்மளை யாராவது மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சிலர் இருப்பாங்க. சிலர் எதையுமே எதிர்பார்க்காம என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன், அது யார் பாராட்டினா என்ன பாராட்டிலானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோட போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிதான் நம்மளோட ஹீரோ. அந்த ஹீரோ யார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு தெரியப்படுதுங்க, ஆர்ஜி ப்ரூ அஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். எஸ், இந்த குட்டி பையனுக்கு மொத்தமாக அவரோட லைஃபே மாற்ற மாதிரியான ஒரு இன்சிடெண்ட், அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு நாள் வந்து அவன் மேட்ச் ஆடுறத பார்த்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே, கொஞ்சம் நல்லா விளையாடுவான் அப்படின்னு தான் தெரியும், ஆனால் இப்படி விளையாடுவானா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அவனோட ஸ்பீட் என்ன, கண்ட்ரோல் என்ன, கான்ஃபிடென்ஸ் என்ன, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. துரு துருன்னு இப்படிப்பட்ட ஒரு பையனை அவன் பால் கூட வந்து பேசுகிற மாதிரி வந்து ஆடுறானே அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா சில பேருக்கு ஒரு டவுட் வந்தது, இந்த பையன் யார், நிஜமாவே அந்த சாதாரண பேக்ரவுண்டில் தான் வந்தானா, அவனுக்குள்ளே இருக்க டேலண்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி. சில நேரம் நம்ம லைஃப்பில் நம்ம வேல்யூவே நமக்கு வந்து தெரியாது இல்லையா, ஆனால் மற்றவங்க அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஏ உனக்கு டேலண்ட் இருக்குது நீ இதை பண்ணு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணும்போது ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணும் இல்லை. அப்படி தான் அவனோட ட்ரீம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டியாக ஆரம்பிச்சுது. ஆனால் சக்ஸஸ் வந்த உடனே லைஃப் ஈஸியாகிடுமா என்ன, இல்லை. ஃபேம் வரும்போது ப்ரெஷரும் வரும், எதிர்பார்ப்பு வரும்போது கிரிட்டிசன்ஸும் வரும். அது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதை தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம ஆள் கூட அப்படிதான், ஒரு நாள் நீ யாரு

0: அப்படின்னு கேட்டவங்க எல்லாத்துக்கும் அவர் ஃபியூச்சரை தேடி ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு எல்லாருக்கும் சவுக்கடி கொடுக்குற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸில் காமிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தார். பீப்புளோட ஒப்பீனியன் வந்து மாறும், ஆனால் நம்மளோட எஃபோர்ட் வந்து கொஞ்சம் கூட மாறாதில்ல. அதனால தான் எவ்வளோ பாராட்டு வந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் டெய்லி ப்ராக்டிஸ் அதில் இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருந்தார் நம்மளோட ஹீரோ. நம்ம லைஃப் கூட அப்படி தானே, ஒரு சின்ன சக்ஸஸ் வந்த உடனே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனால் பெரிய வின்னர்ஸ்க்கும் நமக்கும் இருக்க வித்தியாசம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கூட எவ்வளோ ஹைட்ஸ் ரீச் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அந்த தன்னம்பிக்கையை மட்டும் விடவே கூடாது இல்லையா? இப்போ ஒரு பெரிய ஒரு மேனேஜர் பொசிஷன் கிடச்சோன்னா இதுலேயும் இருந்துடலாமா அப்படின்னு நினைக்கிறது வேற, நம்ம ஒரு சிஇஓ ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வேற இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இந்த குட்டி பையனோட அந்த பிக்கெஸ்ட் டெஸ்ட் எப்போ நடந்தது, இந்த உலகத்துக்கே எப்படி அவர் தெரிஞ்சாரு அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஒரு பெரிய கிளப், ஒரு பெரிய ஸ்டேஜ், ஒரு பெரிய ப்ரெஷர், அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ஸ்டேஜில் என்ன நடந்துச்சு? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: We'll be back after a short commercial break.
0: ALD Properties in Mega Flash One Day Sale ஜூலை 11ஆம் தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11th ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ,
2: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 தரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050 675-2828.
3: செழித்தையும் தமிழே ஒளி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. அப்புறம் ஜாலியாக இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஆமாங்க நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சில பேர் என்ன விருப்பத்துக்குன்னே கேட்குறாங்க போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா? கண்டிப்பாக நடந்திருக்கும். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம், அதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்போன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா. இந்த சக்ஸஸ் இது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா. ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது. ஒரு மனுஷன் ஒரு டாப், ஒரு ரொம்ப டாப்க்கு போகணும் அப்படின்னா அவனுக்காக அவன் எவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ எல்லாரும் பார்க்குறதே அந்த ஒரு ட்ராஃபி மட்டும்தான், மெடல், ஃபேம், மணி. ஆனால் இந்த ட்ராஃபி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ நாள் தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பான், அழுதுருப்பான், இந்த கனவு வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு. சின்ன ஊரில் இருந்த ஒரு பையன் இப்போ பெரிய ஸ்டேடியமில் நிற்கிறான். தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அவனோட பேரை வந்து கூப்பிடுறாங்க. கேமராலலாம் வந்து எல்லா கேமராவில், டிவியில் எல்லாமே வந்து தெரிகிற அளவுக்கு வந்திருக்கான். அவனோட மைண்டில் ஒரு விஷயம் மட்டும், இன்னும் பெட்டராக ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவனோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. நம்ம லைஃப்பில் சில பேர் சக்ஸஸ் வந்த உடனே ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. போதும்ப்பா, ஏர்ன் பண்ணியாச்சு, போதும், நம்மளோட ட்ரீமும் ஓரளவு அச்சீவ் பண்ணியாச்சு அப்படின்னு. ஆனால் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு சக்ஸஸ் வந்தாலும் அது போதாது, நெக்ஸ்ட் லெவல், அடுத்த கோல் என்ன அப்படின்னு கோல் செட் பண்ணி அதுக்கு பின்னாடி ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ கூட அப்படி தான். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறமா கூட எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணணும், பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும், ஃபுட் வந்து டிசிப்ளினாக இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, போதுமான அளவு தான் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியும் டேலண்ட் வந்து நம்மளை வேற ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போகுதுன்னு. அதுக்கு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. சில நேரம் பீப்புள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஓவர் கான்ஃபிடன்ஸ் அவருக்கு, ரொம்ப ஆட்டிடியூட் அவருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் லக் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுக்கு கூட சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு. ஆனால் அவர் ஒரே ஒரு விஷயம் மொத்தம் சொல்லிகிட்டே இருப்பார். இன்டர்வியூ இல்லை, அவரோட ஆன்சர் வந்து பெருசாக வந்து கொடுக்க மாட்டார், கிரவுண்ட்லேயே தான் வந்து இருப்பார். அண்ட் உங்களை பற்றி ப்ரெஷர் வந்து நீங்கள் எடுத்துக்கவே மாட்டிங்களே அப்படின்னு சொன்னாலும் கூட அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு வந்து போயிடுவார். உங்களோட க்ரோத்து தான் உங்களோட பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு சில நேரம். ஸோ இந்த பையன் வந்து ட்ராஃபிஸ் வின் பண்ண ஆரம்பித்தான். இண்டிவிஜுவல் அவார்ட்ஸ், டீம் விக்ட்ரிஸ், வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அவரோட ஃபேன்ஸு சுற்றி கத்துறாங்க அவர் பேரை சொல்லி. ஆனால் எங்கேருந்து வந்தாலும் எவ்வளோ பெரிய பிளேஸ்க்கு அச்சீவ் பண்ணாலும் அந்த சின்ன வீடு, அந்த கஷ்டமான நாட்கள், அவரோட எம்டி கிரவுண்டு, ஷூ இல்லாமல் விளையாடின அந்த கால், இதெல்லாம் வந்து அவர் என்றைக்குமே மறந்ததே கிடையாது. யார் அந்த பையன் கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னும் மெசேஜஸ் வந்துட்டா இருக்கு, சில பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரீயா.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சென்னையில பட்டயக்கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க நாலாவது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566-81234.
1: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
3: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: Damn it.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இப்போ நம்ம ஃபேமிலியிலேயே நம்ம தான் ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்றோம்னா அதுக்கு அது வந்து எவ்வளவு பெருமையா இருக்கும்ல. அதே மாதிரி தான் நம்மளோட ஹீரோ ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து ஊரை விட்டு வெளியில வந்து அவரோட கனவுகளை தேடி ஓடி இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல வந்து இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவரோட தன்னம்பிக்கை தான். இப்போ பல ஜென்ரேஷனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை வந்து ஆகிட்டாரு. சின்ன பசங்க அவரை மாதிரி தான் நான் ஆகணும், அவர மாதிரி ஒரு பிளேயர் ஆகணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள இப்பவே விதையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட கேம் மேல ஆர்வத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட ஹீரோ அவரோட ஹார்ட்லேயும் அந்த சேம் சின்ன பையன்தான் இன்னும் வந்து இருந்துட்டு இருக்காரு. யாருனாலையும் பழசை மறக்கவே முடியாது இல்லையா. எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த ஒரு இன்னர் சைல்டு இல்லை நமக்குள்ளே இருக்கிறது, அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஃபுட்பால் பார்த்தா சந்தோஷப்படுற அதே பையன் சில பேர் சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க பாஸ்ட்டை வந்து மறந்துடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அப்படி கிடையாது. இந்த பையன் வந்த பாதையை வந்து கொஞ்சம் கூட மறக்கவே கிடையாது. ஒரு நாள் இந்த உலகம் முழுவதும் அவரோட பேரை வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த பேருக்கு பின்னாடி இருந்த ஸ்டோரி ரொம்ப சில பேருக்கு தான் தெரியும். ஒரு அம்மாவோட சாக்ரிஃபைஸ், ஒரு அப்பாவோட ஸ்ட்ரகிள், ஒரு சின்ன பையனோட கனவு, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த லெஜெண்டை உருவாக்குச்சு. ஆனால் இன்னொரு முக்கியமான சாப்டர் பற்றியும் இருக்குது. இந்த மனுஷனோட ஃபுட்பால் இஸ் ஃபுட்பால் பிளேயர் அவர் லைஃப்க்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு சாப்டர் இருக்குது. அவரோட ஃபேமிலி, அவரோட இமோஷன்ஸ், அவரோட ரியல் பர்சனாலிட்டி என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அந்த லெஜெண்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு மனுஷன், அவரோட ஃபேமிலி சைட் ப்ளஸ் சாக்ரிஃபைசஸ் ப்ளஸ் அவரோட பர்சனல் ஸ்டோரி என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

இந்த உலகமே எந்திரிச்சு நின்னு ஒருத்தரை பாராட்டும் போது எப்படி இருக்கும்? மனசுல வந்து ஒரு டென்ட் போட்டு குடியிருந்துட்டாருன்னே சொல்லலாம். ஆக்சுவலி

0: அச்சீவ்மெண்ட் மட்டும் கிடையாது, கஷ்டத்துல இருந்து வந்து என்னால் முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண அந்த ஒரு பையன், அவர் மேலே அவர் வச்ச ஒரு நம்பிக்கை. இப்போ வரைக்கும் அவரோட பெயரை வந்து நான் சொல்லவே கிடையாது. எஸ், உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், இந்த கதையோட பெயரோடு ஆரம்பிக்கல இந்த கதையை, நான் இந்த கதையோட கனவோடு தான் ஆரம்பித்தேன் இந்த ஜேர்னியில். இந்த உலகமே அறிஞ்ச பெயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. எஸ், ஆமாம், இந்த சின்ன பையன்தான் ஒரு பெரிய கனவோடு வந்து இப்போ வரைக்கும் அவரோட மனசுலேயும் தங்கி இடம் பிடிச்சிட்டாரு. ஸோ அவரோட நல்ல நல்ல குணங்கள், ஆக்சுவலி ஒரு பிளேயர் அப்படின்றத தாண்டி அவர் பண்ண நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இன்றைக்கி கூட நாங்கள் ஆஃபீஸில் வந்து பேசிகிட்டு இருந்தோம், சின்ன வயசில் ஒரு ஆண்டி வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு வந்து பீட்ஸா வந்து கொடுத்துட்ருப்பாங்க, எல்லா பசங்களுக்குமே கொடுப்பாங்க. ஒரு நாள் வந்து அவங்கள தற்செயலாக வந்து மீட் பண்ணும்போது, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு உங்கள் பிஸ்னஸ்லாம் கேட்கும்போது, ஏதோ ஓரளவு போகுது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவரோட ரெஸ்டாரண்ட்டையே, கிறிஸ்டியானோட ரெஸ்டாரண்ட்டையே வந்து அவங்க பேரில் எழுதி வச்சதாகவும் சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் நமக்கு போதாது, இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் மத்தியில் என்கிட்ட எல்லாமே இருக்குது, நானும் நல்லா இருக்கணும், சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு எத்தனை பேருக்கு வரும்னு சொல்லுங்கள். அப்படி நமக்கும் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். எஸ், இப்போ ரீசண்டாக நடந்த மேட்ச்சில் வேணால் அவர் வந்து தோத்துருக்கலாம், ஆனால் இன்னமும் நம்மளோட மனசில் இருக்கார்ல, ஒரு ஹீரோவாக இருக்கார்ல, அதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷம்தான் நான் நினைக்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
4: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய்.
7: பல ஆஃபர்ஸ் மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நிறைய பேருக்கு இந்த கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு கதை சொல்றதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்ப பாரு, இந்த லவ் ஸ்டோரியே வந்து கேட்டுட்டு இருக்க சில பேர் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு ஹாரர் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு மோட்டிவேஷனா ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே நம்மளோட ஷோலையும் வந்து அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து சொல்லலாம். நீங்களும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், சில மூவிஸாக இருக்கட்டும், இல்லை இவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில பேருக்கு தோணும் இல்லையா, அது எல்லாமே என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில், ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக யார் கேட்குறீங்களோ, யார் வந்து இந்த ஸ்டோரி வேணும்னு கேட்குறீங்களோ, அவங்களுக்கான க்ரெடிட்டும் நம்ம ஷோவில் வந்து கொடுக்கப்படும், அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகே. அண்ட் ஏன்னா இப்போ நமக்கு இந்த போயிட்டு புக் ரீட் பண்ணுறது கூட டைம் இருக்காது சில நேரங்களில், ஒரு மூவி பார்க்கணுன்னா அதுக்கு டைம் இருக்காது. நம்ம எல்லாருமே ஒரு பிஸியான லைஃப்பில் நம்மளையே மறந்து ஒர்க் ஒர்க்குன்னு ஒரு மெஷின் லைஃப்பை வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கும்போது, ஸோ திடீர்னு அப்படியே காரில் போகும்போது அப்படியே ரேடியோ ஆன் பண்ணோமா, நம்ம ஷேர் பண்ணும்போது எனக்கும் ஹாப்பியாக இருக்கும், லெசன் பண்ணுறவங்களுக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் எனிவேஸ், இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஓகே, வீட்டுக்கு போலாமா? நன்றி. சோ யார் யார் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நாளைக்கு நம்ம ஷோல கண்டிப்பா உங்க பேரை நான் மென்ஷன் பண்ணுவேன், ப்ராமிஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோ பத்தின ஃபீட்பேக் பிரியா கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன். கண்டிப்பா எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கும் நான் வந்து பண்ணுவேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்ஓட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்ஓட ஆப்பையும் டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க, பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் உங்களுக்கு யார் ஷோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நம்மளுக்கு கூகுள் ரிவ்யூல கூட நீங்க கொடுக்கலாம். ஸோ மறக்காம வந்து அங்கேயும் வந்து பதிவு பண்ணிருங்க, சரியா? எந்த ஜாக் உங்களுக்கு பிடிக்கும், யாரோட ஷோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும், அண்ட் தமிழ் எஃப்எம் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ நிம்மதியா சாப்பிட்டுட்டு, ஒருவேளை சாப்பிட்டீங்கன்னா குட், இல்லைன்னா டின்னரை முடிச்சிடுங்க, ஹாப்பியா வந்து தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டே உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஃப்ரைடே வேற, நாளைக்கு எஸ் வீக்கெண்ட் செலிப்ரேஷன் ஆனாக வேற ஆக போகுது. அண்ட் இப்போ எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பாய்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் குவைத் நாட்டுக்கு சென்றார். சகோதரத்துவ ரீதியில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமீரக ஜனாதிபதியை குவைத் அரசின் பட்டத்து இளவரசர் ஷேக் சபா அல் காலித் அல் ஹமத் அல் சபா உள்ளிட்ட உயரதிகாரிகள் வரவேற்றனர். சந்திப்பின் தொடக்கத்தில் குவைத் அமீர் ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியை வரவேற்றார். இரு நாடுகளுக்கிடையேயான சகோதரத்துவ உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன்கள் மக்களின் வளமான வாழ்வு மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்தும் வகையில், குறிப்பாக வளர்ச்சி மற்றும் பொருளாதார துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். இரு தலைவர்களும் இரு நாடுகளின் தலைமைத்துவத்துக்கும் மக்களுக்கும் இடையிலான ஆழமான சகோதரத்துவ உறவை பிரதிபலிக்கும் வகையில் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய கிழக்கின் சமீபத்திய முன்னேற்றங்கள் உள்ளிட்ட பிராந்திய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிராந்தியம் முழுவதும் நிலைத்தன்மை மற்றும் நீடித்த அமைதிக்கான அடித்தளங்களை வலுப்படுத்துதல் அவசியம் என்றும், அது அப்பிராந்திய நாடுகளின் வளர்ச்சி, வளம் மற்றும் மக்களின் நலனுக்கு முக்கியமானது என்றும் இரு தலைவர்களும் வலியுறுத்தினர். பக்ரைன் மற்றும் குவைத்தை இலக்கு வைத்து ஈரான் மீண்டும் நடத்திய விரோத தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த விரோத தாக்குதல்கள் பக்ரைன் மற்றும் குவைத் நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும், அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பக்ரைன் மற்றும் குவைத் அரசுடன் ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையான ஒற்றுமையுடன் இருப்பதை அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கடுமையாக கண்டித்துள்ளார். கடந்த மாதம் இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தான 14 அம்சங்கள் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த தாக்குதல்கள் மீறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சமரச முயற்சிகளில் முக்கிய பங்கு வகித்து வரும் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி பீல்டு மார்ஷல் அசிம் முனீருடன் தொலைபேசியில் பேசிய அராக்ஷி, அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அதற்கெதிராக தற்காப்பு நடவடிக்கை எடுக்க ஈரான் தயாராக இருப்பதாக தெரிவித்ததாக தகவல்கள் கூறுகின்றன. புஷேர் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த தாக்குதல் நண்பகல் நேரத்தில் நடந்ததாக ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஈரான் மீதான தனது தாக்குதல்களை முடித்துவிட்டதாக அறிவித்திருந்தது. இதுகுறித்து அமெரிக்க தரப்பில் உடனடி பதில் எதுவும் வெளியாகவில்லை. இதனிடையே ஈரானின் சிரிக் நகர் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 15 பேர் காயமடைந்தனர். 8 ஈரானிய ஏவுகணைகளை இடைமறித்து அழைத்ததாக ஜோர்தான் தெரிவித்துள்ளது. அதன் பாகங்கள் கீழே விழுந்ததில் எவருக்கும் சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்படவில்லை என்று ஜோர்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தூதரகம் அந்நாட்டில் வசித்து வரும் அமெரிக்க குடிமக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது.
1: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் ஜோசப் விஜய் நாளை கரூர் செல்கின்றார். முதல்வரின் வருகையையொட்டி QR கோடுடன் கூடிய அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணை வழங்குவதற்காக தமிழக முதல்வர் நாளை கரூர் செல்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் அரசு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளார். தாவைக்க அரசின் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு வலுப்பெற்றுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கும் தாவைக்க அரசின் முடிவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தாவைக்க பிரச்சாரத்தின் போது இறந்தவர்கள் என்பதால் தாவைக்க அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலை வாய்ப்பை வழங்குகிறதா என்கின்ற நியாயமான கேள்வி முன்வருகின்றது என்று குறிப்பிட்டார். மேலும் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்குள் இப்படியான அறிவிப்புகள் வெளியாவது வழக்கின் தன்மையை நீர்த்து போகச் செய்யும் என்று அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி பொறுப்பேற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவது என்பது வேறு, அரசு வேலை வழங்குவது என்பது முற்றிலும் வேறானது என்று பே சண்முகம் கூறினார். எனவே பல்வேறு முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் அரசு வேலை வழங்குவது தொடர்பாக முறையான ஒரு பொது வழிகாட்டுதலை அரசு உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அதுவரை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வேலை வழங்கும் அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்துக்கு தண்ணீர் தர இயலாது என்று கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மறுப்பது உச்சநீதிமன்ற உத்தரவை நேரடியாக அவமதிக்கும் செயல் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளதுடன் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பருவமழை பொய்த்தது என்பது கூட்டாட்சி ஒத்துழைப்பை புறக்கணிப்பதற்கோ அல்லது நம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிப்பதற்கோ வழங்கப்பட்ட உரிமம் அல்ல என்று அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் 2018 இறுதி தீர்ப்பை கர்நாடகாவுக்கு நினைவூட்டுகின்றோம். மாநிலங்களுக்கு இடையேயான நதியின் நீர் ஒரு தேசிய சொத்து, எந்தவொரு தனி மாநிலமும் அதன் மீது பிரத்யேக உரிமையை கொண்டாட முடியாது என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: எரிசக்தி பாதுகாப்பில் ஒரு மாபெரும் திருப்பு முறையாக இந்தியாவுக்கு நீண்ட கால அளவில் யுரேனியம் விநியோகிக்கும் ஒப்பந்தத்தில் ஆஸ்திரேலியா கையெழுத்திட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது வருடாந்த உச்சி மாநாடு மெல்பர்ன் நகரில் உள்ள அரசு மாளிகையில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் ஆகியோர் உயர் அதிகாரிகளுடன் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் 18 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் துடிப்பான ஜனநாயக நாடுகள், முக்கியமாக கடற்சார் சக்திகள். இந்தோ பசிபிக் பகுதி என்பது இரண்டு பெருங்கடல்கள் சந்திக்கும் ஒரு புள்ளி மட்டுமல்ல, அது இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற ஒருமித்த எண்ணம் கொண்ட ஜனநாயக நாடுகளின் பகிரப்பட்ட விருப்பங்களை வெளிப்படுத்தக்கூடியது என்று தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலிய உறவு ஆழ்ந்த பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு விரிவான சகாப்தத்தில் நுழைந்துள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். எரிசக்தி பாதுகாப்பில் ஒரு மாபெரும் திருப்பு முனையாக இந்தியாவுக்கு நீண்ட கால அடிப்படையில் ஆஸ்திரேலியா யுரேனியம் வழங்கும் ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இது இந்தியாவின் தூய்மையான எரிசக்தி நோக்கங்களுக்கு பெரும் வலிமையை சேர்க்கும் என்று அவர் கூறினார். பெங்களூரு மற்றும் குருகிராமில் புதிய பல்கலைக்கழக கிளை வளாகங்கள் விரிவடைந்ததன் மூலம் கல்வி ஒருங்கிணைப்பு முன்னெப்போதும் இல்லாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஏற்பட்ட வன்முறை மற்றும் மோதலின் போது உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு மிகவும் மிருகத்தனமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை அவர்களது பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. மரண பரிசோதனை அறிக்கைகளின்படி தலைப்பகுதியில் ஏற்பட்ட பலத்த காயங்கள் காரணமாகவே இந்த அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர் என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த July 5 மற்றும் 6 நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் உட்பட 24 பேரின் பிரேத பரிசோதனைகள் 5 பேர் கொண்ட விசேட நீதிமன்ற மருத்துவ குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி 14 மரணங்கள் துப்பாக்கிச்சூட்டு காயங்களினாலும் மேலும் 9 மரணங்கள் கொடூரமான தாக்குதல்கள் காரணமாகவும் ஏற்பட்டுள்ளதாக மரண பரிசோதனைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு மரணம் தொடர்பான தீர்ப்பு இன்னும் அறிவிக்கப்படாமல் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாராச்சா.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
2: எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
4: ஏய், நீ ஸ்டைலா பேசுவே நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அப்படிங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: செழித்தையும் தமிழை ஒளிய.

நாணயங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

ஜம்பா நெல் முப்போகம் சாகுபடி செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம். ஒரு சைக்கிள் டயருக்குள் 4 குத்துகள் வீதம் தெற்கு வரக்காக அடுக்கிட்டு அதில் தனிச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் யூரியா இது 5:1 என்ற விகிதத்தில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 4 லிட்டர் கரைசல் வீதம் தெளித்து வந்தால் நாக்குப்பூச்சி

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: டாடி தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this, Daddy. I need this. Back now, Nano, US, Lakuda. Other FM.

0: que se puede detener.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Karak, presented by VNCT Global, ECR Beach Villa, இல்ல OMR IT Tech Park Villas. Meet VNCT team on 12th July, 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri, pala offers. மற்றும் Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies, வெறும் 99.99 dirhams per yearல enjoy பண்ணுங்க.
3: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஏண்டி
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
1: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
2: எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
4: तुझे कैसे बुलाया तुमने? Rolex. Rolex.
5: Sir! Just sir!
6: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா?

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் 9.4 தமிழ் FM.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கேட்க பயப்படலாம்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
2: அப்படிங்க.